உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 16 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 23 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 6 தேதி சனிக்கிழமை. மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:50 நிமிடம் 50 நொடி.

0: கருத்து முரண்பாடு தோன்றும் போது அதற்கு எதிராக நின்று விட்டு கொடுக்கும் மன வலிமை பெற்றவரை எவராலும் வெற்றி கொள்ள முடியாது. குறள் எண் 855 அதிகாரம் இகல்.
1: இகழதில் சாய்ந்தொழுக வல்லாரையாரே மிகழூக்கும் தன்மையவர்.
0: கருத்து முரண்பாடு தோன்றும் போது அதற்கு எதிராக நின்று விட்டு கொடுக்கும் மன வலிமை பெற்றவரை எவராலும் வெற்றி கொள்ள முடியாது. குறள் எண் 855 அதிகாரம் இகல்.
2: குறள் முதம் இடம்பெற கேட்டீர்கள் தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அலைவரிசையில் காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை 19 காலை. இதில் சூழல் விளக்கு, நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் குறித்த செய்தி கட்டுரை, எழுதியவர் என் ஹேமாவதி. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 என்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தங்கச்சி கோ சுவாமிநாதன். 7:35 உங்கள் கவனத்திற்கு லோக்பிரியா கோபிநாத் பர்தோலாய் அவர்களின் பிறந்த தினம் குறித்த சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:02 நம்மொழி செம்மொழி, தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள் உரை வழங்குபவர் கவிஞர் நா. முத்து நிலவன் அவர்கள். 8:30 திரைகானம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர். குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 9 அரங்கு செயல் பாருப்பள்ளி சுஜனா அவர்களின் வீணை இசை, சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி FM கோல்டிலும் இடம்பெறும். 11:02 கிளைய பாரதம், ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா முதல் பகுதி. நடத்துபவர் டி கே பத்மநாபன். பங்கேற்போர் KS திவ்யஸ்ரீ, ஹிட்டா பீஷ், ஹேம்தேவ், என் ஸ்ரீநிதி, பூர்ணசாகா, VS மதுமிதா, ARG அஸ்னி ஆகியோர். இணைய பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு பற்றி ஜி. லலிதா தேவி வழங்கும் உரை. இசையும் மன அமைதியும் உரை வழங்குபவர் வி. காவ்யா. 12:10 சங்கீத சாரல் அனந்தலட்சுமி நாராயணன் அவர்களின் பாட்டு. வில்லிவாக்கம் எஸ் ரகுராமன் அவர்கள் வயலின், வி. ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் தொழிலகங்களில் ஆற்றல் திறன் கொண்ட தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல் குறித்த தகவல்கள். 1:10 பெருமைமிகு பாரதம், கடலும் கடல் சார்ந்த காடுகளும் உரை சித்திரம், எழுதியவர் ஆர். சுரேந்தர். மாலை 5:30 திரைகாலம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், இரவு 7 திரைகாலம். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி. மணிகண்டன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். ஒருங்கிணைந்த பண்ணையமும் வாய்ப்புகளும் பற்றிய தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கேற்போர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர். நரேந்திரபாபு அவர்கள். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. குமரவேல் அவர்கள். 8:45 ஆங்கில நிகழ்ச்சியில் கஸ்டோடியன்ஸ் ஆஃப் கேனோபி நேர்முகத்தின் முதல் பகுதி. பங்கேற்பவர் தமிழ்நாடு முதன்மை வன பாதுகாவலர் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி அவர்கள்.

இரவு 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ரிகேஷ் காகுர்தே அவர்களின் கயால் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் இடம்பெறுவது செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதியை அடுத்த 5 ஆண்டுகளில் 30 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்க வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதே வேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு வழங்கப்படும் பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மத்திய வேளாண் அமைச்சகம் தொடங்கியுள்ள மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானால் சட்டவிரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்திய பகுதிகளில் கில்கிட் பால்டிஸ்தான் என்று அழைக்கப்படும் பகுதிக்கு பொது தேர்தல் நடத்த அண்டை நாடான பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியா மாவட்டத்தில் சந்தேகத்தின் பேரில் 14 வயது சிறுமி ஒருவர் கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை மிக பலத்த கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை 31ஆம் தேதி.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

0: National Cricket Stadium in New Chandigarh today. The match will begin at 9:30 a.m. Indian Standard Time. This will be the first test between the two sides since 2018, when Afghanistan played its maiden test match. Shubman Gill will lead the men in blue. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: நான்மணி கடுகு என்பது ஒரு நீதி நூல், விளம்பி நாகனார் என்ற புலவரால் இயற்றப்பட்டது. 101 பாடல்களை தன்னகத்தே கொண்டது. 4 சிறந்த கருத்துக்களை ஒவ்வொரு பாடலிலும் தருவதால் இந்நூலுக்கு நான்மணி கடிகை என்ற பெயர் ஏற்பட்டது. இதில் வரும் மணியான செய்திகளை பார்ப்போம். எள்ளற்க என்றும் எளியரென்று என்பரினும் கொள்ளற்க கொள்ளார் கை மேற்பட உள்கடினும் சீரற்க சீற்றிற் பிறந்தாரை கூறற்க கூறல்லவற்றை வரைந்து எவரையும் எளியவரென்று எண்ணி இகழ்ந்து விடாதே. கீழோராயினும் தாழவுரை என்பது நமது முதுமொழி. உருவத்தைக் கொண்டும் எவரையும் எள்ளி நகை ஆடுதல் கூடாது. மிகச் சிறந்த பொருளாக இருந்தாலும் அதை தகுதியான நபரிடமிருந்து நாம் பெற வேண்டும் என்கிறது. தகுதியற்ற நபர்களிடம் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ளாதே என்று அறிவுறுத்துகிறது. செய்யக்கூடாதவற்றை செய்தாலும் ஏழை மக்களிடம் கோபம் கொள்ளாதே என்கிறார். வார்த்தைகளை அளந்து பேசி சொல்லத்தகாத வார்த்தைகளை கோபத்திலும் கூறிவிடாதே என்கிறது இப்பாடல். அடுத்து சொல்கிறார், பறைபட வாழா அசுனமா உள்ளங் குறைபட வாழ்வார் உறவோர் நிறைவனத்து நெற்பட்ட கண்ணே வெதிர்சாம் தனக்கு ஒவ்வா சொற்பட வாழாதார் சால்பு என்கிறார். அசுனமா என்னும் கேகையப் பறவைக்கு பறை ஒளியை கேட்டால் பிடிக்காது. பறை ஒளியை கேட்டவுடனே அப்பறவை உயிர் நீத்துவிடும். அதுபோல அறிவார்ந்த மக்கள் தமது மதிப்புக்கு மாசு நேர்வதை எப்பொழுதும் விரும்ப மாட்டார்கள். நேர்ந்தால் உயிர் வாழத் துணியர். மூங்கில் தூள்களில் அதன் வானாடில் ஒருமுறைதான் அரிசி விளையும். விளைந்த பின்பு உயிர் வாழாது பட்டுப்போகும். அதுபோல நிறையுடைய சான்றோர் தம்மீது பழிச்சொல் ஏற்படுவதை பொறுக்க மாட்டார்கள். அப்படி ஏற்பட்டால் அக்கணமே உயிர் துறப்பார். அடுத்து சொல்கிறார், நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி என்ப தாமரை பெண்மை நலத்துக்கு அணி நாணம் என்ப நாணம் தனக்கு அணிதான் சொல் உகத்து அறம் என்கிறது. அதாவது நிலத்திற்கு அழகு என்பது நெல்லையும் கரும்பையும் விளைவித்தலாகும். நல்ல குளத்திற்கு அழகு என்பது தாமரை மலர்கள் அதில் மலர்வதற்கு ஒப்பாகும். பெண்மைக்கு அழகு நாணம் அதாவது வெட்கம். மனிதனுக்கு அழகு அவன் செய்கின்ற அறக்காரியங்கள். இப்படி மனித வாழ்விற்கு உண்டான நல்ல செய்திகளை தருவது நான்மணி கடிகை ஆகும்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6:15. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்தியிலே 720 kHz இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். நேர்களே, இப்போது நாம் கலந்து கொள்ளவிருக்கும் நிகழ்ச்சி வழிபாடு. தொடக்கமாக ஒலிக்கும் பாடலை பாடியிருப்பவர் வாணிஜெயராம்.

0: நேரம் 6:35. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 23 நாள் சனிக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோளப்பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோளப்பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் ஹெச்சியன் விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும்போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈ கோலை தொற்றுநோய் தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளி மிக்க நாட்களில் தடவிவிட வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, மாங்கொட்டை துளைப்பான் மேலாண்மை முறைகள் பற்றி தெரிந்து கொள்வீர். கூன் வண்டுகள் கோழிகுண்டு அளவுள்ள மாம் பிஞ்சுகளின் மேற்பரப்பு திசுக்களை குடைந்து தனியாக முட்டையிட்டு நீர் போன்ற தெளிவான சுரப்பை கொண்டு மூடிவிடும். முட்டை பொறிக்கும் காலம் 7 நாட்கள், புழுக்காலம் 20 முதல் 30 நாட்கள். புழுக்கள் கால்களற்ற வெளிரிய மஞ்சள் நிறமுடையது. கூட்டுப்புழு காலம் 7 நாட்கள். முதிர்ச்சியடைந்த புழுக்கள் மாங்கொட்டையின் குழியான பகுதியில் கூட்டுப்புழுவாக மாறும். கூன்வண்டு அடர் பழுப்பு நிறத்தில் தடிமனாக 6 மில்லிமீட்டர் அளவில் இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகள்: முதிர்ச்சியடையாத மாங்காய்களை பறித்து அதனை அழிக்க வேண்டும். பழத்தோட்டத்தை களைகளை அகற்றி உதிர்ந்த மாம்பிஞ்சுகளை அகற்றி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூக்காத காலங்களில், குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில், மரப்பட்டைகளில் உறக்க நிலையில் இருக்கும் கூன்வண்டுகளை அழிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரப்பட்டைகளை மண்ணெண்ணெய் கரைசல் கொண்டு துடைக்க வேண்டும். கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கைப்பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். 1 ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கைப்பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையமும் வாய்ப்புகளும் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும்.
2: ஒருங்கிணைந்த பண்ணையம், இதனால என்ன கிடைக்குதுன்னா, வருடம் முழுக்கும் தொடர்ந்து தேவையான பணவரத்து இருந்துட்டே இருக்குது. இருக்கக்கூடிய ரிசோர்சஸ சரிவர பயன்படுத்துறதுக்கான ஒரு மாதிரியா இதை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம்.
3: நன்சை நிலங்கள்ல பாத்தீங்கன்னா, மீன் வளர்ப்புடன் கறவை மாடு வளர்ப்பு, வெண்பன்றி வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, நெல் சாகுபடி, தேனீ வளர்ப்பு போன்றவற்றை ஒருங்கிணைப்பதால அதிக லாபம்.

0: நமக்கு கிடைக்குது.
1: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர். நரேந்திரபாபு, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. குமரவேல் ஆகியோர் பங்கு பெறும் இந்நிகழ்ச்சி இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள். அன்பார்ந்த விவசாயிகளே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறைகள்: மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயிர் வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடிஉரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா ஆஸ்பரெல்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24°C முதல் 26°C வெப்பநிலையும் 80% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. ஈரப்பதம் 58% குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும்போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். மிளகாய் பயிரில் இலைப்பேன் தாக்குதலின் அறிகுறிகள்: இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவத்தில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள்: நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலமும் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். இமிடாக்ளோபிரிட் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சாணக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்களிட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுகள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுகள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகிறது. எனவே விவசாயிகள் மண் புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும்.
2: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள். குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: ஆகாஷ்வாணி சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சூரத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் பஞ்சாயத்து மற்றும் மாநகராட்சி தேர்தல்களிலும் இது பிரதிபலித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். சமீபத்தில் இமாச்சல பிரதேசம், ஹரியானா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை சுட்டிக்காட்டிய திரு மோடி, நாடு நிச்சயமற்ற தன்மையையோ அல்லது விரக்தியையோ விரும்புவதில்லை என்று கூறினார். இந்தியா எதிர்மறை எண்ணங்களை கடந்து வெகு தூரம் வந்துவிட்டது என்றும் பிரதமர் கூறினார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நேற்று தொடங்கிய கடல் உணவு ஏற்றுமதி குறித்த பயிலரங்கில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மீன்வளத்துறையின் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்த மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த 3.5 ஆண்டுகளில் இந்தியா 9 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தங்கள் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாகவும், இதன் மூலம் இந்திய கடல்சார் உணவுகள் உலகெங்கிலும் உள்ள நுகர்வோரை சென்றடைய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மண்ணின் வளத்தை பாதுகாக்கவும் ரசாயன உரங்களுக்கு மாற்றாக சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. நடப்பு ஜூன் மாத நிலவரப்படி நாடு முழுவதும் 942,000 அதிகமான விவசாயிகள் இந்த இயக்கத்தில் இணைந்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் இதுவரை 17,800 மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. மண்வளம் மற்றும் அறிவியல் பூர்வமான நவீன வேளாண் நுட்பங்கள் குறித்து 157,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இண்டி கூட்டணி அமைந்ததில் திமுகவின் பங்கு மகத்தானது என்று குறிப்பிட்டார். திமுக இல்லாமல் இந்த கூட்டணி கூடுவது கவலை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இண்டி கூட்டணி சிதறிவிடக்கூடாது என்பதே தங்கள் கட்சியின் விருப்பம் என்றும் திரு திருமாவளவன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் தலைமையில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு பேரிடர் மேலாண்மை பணிகள் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அண்டை மாநிலமான கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்டது போன்ற நிலச்சரிவு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் எங்கும் ஏற்படாத வண்ணம் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும், போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை திட்டத்தை தடுத்து நிறுத்த தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் மேற்கொண்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் மேலும் கூறினார். தமிழ்நாட்டில் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர்

0: திட்டத்தை தடுத்து நிறுத்த தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் மேற்கொண்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் மேலும் கூறினார். தமிழ்நாட்டில் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக்க அரசு பொறுப்பேற்ற பிறகு பாலியல் வன்கொடுமைகள், கொலை மற்றும் கொள்ளை போன்ற நிகழ்வுகள் அன்றாட சம்பவங்களாக மாறியிருப்பது கவலை அளிப்பதாக குறிப்பிட்டார். தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை தவிக்க அரசு நிறைவேற்றவில்லை என்றும் அவர் கூறினார். அரசு இசைப்பள்ளிகளில் படித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிகளில் நேரடியாக 3வது ஆண்டில் சேர்ந்து படிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாணவர்களுக்கு படிப்புடன் கல்வி உதவித்தொகையும் வழங்கப்படுவதாக சேலம் மாவட்ட கலை பண்பாட்டுத்துறை உதவி இயக்குநர் திரு சங்கரராமன் கூறினார்.
1: அரசு இசைக்கல்லூரிகளில் இசைப்பள்ளிகளில் முடித்து மாணவர்களுக்கு டைரக்டாக லேட்டரல் அட்மிஷன் நம்ம சொல்லுவோம், மியூசிக் காலேஜஸ்லாம் அதே மாதிரி லேட்டரல் அட்மிஷனில் டைரக்டாக 3rd இயரில் போய் சேர்ந்துக்கலாம். அவங்க அனைத்து துறை மாணவர்களும் இங்கே 2வது 3rd ஆண்டு படித்து முடித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிகளில் டைரக்டாக 3rd இயர் பயின்று அங்கே அவங்க வந்து DMT இசை ஆசிரியர் பயிற்சியும் சேரலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அவங்களுக்காக மாணவர்களுக்காக இன்றைக்கி செஞ்சு கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு. 17 வயது முதல் 80 வயசு கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து நாட்டுப்புற கலை பயிற்சி, அது ஒவ்வொரு மாவட்டங்களில் ஒவ்வொரு விதமான கலைகள் அந்த இடத்துல எது பிரதானமாக இருக்கிறதோ அந்த கலைகள் இங்கே பயிற்றுவிக்கப்படுகின்றன. சிலம்பம், கோல்காலாட்டம், தப்பாட்டம் மற்றும் நாடக பயிற்சி அந்த வகையில் சேலம் இசைப்பள்ளிகளே இங்கே நடைபெறுகின்றது.
0: தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். தைவான் நாட்டை சுற்றியுள்ள கடல் மற்றும் வான் பகுதிகளில் சீன ராணுவத்திற்கு சொந்தமான 22 போர் விமானங்கள் மற்றும் 10 போர்க்கப்பல்களின் நடமாட்டத்தை கண்டறிந்துள்ளதாக தைவான் கூறியுள்ளது. இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே வர்த்தகத்தை பெருக்குவதற்கு இரு நாடுகளின் கூட்டு பணிக்குழு கூட்டம் முடிவு செய்துள்ளது. CBSE 10வது வகுப்பு மற்றும் 12வது வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. JEE அட்வான்ஸ் தேர்வில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் முதல் முறையாக தேர்ச்சி அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை ஒன்றியம் வெள்ளிமலை முதல் சின்ன திருப்பதி வரை அமைக்கப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டு பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பேரிடர் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்த ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். செஸ் விளையாட்டில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா வரலாற்று சாதனை படைத்துள்ளார். நார்வேயில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரின் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கேமரை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இறுதி நாள் ஆட்டத்திற்கு முன்னதாக 15 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இருந்த பிரக்யானந்தா இறுதி சுற்றில் அபாரமாக விளையாடி முழுமையாக 3 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து உலக செஸ் அரங்கின் மிக உயரிய கோப்பை ஒன்றை கைப்பற்றியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் BJPக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6:55, 10:00 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் தொடர்வது.

இயற்கையான ஆரோக்கியமான உயிர் வாழ்க்கைக்கு காடுகள் மிக அவசியம். ஒரு நாட்டின் வளத்திற்கு 33% நிலப்பரப்பு காடுகள் தேவை. ஆனால் இந்தியாவில் 22% மட்டுமே காடுகள் வளம் உள்ளது. தற்போதைய நிலவரப்படி இந்திய பரப்பளவில் 712,249 சதுர கிலோமீட்டர்கள் காடுகளால் சூழப்பட்டவை. இந்திய மாநிலங்களில் வனப்பரப்பை அதிக அளவில் பெற்றுள்ள மாநிலமாக மத்திய பிரதேசம் உள்ளது. அதற்கடுத்த இடத்தில் அருணாச்சலம். வனப்பரப்பு மிகவும் குறைந்த மாநிலமாக கடைசி இடத்தில் நமது தலைநகரான டெல்லி உள்ளது. தில்லி தன் பரப்பில் நிலப்பரப்பில் வெறும் 170 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை மட்டுமே பெற்றுள்ளது. காடுகளில் பல வகைகள் உண்டு. காடுகள் மரங்களை அடிப்படையாக கொண்டே வகைப்படுத்தப்படுகின்றன. பசுமை மாறா மழைக்காடுகள், வெப்பமண்டல மழைக்காடுகள், புதர்காடுகள், புல்வெளிக்காடுகள், சதுப்பு நிலங்கள், அலையாத்தி காடுகள் என பல வகைகளில் காணப்படுகிறது. இவற்றில் இந்தியாவில் பூமத்திய ரேகையின் நிலநடுக்கோட்டுக்கு அருகே அமைந்திருக்கும் வெப்பமண்டல மழைக்காடுகள் பல்வேறு சிறப்பு உயிரினங்களின் வாழ்விடமாக அமைந்துள்ளது. இந்த நிலநடுக்கோட்டு பகுதி சூரியனின் ஆற்றலை ஆண்டு முழுக்க அதிகம் பெறுகிறது. அதனால் இப்பகுதி அதிக வெப்பநிலையை கொண்டிருக்கும். வெப்பநிலை அதிகமாக இருப்பதால் ஆவியாதலும் அதிகம் இருக்கும். இதன் காரணமாக மழை பொழிவு அதிகரிக்கும். அதனால் இங்கே ஆண்டின் பெரும்பகுதி மழைக்காலமாகவே இருக்கும். இப்பகுதிகளை வெப்ப மண்டலம் என்று சொல்கிறோம். நிலநடுக்கோட்டு பகுதியை சூழ்ந்துள்ள பகுதிகள் அதிக மழையும் அதிக வெப்பமும் பெறுகின்றன. இதனால் உயிரினங்கள் உயிர் வாழ மிக தகுதியான பகுதிகளாக இந்த பகுதி உள்ளது. அடர்த்தியான காடுகள் இங்கே உருவாகவும் இதுவே காரணம். தென் அமெரிக்கா, மத்திய ஆப்பிரிக்கா, இந்தியா மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகளில் இதுபோன்ற மழைக்காடுகளை அதிகம் காணலாம். வெப்பமண்டல மழைக்காடுகளைப் போலவே எண்ணற்ற உயிரினங்களின் வாழ்விடமாக விளங்கும் இன்னும் பிற காடுகளை பற்றி நாளை அறிந்து கொள்வோம். சூழல் அறிவு.

0: தொடர்வது வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 41.4°C, இயல்புக்கு 3.4° கூடுதல். குறைந்த அளவு 30.6°C, இயல்புக்கு 3.1° கூடுதல். ஈரப்பதம் 57%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 40.2°C, குறைந்த அளவு 30.3°C, பதிவான ஈரப்பதம் 70%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 38°C ஒட்டியும் குறைந்த அளவு 29°C ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று முதல் 9ஆம் தேதி வரை தமிழ்நாடு கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய கன்னியாகுமரி கடல் பகுதிகள், கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவுகள் கடல் பகுதி, மத்திய கிழக்கு தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், மாலத்தீவு கடல் பகுதிகள், வங்கக்கடலின் தெற்கு பகுதி, அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதி மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட கடல் பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, நடைபாதை வியாபாரிகளுக்கான கடன் உதவி திட்டம். எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நாட்டில் எல்லா தரப்பு மக்களையும் உள்ளடக்கி அனைவருக்குமான வளர்ச்சி திட்டங்களையும் கொள்கைகளையும்

உருவாக்குவதுதான் ஒரு மக்கள் நல அரசின் இயல்பு. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான 3.0 அரசு பெருநிறுவனங்கள் தொடங்கி சாலையோர வியாபாரிகள் வரை அனைவரையும் உள்ளடக்கி ஏராளமான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறது. இடைத்தரகர்களை களைந்து அனைத்து திட்டங்களும் நேரடியாக தேவை கொண்டோரின் கரங்களுக்கு செல்லும் வகையில் அவற்றின் செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. அப்படி மிகுந்த தாய்மை உணர்வோடு உருவாக்கப்பட்டதுதான் பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம். எளிய மக்களின் வாழ்வாதாரமாகவும் எளிய குடும்பங்களின் தேவைகளை தீர்க்கும் இடமாகவும் இருப்பது சாலையோர வணிகம்தான். நகரங்களின் பரபரப்பான சாலைகளில் தினமும் ஆயிரக்கணக்கானோர் சிறிய அளவிலான வணிகத்தை தங்களின் குடும்ப வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிறார்கள். பழங்கள், காய்கறிகள் முதல் ஆடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் அன்றாட தேவைகள் வரை பல்வேறு பொருட்களை மக்களின் கைகளில் நேரடியாக கொண்டு சேர்ப்பதில் சாலையோர வணிகர்களின் பங்கு மிக முக்கியமானது. குறைந்த முதலீட்டில் தொடங்கப்படும் இத்தொழில் பெரும்பாலும் அன்றாட வருமானத்தை சார்ந்ததாக இருப்பதால் எந்தவொரு பொருளாதார நெருக்கடியும் இவர்களை நேரடியாக பாதிக்கிறது. இந்தியாவெங்கும் பெருநகரங்களில் சாலையோர வணிகத்தை நம்பி சுமார் 1.5 கோடிக்கும் மேலான குடும்பங்கள் உள்ளன. வாடகையோ பிற செலவினங்களோ இல்லாமல் உற்பத்தி செய்ததையும் கொள்முதல் செய்ததையும் நேருக்கு நேராக மக்கள் முன் வைத்து விற்பனை செய்வதால் எளிய மக்கள் வாங்கும் விலைக்கு இவர்களால் பொருட்களை விற்பனை செய்ய முடிகிறது. பெரிய அளவில் முதலீடுகள் இல்லாமல் சிறிய தொகையை முதலீடாக கொண்டு வணிகம் செய்யும் சாலையோர வியாபாரிகளுக்கு எவ்வித தொழில் பாதுகாப்பும் இல்லாத நிலையே இருந்தது. போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டாலோ மக்கள் நடமாட்டம் அதிகரித்தாலோ முதலில் உள்ளாட்சி அமைப்புகளின் இலக்காவது இந்த சிறு வியாபாரிகள்தான். பேரிடர் காலங்களிலும் பெரும் இன்னலை சந்திப்பது இந்த வியாபாரிகள்தான். இவர்களின் பிரச்சினைகளை மனதில் கொண்டு அவர்களின் வாழ்க்கையை ஏற்றம் பெறச் செய்யும் வகையில்தான் மத்திய அரசு பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தை உருவாக்கியுள்ளது. இந்த உலகத்தையே உலுக்கி போட்ட கோவிட் பெருந்தொற்று எல்லா தரப்பு மக்களையும் வீட்டுக்குள் முடங்கச் செய்தது. ஏராளமான உயிர்களும் அதற்கு இரையாகின. கல்விக்கூடங்கள் மூடப்பட்டன. மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது ஒன்றே உடனடி தீர்வாக இருந்த நேரத்தில் ஊரடங்கி கிடப்பதை தவிர வேறு வழி தெரியவில்லை. பெருநிறுவனங்கள் முதல் சாலையோர வியாபாரிகள் வரை அனைவரும் தத்தம் தொழிலகங்களை மூட வேண்டியிருந்தது. விற்பனை முற்றிலும் நிறுத்தப்பட்டதால் சாலையோர வியாபாரிகள் தங்களின் முதலீட்டையும் வருமானத்தையும் இழந்து மீண்டும் தொழிலை தொடங்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இதன் பின்னணியில் அவர்களை மீண்டும் பொருளாதார அமைப்பில் இணைத்து வலுப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதனை முன்னிட்டு வங்கி கட்டமைப்புகளுடன் இணைத்து நிதியுதவியை எளிதாக்கி அதே சமயம் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு தனித்துவமான திட்டத்தை மத்திய அரசு வடிவமைத்தது. மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம் சார்பில் உருவாக்கப்பட்ட அந்த திட்டம்தான் பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம். 2020 ஜூன் மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த குறுங்கடன் திட்டம் மிகுந்த மக்கள் நல சிந்தனையோடு வடிவமைக்கப்பட்ட திட்டமாகும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் நடைபாதை வியாபாரிகளுக்கு எவ்வித பிணையமும் இன்றி செயல்பாட்டு மூலதன கடன் வழங்குவதாகும். சாலையோர வியாபாரிகளுக்கு முதல்கட்டமாக 10,000 ரூபாய் கடன் வழங்கப்படும். அதை சரியான நேரத்தில் சரியான முறையில் திருப்பிச் செலுத்தும் பயனாளிகளுக்கு 2வது சுழற்சியில் 20,000 ரூபாய் கடன் வழங்கப்படும். அதையும் சரியாக செலுத்தியவர்களுக்கு 3வது சுழற்சியில் 50,000 ரூபாய் வரை கூடுதல் கடன் வழங்கப்படுகிறது. கடனை சரியான நேரத்தில் திருப்பிச் செலுத்தும் வியாபாரிகளுக்கு 7% வட்டி மானியம் நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். இணைய வழியில் பரிந்துரைக்கப்பட்ட தளங்களை பயன்படுத்தி டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் வியாபாரிகளுக்கு மாதம் 1க்கு 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை கேஷ்பேக் ஊக்கத்தொகையும் வழங்கப்படும். கடன் அட்டையும் இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்படும். இந்த திட்டம் தொடங்கி தற்போது 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த 6 ஆண்டுகளில் ஏராளமானோரின் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது இந்த திட்டம். இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 17,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பிணையில்லா கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் சுமார் 50 லட்சம் வியாபாரிகளை இலக்காக கொண்டிருந்த இந்த திட்டத்தில் தற்போது வரை சுமார் 75.5 லட்சம் நடைபாதை வியாபாரிகள் பயனடைந்துள்ளார்கள். இந்த திட்டத்தில் பயனடைந்தவர்களில் 46% பேர் பெண்களாகவும் 70% பேர் விளிம்பு நிலை சமூகங்களைச் சேர்ந்தவர்களாகவும் உள்ளனர் என்று மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த திட்டம் மார்ச் 2030 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் சுமார் 1.15 கோடி பயனாளிகள்

0: இதன் மூலம் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் மட்டும் 5 லட்சத்திற்கும் அதிகமான வியாபாரிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளனர். 24 மார்ச் 2020க்கு முன்பே நகர்ப்புற அல்லது புறநகர் பகுதிகளில் நடைபாதை வியாபாரம் செய்து வந்தவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற தகுதியுடையவர்கள் ஆவர். நடைபாதை வியாபாரிகள் என்பதற்கான அடையாள அட்டை, நகராட்சி அல்லது மாநகராட்சி வழங்கும் விற்பனை சான்றிதழ் அல்லது உள்ளாட்சி அமைப்பின் பரிந்துரை கடிதத்தை அடிப்படையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கடன் தொகை உள்ளிட்ட அனைத்து நிதி பரிவர்த்தனைகளும் வங்கிகளால் நேரடியாக பயனாளிகளின் கணக்குகளில் செலுத்தப்படுகிறது. ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, வங்கி கணக்கு விவரம் உள்ளிட்ட ஆவணங்களுடன் நகராட்சி அலுவலகங்கள் அல்லது பொது சேவை மையங்கள் வழியாக இத்திட்டத்தில் இணைய விண்ணப்பிக்கலாம். மோசடியான மற்றும் தகுதியற்ற பயனாளிகள் இத்திட்ட சலுகைகளை அணுகுவதை தடுக்கவும் அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பங்களை செயலாக்குவதை எளிதாக்கவும் www.pmswanidhi.mohua.gov.in என்ற ஒரு முழுமையான இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் மூலமே அனைத்து சாலையோர வியாபாரிகளும் திட்ட சலுகைகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். செயல்பாடுகளை எளிதாக்க மொபைல் விண்ணப்பங்களை அனுப்பும் வசதியும் உள்ளது. இத்திட்டத்தில் இணைவதன் மூலம் மத்திய அரசின் பிற திட்டங்களிலும் பயன்களை பெறுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. சாலையோர வியாபாரிகளின் குடும்ப உறுப்பினர்களின் ஆதார், வங்கி கணக்கு, செல்போன் எண் உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஆயுள் காப்பீட்டு திட்டம், பிரதமரின் சுரக்ஷா பீமா யோஜனா விபத்து காப்பீட்டு திட்டம், பிரதமரின் ஜன்தன் யோஜனா குறைந்தபட்ச இருப்பு இன்றி வங்கிக் கணக்கு தொடங்கும் திட்டம், பிரதமரின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஓய்வூதிய திட்டம், ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம், ஜனனி சுரக்ஷா யோஜனா கர்ப்பிணி தாய்மார்கள், பிறந்த குழந்தைகள் ஆரோக்கிய பாதுகாப்பு திட்டம், பிரதமரின் மாத்ரு வந்தனா யோஜனா கர்ப்பிணிகளுக்கான பிரசவ நிதியுதவி வழங்கும் திட்டம் ஆகிய திட்டங்களின் கீழ் குடும்ப உறுப்பினர்களை பயனாளிகளாக கொண்டு வரவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, நடைபாதை வியாபாரிகளுக்கான குறுங்கடன் வழங்கும் திட்டம் என்பது வெறும் நிதியுதவி திட்டம் மட்டுமல்ல, அது நம்பிக்கையுடனும் கண்ணியத்துடனும் வாழ ஏழை எளியோருக்கு அதிகாரம் அளிக்கும் திட்டம். நம் நாட்டின் நகர்ப்புற பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்காற்றும் முறைசாரா தொழிலாளர்களாக உள்ள நடைபாதை வியாபாரிகளின் வாழ்வை இந்த திட்டம் முற்றிலும் மாற்றியமைத்துள்ளது. வங்கி கடன் பெற வாய்ப்பின்றி தவித்த கோடிக்கணக்கான நடைபாதை வியாபாரிகளுக்கு எவ்வித பிணையும் இன்றி எளிதாக கடன் மற்றும் நிதி சேவைகளை வழங்குவதை இந்த திட்டம் உறுதி செய்துள்ளது. இந்த தொழிலாளர்களின் தினசரி உழைப்புதான் நம் நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் வலுவடைய செய்கிறது. தங்கள் உறுதிப்பாட்டாலும் தொழில் முனைவாலும் நம் நாட்டின் பொருளாதாரத்தை தொடர்ந்து வலுப்படுத்தி வரும் பயனாளிகள் அனைவருக்கும் என் வாழ்த்துகள். இத்திட்டத்தின் மூலம் நடைபாதை வியாபாரிகள் மிக வேகமான டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மாறியுள்ளார்கள். இது அவர்களின் வணிகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளது என்று பெருமையோடு தெரிவித்துள்ளார். முறைசாரா தொழிலாளர்களாக உள்ள எளிய மக்களாகிய சாலையோர வணிகர்களின் வாழ்க்கையை ஏற்றம் பெறச் செய்த இந்த திட்டத்தின் வெற்றி மிகுந்த நம்பிக்கையை உருவாக்குகிறது. எல்லோரையும் அரவணைத்து கரம் பற்றி அழைத்துச் செல்லும் கருணைமிக்க தலைமையின் கீழ் நாடு பீடு நடை போடுகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை, நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:09:20. நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் 19 காலை. அடுத்து தொடர்வது
3: தமிழ் அமுதம். வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
4: திருஞான சம்பந்தர் தேவாரம் திருக்கடைக்காப்பு என்றும், சுந்தரர் தேவாரம் திருப்பாட்டு என்றும், நாவுக்கரசர் தேவாரம் தேவாரம் என்றும் சைவ மரபில் அழைக்கும் வழக்கமுண்டு. சிவப்பிரகாச சுவாமிகள் தனது நால்வர் நான்மணி மாலை பாடலில் திருஞான சம்பந்தரின் பாடல்களையும் திருப்பாட்டு என்று அழைத்து, அத்திருப்பாட்டின் பயன் நான்கையும் அழகுற விவரித்து எழுதியுள்ள திறம் மிகவும் போற்றுதலுக்குரியதாகும். பயனாரும் நல்லான் பனைக்கு விடத்திற்கு, மயலாகும் நோய்க்கு மருந்தாம், உயிராகும் சிந்தும் எலும்பிற்கு, சிறபுறத்து நாவலன் சம்பந்த

0: இயம்ப திருப்பாட்டு என்பது அப்பாடல். கடவுளுக்கே உரிய ஐந்தொழிலை படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், ஞானசம்பந்தப் பெருமானின் திருப்பாட்டுகளே நடைமுறையில் செய்து காட்டின ஆதலால் திருப்பாட்டு எனப் பெயர் பெற்றது என்பது சிவப்பிரகாச சுவாமிகள் கருத்து. திருவோத்தூர் என்னும் திருத்தலத்தில் சிவன் பணிக்காக பனங்கொட்டைகளை ஊன்றி வைத்தனர். அவர்கள் விதைத்து முளைத்த பனைகள் யாவும் ஆண் பனைகளாகி காய்க்காமல் இருந்தன. இதனை அறிந்த சமணர்கள் ஏளனமாக, இப்பனைமரங்களை காய்க்கச் செய்ய முடியுமா என்று திருஞான சம்பந்தரை கேட்டனர். திருக்கோயிலின் உள்ளே சென்று பதிகம் பாடி குறும்பை ஆண்பனை இன்குலை ஓத்தூர் என்று முடித்து காட்டினார் ஞானசம்பந்தர். எல்லா ஆண் பனைகளும் காய்க்குலைகள் தள்ளின. எனவே இது அருளல் தன்மை ஆகின்றது. திருஞான சம்பந்தர் பாடல்கள் நஞ்சிற்கு மருந்தாகி நின்று அழித்தல். தாமன் என்று பெயர் பெற்ற வணிகன் வைப்பூரில் வாழ்ந்தார். இவனுக்கு 7 பெண்மக்கள். தன் மைத்துனனுக்கு 1 பெண்ணை தருவதாக வாக்களித்தார். முதல் 6 பெண்களையும் பொருளாசையால் வேறு பலருக்கும் திருமணம் செய்தளித்தான். 7வது பெண்ணையும் மருகனுக்கு தராமல் வேறிடத்தில் திருமண ஏற்பாடு செய்தான். ஆனால் அந்த 7வது பெண் தன் மாமனோடு சேர்ந்து வாழ எண்ணி உடன்போக்கு நிகழ்த்தினார். திருமருகள் என்ற ஊரிலே அவனை பாம்பு தீண்டவே இறந்து போனான். அவன் நிலை கண்டு துன்புற்று கதறி அழுதாள். திருஞான சம்பந்தர் அவ்வூர்க்கு எழுந்தருளி வந்தார். அவள் கதையை கேட்டார். உடனே அவ்வூர் பெருமானை நோக்கி பதிகம் பாடினார். சடையாய் எனுமால், சரண் நீ எனுமால், உடையாய் எனுமால், வெறுவாய் எழுமால், மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள்மெளிவே என்று பாடியதும் அவளது மாமன் நஞ்சு நீங்கி உயிர் பெற்று எழுந்தார். நஞ்சுக்கு மயிலாக நின்று அழித்ததால் அழித்தல் தொழிலை குறித்தது இந்த திருவிளையாட்டு. மதுரை கூன்பாண்டியனை அவனது வெப்ப நோயிலிருந்து மீட்டு அவனை நின்றசை நெடுமாறன் ஆக்கியதும் திருஞான சம்பந்தர் பாடலே என அறியலாம். இக்கூன்பாண்டியன் மங்கையக்கரசியார் என்ற சைவப் பெண்மணியின் கணவன். இக்கற்புக்கரசியார் குலச்சிறையார் உதவியோடு திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வரவழைத்து மதுரையில் தங்க வைத்தபோது சமணர்கள் இவர் தங்கியிருந்த இடத்தை தீயிட்டு எரித்தனர். அத்தீயின் துன்பம் அடியார்களை பற்றாமல் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே என்ற பதிகம் பாட அரசன் வெப்பு நோயால் வாடி மங்கையக்கரசையார் ஞானசம்பந்தரை வணங்கி வேண்டவும் வெப்பு நோய் தீர்ந்து கூன்முதகும் நேராகி நின்றசே நெடுமாறன் ஆனான் என்பது வரலாறு. எனவே இது காத்தல் என்பதாயிற்று. ஞானசம்பந்தர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த சிவநேச செட்டியாருக்கு ஒரு திருமகள் உதித்தாள். திருஞான சம்பந்தரின் அருள்நிலையைக் கண்டு கேட்டறிந்த சிவநேசர் தன் மகளையே அவருக்கு திருமணம் முடிக்க சிந்தை கொண்டார். சிவநேசர் மகளாகிய பூம்பாவையும் ஒருநாள் சிவபூசைக்கு பூப்பறிக்க நந்தவனம் சென்றாள். நச்சரவம் தீண்டி உயிர் நீத்தாள். சிவநேசரோ மகளது உடலை எரித்து சாம்பல் எலும்புகளை குடத்திலிட்டு பூசனை செய்து வந்தார். ஞானசம்பந்தரை திருவொற்றியூரிலிருந்து வயலாப்பூர் வரை பந்தலிட்டு வரவேற்று இரும்பு தாங்கிய குடத்தை அவர் முன்னே வைத்து ஏற்றொழுக என்றார். நிகழ்ந்ததை உணர்ந்து மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை எனத் தொடங்கும் தேவாரப் பதிகம் பாடியதும் பூம்பாவை உயிர் பெற்று எழுந்தாள். தான் இப்போது அவளை தோற்றுவித்த தந்தைக்கு ஒப்பானேன் என்று கூறி தலயாத்திரை தொடங்கினார். அவ்வகையிலே சிவனின் படைத்தல் தொழில் திருஞான சம்பந்தர் பாட்டு செய்தது என்பது வியப்பல்லவா?
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
3: சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
4: ஆகாஷ்வாணி

மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்ல விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுபோன்ற மகத்தான முன்முயற்சிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தேசத்தின் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் பெருமளவில் உதவியாக இருக்கும் என்று பிரதமர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வோடு தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற பிரச்சாரத்துடன் இணைந்து இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் அசாம் மாநிலத்திலும் ஒரே நாளில் 1 கோடி மரக்கன்றுகளை நட்டு சாதனை படைத்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினமான நேற்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். இதனை சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள குடியரசுத் தலைவர் அபராஜிதா, குல்மெஹந்தி மற்றும் ருக்மணி உள்ளிட்ட சுமார் 27 வகையான தாவர இனங்கள் இந்த தோட்டத்தில் நடப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வளர்க்கப்படும் இந்த தாவரங்கள் அந்தந்த பகுதிகளில் வெவ்வேறு உள்ளூர் பெயர்களால் அழைக்க படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். இந்த எரிபொருளில் 85% எத்தனால் என்றும் 14 முதல் 19% பெட்ரோல் என்றும் அவர் கூறினார். கலப்பு எரிபொருள் தொழில்நுட்பத்தில் இயங்கும் வாகனங்களுக்காகவே இந்த எரிபொருள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வழக்கமான பெட்ரோலை விட இந்த எரிபொருளின் விலை 1 லிட்டருக்கு 20 ரூபாய் குறைவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் புதிய 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் 50% கலப்பு எரிபொருள் வாகனங்களாக மாறினால் அது விவசாயிகளுக்கு நேரடியாக சுமார் 12,430 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டித்தரும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதேவேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால், நடப்பாண்டில் இதுவரை மொத்தம் 1076 இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போதைய சட்டப்பூர்வமான குடியேற்ற முறைகள் எந்த வகையிலும் பாதிக்காத வண்ணம் சட்டவிரோத குடியேற்றங்களை கட்டுப்படுத்துவது மற்றும் தடுப்பது குறித்து இருதரப்பிற்கும் இடையே தீவிர விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் திரு ஜெய்ஸ்வால் கூறினார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதியை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. இதன்படி மாணவர்கள் தங்களின் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் விடைத்தாள் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்பெண்களில் ஏதேனும் விடுபட்டால் அல்லது திருத்தங்கள் இருப்பதாக கருதும் தகுதியுடைய மாணவர்கள் இந்த நீட்டிக்கப்பட்ட கால அவகாசத்தை பயன்படுத்தி சிபிஎஸ்இயின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானால் சட்டவிரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்திய பகுதிகளில் கில்கிட் பல்திஸ்தான் என்று அழைக்கப்படும் பகுதிக்கு பொதுத்தேர்தல் நடத்த அண்டை நாடான பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த தேர்தல்கள் இந்த மாதம் 7ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 1947 ஜம்மு மற்றும் காஷ்மீர் இந்தியாவுடன் முழுமையாகவும் சட்டப்பூர்வமாகவும் இணைந்த பகுதி என்று இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது. பாகிஸ்தானின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பில் உள்ள பகுதி நடக்கும் கடுமையான மனித உரிமை மீறல்கள் அரசியல் ஒடுக்குமுறையை மறைக்க இதுபோன்ற செயல்களில் அந்நாடு ஈடுபடுவதாகவும் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் தியோரியா மாவட்டத்தில் சந்தேகத்தின் பேரில் 14 வயது சிறுமி ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. ஊடகத்தில் வந்த செய்தியை அடுத்து இதில் தலையிட்டுள்ள மனித உரிமை ஆணையம் இந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று கூறியுள்ளது. இது தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தியோரியா மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கு ஆணையம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக

0: ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டுவீழ்த்தியுள்ளன. இதனைத் தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகே அமைந்துள்ள ஈரானின் கடலோர கண்காணிப்பு ரேடார் நிலையங்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதலை நடத்தியுள்ளன. இதுகுறித்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் ஈரானின் கோருக் மற்றும் கெஷ்ம் தீவில் உள்ள கடலோர கண்காணிப்பு ரேடார் தளங்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த புதிய மோதல் ஏற்கனவே முட்டுக்கட்டையாக உள்ள அமைதி பேச்சுவார்த்தையில் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு வழங்கப்படும் பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை அனுப்பலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி தொடங்கிய பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் மற்றும் விண்ணப்பங்கள் தேசிய விருதுகள் இணையதளத்தில் ஆன்லைனில் மட்டுமே பெறப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய பத்ம விருதுகள் நாட்டின் மிக உயரிய சிவில் விருதுகளாகும். 1954 தோற்றுவிக்கப்பட்ட இந்த விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்படுகின்றன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு ஆகிய மாவட்டங்களுக்கு நாளையும் சிவப்பு எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்று மற்ற 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை நிலவ வாய்ப்புள்ளதால் 4 மாவட்டங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவித்துள்ளனர். சீரற்ற வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக செவ்வாய்க்கிழமை வரை கேரளம், லட்சத்தீவு மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. சண்டிகரின் முலான்பூரில் உள்ள மகாராஜா யாதவிந்திரா சிங் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இப்போட்டி காலை 9:30 தொடங்குகிறது. 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் அணி இந்திய அணியுடன் விளையாடுவது இதுவே முதல் முறையாகும். செஸ் விளையாட்டில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா வரலாற்று சாதனை படைத்துள்ளார். நார்வேயில் நடைபெற்ற நார்வே செஸ் தொடரின் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை வீழ்த்தி இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். இறுதி நாள் ஆட்டத்திற்கு முன்னதாக 15 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் இருந்த பிரக்யானந்தா இறுதி சுற்றில் அபாரமாக விளையாடி முழுமையாக 3 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் மொத்தம் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து உலக செஸ் அரங்கின் மிக உயரிய கோப்பைகளில் ஒன்றை கைப்பற்றியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரே நாளில் 5 கோடி மரக்கன்றுகள் நட்டதற்காக அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டுவீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:15:15. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். இப்போது இடம்பெறுவது

0: ஆரோக்கிய வாழ்விற்கு.
1: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: ஸோ நமக்கு ஏஜ் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இளமை நம்ம விட்டு போறதை தான் நம்ம வந்து பெரிய இழப்பாகவே நம்ம நினைக்க ஆரம்பிப்போம். நமக்கு வந்துட்டு தலையில முடி நரைக்கிறது, தோல் சுருக்கங்கள் ஏற்படுறது, அதை தாண்டி கண்ணை சுத்தி கருவளையங்கள் ஏற்படுறது, உடம்புல வந்து சாகிங் ஏற்படுறது, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு மனதளவுலையுமே வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு வீக் ஆக ஆரம்பிச்சிருவோம். யோக பயிற்சியின் மூலமா நம்மளுடைய இளமையை பல வருடங்களுக்கு நம்மளால தக்க வச்சுக்க முடியும். ஏன்னா முழுமையா ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் சர்க்குலேஷன் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் வந்து யோக பயிற்சியில முதன்மை வகிக்குது. இப்போ நம்ம ஒரு வீடு இருக்கு, ஒரு வீட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மூளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடங்கள்ல தான் அழுக்குகள் வந்து அதிகமா படியும், ஒட்டட படியிற இடம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம உடம்புல நம்மளுடைய ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா, இங்கதான் வந்துட்டு அதிகப்படியான ஸ்டாக்னன்ட் கேசஸ் அண்ட் ஸ்டாக்னன்ட் ஃப்ளூயிட்ஸ் வந்து தேங்கி இருக்கும். இது எந்த அளவுக்கு நம்ம உடம்புல தேங்குதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல வாதம் அதிகரிக்கும். வாதம் அதிகரிக்கும் போது கபம் அதிகரிக்கும். இது எல்லாமே கம்ப்ளீட்டா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணும். ஒருத்தரோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் சுத்தமா இல்ல, வயிறு சுத்தமா இல்லைன்னா அவங்களுடைய மனநலனும் ஹார்ட்டோட நலனுமே விட அதிகமா பாதிக்கப்படும். இப்போ இது எல்லாமே கனெக்டடா பாதிக்கப்படும் போது நாம எப்படி இளமையா இருக்க முடியும்? இப்போ ஒருத்தரோட தோல் தொட்டா எந்த அளவுக்கு வெளிப்புறத்துல லூஸா சாகிங்கா இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய உள் உறுப்புகள் வந்து சாகா இருக்குன்னு அர்த்தம். நல்ல உடற்பயிற்சி செய்யற ஒருத்தரை பாத்தீங்கன்னா அவங்களுடைய முகத்தோலும் இறுக்கமா இருக்கும், கைகள்ல இருக்க தோள்கள்லாம் ரொம்ப இறுக்கமா ஸ்டிஃபா இருக்கும். இதனுடைய காரணம் உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு இன்டாக்ட்ல இருக்கும். வயசு ஆக ஆக டீஜெனரேஷன், அது இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் சாய்வா இறங்க ஆரம்பிக்கிறது. ஆனா நம்மளால 100 வயது வரைக்கும் நம்மளுடைய உடலை அருமையா பாதுகாத்து அந்த டீஜெனரேஷன் ப்ராசஸ் ரொம்பவே ஸ்லோ டவுன் பண்ண முடியும். சரி, இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்னன்ட் ஃப்ளூயிட்ஸையும் ஸ்டாக்னன்ட் கேசஸையும் முழுமையா வெளிப்படுத்தணும். இந்த கேசஸையும் ஸ்டாக்னன்ட் ஃப்ளூயிட்ஸையும் வெளிப்படுத்துறது மூலமா ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். ரத்தம் எங்கெல்லாம் பாயுதோ அங்க இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே அருமையா ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்தா இருக்கும். சோ இதை தாண்டி நம்மளுடைய இளமையை பாதுகாக்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு யோகாவில நிறைய பயிற்சிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வர்றது என்னன்னா சிரசாசனம், ராஜ ஆசனம்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்து வருது சர்வாங்காசன பயிற்சி. சர்வாங்காசன பயிற்சியும் நம்மளால முழுமையா பண்ண முடியலனாலும், அழகா கட்டில் மேல படுத்திருந்தாலும் சரி, இல்ல கீழே தரையில மேட் போட்டு படுத்திருந்தாலும், ஒரு 2 தலகாணியை அடுக்கிட்டு அது மேல நம்மளோட பேக்க பிளேஸ் பண்ணிட்டு காலை உயர்த்தி தினமும் ஒரு 10 நிமிஷம் படுக்கிறது மூலமா நம்மளுடைய பிளட் அப்படியே ரிவர்ஸ்ல டிராவல் பண்ணி முழுமையா உச்சி தலை வரைக்குமே வந்து போகும். சோ இந்த ரிவர்சல் ப்ராசஸ் டெய்லி நடக்கிறது மூலமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து எங்கேயும் தேங்காது. அட் த சேம் டைம்ஸ் உடம்புல இருக்கக்கூடிய இறந்த செல்கள், டெத் செல்ஸ் எல்லாமே முழுமையா வந்து பாடியை விட்டு வெளியாகிறதுக்கான வழியை தேடும். சோ டெத் செல்ஸ், ஸ்டாக்னன்ட் ஃப்ளூயிட்ஸ், ஸ்டாக்னன்ட் கேசஸ் உடம்புல இல்லைன்னா நாம இளமையா ஆரோக்கியத்தோட எப்பயும் இருக்கலாம். இதை தாண்டி சூரிய நமஸ்கார பயிற்சி, அதுக்கப்புறம் முக தௌத்தின்ற ஒரு பயிற்சி இருக்கு. இந்த பயிற்சி எப்படின்னா, மூக்கு வழியா நம்ம வந்து இப்ப கம்ஃபர்டபிளான ஒரு சீட்டிங் போஸ்டர்ல உட்காந்துக்கிறோம், உட்காந்துட்டு முதுகு தண்டு நேரா இருக்கணும், மூக்கு வழியா காத்த உள்ள இழுத்து வாயில அந்த காத்த குமிச்சு வச்சுக்கணும். குமிச்சிட்டு வலது புறமோ இடது புறமோ திரும்பி கொஞ்சம் பிரஷரோட அந்த ஏரை ப்ளோ பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம காத்த வெளியேற்றும் போது நம்மளுடைய அப்டமன் வந்துட்டு இறுக்கமா இருக்கணும், கண்ட்ராக்ட் ஆகணும், நல்லா உள் நோக்கி சுருக்கணும். அதே காத்த உள்ள எடுக்கும் போது அப்டமன் வந்து வெளியில வந்து கொஞ்சம் உப்பலா வரணும். இந்த மாதிரி பயிற்சிகளை நாம பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, முக தசைகள் வந்து நல்லா இறுக்கமா இருக்கும், சாகிங் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும், முகம் ரொம்பவே ஒரு பொலிவா இருக்கும். ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சென்சரி ஆர்கன்ஸ், பார்க்கும் திறன், கேட்கும் திறன், சுவை திறன், இதெல்லாம் வந்து நல்லாவே அதிகரிக்கும். சிம்மகர்ஜாசனா, சிம்ம ஆசனா அப்படிங்கிறது இந்த பயிற்சி எப்படின்னா கொஞ்சம் ஒரு ஆக்ரோஷமான பயிற்சி. இது நுரையீரலையும் வலிமை பெற வைக்கும், நம்மள வந்து தைரியமா பேச வைக்கும். சோ இந்த முறையில பயிற்சி பண்றதன் மூலமாகவும் நம்மளுடைய இளமையை நம்மளால தக்க வச்சுக்க முடியும்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
3: புத்தம்புது காலை நிகழ்ச்சிகள் அடுத்து இடம்பெறுவது இன்று ஒரு தகவல். வழங்கியுள்ளவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன்.
4: எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தான் சார் அப்படின்னார் ஒருத்தர். அது என்னன்னு கேட்டேன். ஆசைகளை ஒழிச்சுடணுங்கிறது தான் என்னோட ஆசை

0: அப்படின்னார். இப்படி ஆசைகளை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதையே ஒரு ஆசையாக கொள்வது அபத்தம் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். இது மாதிரி ஆசைகளை வந்து ஒழிக்க ஆசைப்பட்டால் அந்த நோக்கம் நிறைவேறாதான். அந்த முயற்சியால் புதுசாக சில துன்பங்கள் தான் வந்து சேருமா, அதில் புதுசாக ஒரு ஆசை வந்து தலை தூக்கும் அப்படிங்கிறார் அவர். ஆசைகளை வந்து தானாக விழ வச்சுடலாம், அதுக்கு வழி என்ன தெரியுமா? எந்த ஒரு ஆசையையுமே பூரணமாக நிறைவேற்றி கொள்ள முடியாதுங்கிறத உணரணும். அதை உணர்ந்தால் ஆசைகள் தானாக விழுந்துடும். அதை விட்டுட்டு ஆசைகளை விட்டுடணுங்கிறதையே ஒரு ஆசையாக வச்சுக்கிட்டு அதுக்காக கடுமையாக முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு நான் ஆசைகளை விட்டுட்டு ஞானோதயம் அடையிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் எந்த காலத்துலேயும் ஞானோதயம் வரப்போகிறதில்லை, அதுக்கு பதிலாக துன்பந்தான் வந்து சேரும் அப்படிங்கிறது அவரோட கருத்து. எந்த ஒரு ஆசையையும் பூரணமாக நிறைவேற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிறத உணரணும். ஒரு ராஜா, அவர் மனசில் அமைதி இல்லை, எப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தார். இந்த துன்பத்தை போக்குறதுக்கு பல வழிகளில் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தார், ஒன்றும் சரியாக வரல. கடைசியாக ஒரு காரியம் பண்ணார், அதாவது ஒரு வேதாந்தியை தேடிட்டு போனார். அவரை பார்த்து கேட்டார், ஐயா என்னுடைய துன்பங்கள்லேருந்து நான் வந்து விடுபடணும், அதுக்கு சுலபமாக ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். அதுக்கு அந்த வேதாந்தி சொன்னார், அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், அது மாதிரி செய், அதாவது உன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே போதுங்கிற மனசோடு வாழ்கிற ஒருத்தனை கண்டுபிடிக்கணும், அப்படி கண்டுபிடிச்சி அவனுடைய சட்டையை வாங்கி நீ போட்டுக்கணும், அப்படி போட்டுக்கிட்டா உன்னுடைய துன்பம் தேந்துடும் அப்படின்னார். உடனே ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அரண்மனையிலிருந்து அத்தனை பேரையும் ஆளுக்கு ஒரு பக்கமாக அனுப்பினார், தேட சொன்னார். போதுங்கிற மனசுடைய ஒருத்தனை கண்டுபிடிச்சி கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னார். எங்கெங்கேயோ தேடி கடைசியாக ஒரு ஆளை கண்டுபிடிச்சாங்க. அவன் போதுங்கிற மனசோடு இருக்கிறவன் தான், ஆனால் அவங்ககிட்ட சட்டை எதுவும் இல்லை, இடையில கட்டியிருக்கிற துண்டே போதுங்கிற மனசோடு அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். சட்டை இருந்தாவில் ராஜா வாங்கி மாட்டிக்க முடியும். அந்த வேதாந்தி ஏன் அப்படி சொன்னாருங்கிறதுக்கான அர்த்தம் இப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுதான். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஞான மார்க்கத்தை தேடிக்கிட்டவனுக்கான உள்ள தகவல். இப்போ வந்து இன்றைக்கி இளைஞர்கள் இதை கேட்டுவிட்டு நமக்கு ஆசையே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. நம்முடைய முயற்சிக்கு ஆசை தான் தூண்டுகோல். அதனால் இந்த ஆசையையும் அந்த ஆசையையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஆனால் ஒன்று, பேராசை நமக்கு தேவையில்லை. நாம் படுற ஆசையிலேயும் ஒரு நியாயம் இருக்கணும். ஏன்னா நம்மளில் சில பேர், நீங்கள் தான் சார் சொன்னீங்க அதனால தான் ஆசைப்பட்டேன், அரை தான் கிடைச்சது மிச்சம் அப்படிம்பாங்க கன்னத்தை தடவிக்கிட்டே. அதனால் இப்போல்லாம் எந்த தகவலை சொன்னாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்குது. ஒரு ஆள் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவனுக்கு ரொம்ப பேராசை நிறைய பணம் சேர்க்கணும்னு. திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு உடம்பு ரொம்ப சுகமில்லாமல் போயிட்டுது, இனிமேல் பிழைக்கிறது கஷ்டங்கிற நிலைமை. மரணப்படுகையில் இருக்கிறான், சொந்தக்காரங்கள்லாம் சுற்றி உட்காந்துருக்குறாங்க. இவன் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறான், என் வீட்டுக்காரி எங்கேன்னா, இதோ இருக்கேன் அப்படின்னாங்க அந்த அம்மா. பசங்கள்லாம் எங்கேங்கிறான், இதோ பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோங்கிறாங்க. பொண்ணுங்க எங்கேங்கிறான், எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க எல்லாம். அவன் மெதுவாக கஷ்டப்பட்டு வாயை திறந்து, அட பாவீங்களா, எல்லாரும் இங்கே இருந்தால் அங்கே கடையை யார் கவனிக்கிறது அப்படின்னான.
1: இதுவரை நீங்கள் கேட்டது என்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன்.
2: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
1: நேரம் 7:35. ஆகாஷ்வாணி நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகள் அடுத்த இடம்பெறுவது உங்கள் கவனத்திற்கு. இதில் லோக்பிரியா கோபிநாத் பர்தோலாய் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்போமா?
4: லோகப்பிரியா கோபி.

0: போர்தோலோய் பிறந்த நாள். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றிலும் அசாம் மாநிலத்தின் வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகித்த தலைவர்களில் ஒருவர். மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றியதால் அவர் லோகப்ரியா என்ற சிறப்பு பட்டத்தை பெற்றார். அவர் 1890 ஜூன் 6 அன்று அசாமின் ராகா பகுதியில் பிறந்தார். கோபிநாத் போர்தோலாய் சிறுவயதிலிருந்தே கல்வி மற்றும் சமூக சேவையில் ஆர்வம் கொண்டிருந்தார். பின்னர் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து மகாத்மா காந்தியின் அகிம்சை கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டதற்காக அவர் சிறை தண்டனையும் அனுபவித்தார். இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பும் பின்னரும் அசாமின் அரசியல் முன்னேற்றத்தில் அவர் முக்கிய பங்காற்றினார். 1946 அசாமின் முதல் முதலமைச்சராக பொறுப்பேற்று மாநிலத்தின் கல்வி, சுகாதாரம் மற்றும் நிர்வாக வளர்ச்சிக்காக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அசாம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக தொடர வேண்டும் என்பதில் அவர் உறுதியுடன் செயல்பட்டார். அவரது தொலைநோக்கு சிந்தனையால் அசாமில் பல கல்வி மற்றும் பொதுநல நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன. எளிமை, நேர்மை மற்றும் மக்கள் நலன் ஆகியவற்றை தனது அரசியல் வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டார். அவரது சேவைகளை பாராட்டி இந்தியாவின் உயரிய குடிமகன் விருதான பாரத் ரத்னா 1999 மறைவிற்கு பின் வழங்கப்பட்டது. கோபிநாத் போர்தோலாயின் பிறந்த நாளை நினைவுகூரும் இந்த நாளில் அவரது தேசப்பற்று, தன்னலமற்ற சேவை மற்றும் நல்லாட்சிக்கான அர்ப்பணிப்பை நாம் போற்ற வேண்டும். இளைஞர்கள் அவரது வாழ்க்கையிலிருந்து ஊக்கமடைந்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும். லோகப்ரியா கோபிநாத் போர்தோலாய் ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் மட்டுமல்ல, மக்கள் நலனை முன்னிறுத்திய தொலைநோக்கு தலைவர். அவரது பிறந்த நாள் நாட்டிற்காக உழைத்த மகத்தான தலைவரின் சேவைகளை நினைவுகூரும் ஒரு சிறப்பான நாளாகும்.
1: உங்கள் கவனத்திற்கு பகுதியில் இதுவரை லோக்பிரியா கோபிநாத் போர்தோலாய் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்டீர்கள். அடுத்து தொடர்வது திரைகானம். பாடல்களை கேட்க முன்,
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: போலீஸ்
5: மிஸ் சீமா?
2: ஆமாங்க.
5: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
2: நான் என்ன பண்ண?
5: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
2: டிஜிட்டல் அரெஸ்டா?
5: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: இவ்வளவு பணமா?
5: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
2: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
5: என்ன
2: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
6: ஹலோ மம்மா.
2: ஹாய்.
7: RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: இனி திரைகானம் கேட்போம். முதல் பாடல் ஒரு கைதியின் டைரி படத்திற்காக உன்னிமேனன் உமாரமணன் பாடியுள்ள பாடல்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 31 தேதி.

0: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: நேரம் 7:55.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ளம் கொண்ட கிருஷ்ணனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நிலக்கடலை ஓர் எண்ணெய் வித்து பயிர். நமது நாட்டு மக்கள் ரொம்ப விருப்பமா சாப்பிடுற பருப்பு இது. தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளுக்கு மிகவும் விருப்பமானது நிலக்கடலை. புரதச்சத்து அதிகம் இருக்கு நிலக்கடலையில. உலக அளவுல சீனாவுக்கு அடுத்தபடியா நம்ம இந்தியாவில தான் நிலக்கடலை அதிகம் உற்பத்தி ஆகுது. இந்த இரு நாட்டில தான் மக்கள் தொகை அதிகம். நம்ம நாட்டில் கடந்த பல வருடங்களா நிலக்கடலையின் விலையில பெரிய மாற்றம் இல்ல, ஏற்படல. ஆனா அமெரிக்காவில் நிலக்கடலை விலையில நிறைய மாற்றம் உண்டாகி

0: அவர்களது உணவில் நிலக்கடலையின் பங்கு 15 மடங்கு கூடியிருக்குதுன்னு சொல்லப்படுது. அதிக சத்துக்களை உள்ளடக்கியது நிலக்கடலை. கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கரையும் கொழுப்பு, புரதம், டிரிப்டோபான், த்ரியோனைன், லியூசின், ஐசோலியூசின், லைசின், குளுட்டமிக் ஆசிட், கிளைசின், வைட்டமின்கள், கால்சியம், காப்பர், இரும்பு, மெக்னீசியம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், துத்தநாகம், இப்படி எல்லா சத்துக்களும் அடங்கியது நிலக்கடலை. கிருஷ்ணய்யா, உங்களுக்கு நிலக்கடலை சாப்பிட்ற பழக்கம் இருக்கும், ஏன்னா நீங்க அந்த காலத்து மனிதர், விஷயம் தெரிந்தவர். நிலக்கடலையில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயார் செய்து விற்பனை செய்தா கூடுதல் லாபம் பார்க்கலாம். கடலை முட்டாய், கடலை எண்ணெய் தயார் பண்ணலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பை விட நிலக்கடலையில சத்துக்கள் அதிகம், நோய் எதிர்ப்பு சக்தியை தரவல்லதுன்னு உணவியல் நிபுணர்கள் சொல்றாங்க. நிலக்கடலையில் இருக்கும் பாலிஃபினால் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு நோய் வருவதை தடுப்பதுடன் இளமையை பராமரிக்கவும் பயன்படுது. ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடியது. நிலக்கடலையில் மூளை வளர்ச்சிக்கு தேவையான வைட்டமின் B3 நியாசின் உள்ளது. இது மூளை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்திக்கும் பெரிதும் பயனளிக்கக்கூடியது. இரத்த ஓட்டத்தையும் சீராக்குது. நிலக்கடலையில ஃபோலிக் ஆசிட் அதிகம் இருப்பதால் அதை உட்கொள்பவர்களுக்கு இனப்பெருக்கம் விரைவா நடைபெறுமா. நிலக்கடலை சாகுபடி செய்து அறுவடை சமயத்துல பார்த்தா அதை சாப்பிடக்கூடிய ஆடு, மாடு, நாய், வயல்வெளியை சுற்றியுள்ள பறவை இனங்கள், எலி எல்லாம் ஒரே நேரத்தில் குட்டி போடும். இதுவே இதற்கு நல்ல உதாரணம். நிலக்கடலையை தொடர்ந்து அளவா உண்ணும் பெண்களின் கர்ப்பப்பை சீராக செயல்படுவதுடன் கர்ப்பப்பை கட்டிகள், நீர்க்கட்டிகள் ஏற்படாதான். கிருஷ்ணய்யா, நம்மூர் நிலக்கடலை முட்டாய், கடலை பருப்பு, வறுத்த கடலை, அவித்த கடலை ஆகியவற்றை அப்பப்போ அளவா சாப்பிடுவோம். வளரும் குழந்தைகளுக்கு உணவில் புரதச்சத்து, அமினோ அமிலங்கள் மற்றும் தீங்கில்லா கொழுப்பு அமிலங்கள் இருப்பது அவசியம். நிலக்கடலை சார்ந்த உணவுகளை வளரும் குழந்தைகளுக்கு கொடுப்பதால் அவர்களின் உடல் வலிமை பெறுவதோடு சீரான வளர்ச்சியையும் அடைகிறது. அதோடு அந்த குழந்தைகளின் மூளை செயல்திறனும் சிறப்படையுது. வயதுக்கேற்ற உடல் எடையையும் கொடுக்கும். வேகமான வாழ்க்கை முறையில தற்போது உலகெங்கிலும் மக்கள் பலருக்கும் மன அழுத்த பிரச்சனை அதிகம் ஏற்படுவதாக சர்வதேச மனநல மருத்துவ சங்கம் தெரிவிச்சிருக்கு. மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த உணவு நிலக்கடலை. இதுல இருக்கும் டிரிப்டோபான் என்ற வேதிப்பொருள் மன அழுத்தத்தை குறைக்க வல்லது. நிலக்கடலை சாப்பிடுவோம், நிம்மதியா இருப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
3: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் வளர்ச்சிக்கான தங்களது அரசின் செயல் திட்டங்களை வாக்காளர்கள் நம்புவதால் பிஜேபிக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹரியா கன்றை நட்டு வைத்தார். சட்டப்பூர்வமான குடியேற்ற வழிகளை பாதுகாக்கும் அதேவேளையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா தீவிரமாக பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மான்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. CBSE 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறு மதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான

0: கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. கேரளாவின் வட மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நம்மொழி செம்மொழி என்ற முழக்கத்தோடு இணைகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள்.
2: இனிமை தமிழ் மொழி எமது எமக்கின்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது.

எமது என்று அழகாக பாடுவார் பாரதிதாசன். அந்த இனிமை தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற ஒரு உயரிய அங்கீகாரம் கிடைத்ததை ஒட்டிய நிகழ்ச்சி. இந்திய கலாச்சார அமைச்சகம் மற்றும் மொழியியல் நிபுணர்கள் குழு ஒரு மொழியை செம்மொழியாக அங்கீகரிக்க சில நிபந்தனைகளை வச்சுருக்காங்க. ஒன்று, வரலாற்று தொன்மையுடையதாக அந்த மொழி இருக்கணும். ரெண்டு, அந்த பண்டைய இலக்கியம் தலைமுறை தலைமுறையாக பேசும் மக்களால் மதிப்புமிக்க பாரம்பரியமாக கருதப்படும் பண்டைய இலக்கியங்களாக இருக்கணும். மூணு, சுயமான ஒரு இலக்கிய மரபு அந்த மொழிக்கு இருக்கணும். நாலு, தனித்துவமான பரிணாமம். இந்த அடிப்படையில் இந்தியாவில் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்ட மொழிகள் 11 இருக்குது. அதில் முதல் முதலாக அறிவிக்கப்பட்டது நம்முடைய தமிழ். அது 2004 அறிவிக்கப்பட்டது. செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட நம்முடைய தமிழ் மொழியில் படிக்க வேண்டிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் கோவையில் நடந்த செம்மொழி மாநாட்டை ஒட்டி ஒரு தொகுப்பு போட்டிருக்காங்க. செம்மொழி தமிழ்னே பேர் இந்த புத்தகத்துக்கு. அந்த நூலில் 41 நூல்கள் அதனுடைய தொகுப்பு. அந்த 41 என்னன்னு கேட்டால், மிக பழைய, அதாவது கிமு 600 வச்சுக்கோங்களேன், அதிலிருந்து கிபி 500 வரைக்கும் அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அந்த கணக்கில் தொல்காப்பியம், 8 தொகை என்கிற 8 நூல்கள், 10 பாட்டு என்கிற 10 நூல்கள், 11 கீழ்கணக்கு என்கிற 18 நூல்கள், அது இல்லாமல் சிலப்பதிகாரம், மணிமேகலை என்கிற காவியங்கள், அப்புறம் 900, இறையனார் களவியல், ஆக மொத்தம் 41 நூல்கள் தமிழில் செம்மொழி நூல்களாக அறியப்பட்டிருக்கின்றன. இந்த நீண்ட நெடிய பாரம்பரியமான தொடர்ச்சி இருக்கு பாருங்க, அதுதான் தமிழின் பெருமை. இப்போ இந்த செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட நூல்களில் தொல்காப்பியம் இருக்கு பாருங்க, தொல்காப்பியம் தான் தமிழின் கட்டமைப்பையே உருவாக்கியது. தொல்காப்பியத்தில் முதல் நூற்பா எழுத்தன படுவ, அகர முதல நகர இருவாய் முப்பகுது என்பது. இன்னைக்கு அதான், இங்கே 3000 ஆண்டு காலம் கழித்தும் இன்னைக்கு என் பேத்தி படித்தாலும் அதை தான் படிக்கிறார். அப்போ ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தது தொல்காப்பியம். 8 தொகை நூல்கள்ங்கிறது 8 நூல்கள், அதாவது தொகுக்கப்பட்ட நூல்கள் 8, தனித்த நூல் கிடையாது, ஒன்று ஒன்று ஒரு தொகுப்பு. 500 எழுதினவங்க 5 பேர், அதில் 499 பாடல் இருக்கு. குறுந்தொகைங்கிறது 205 எழுதினது, அதில் 402 பாட்டு இருக்கு. நற்றிணைங்கிறது 225 எழுதினது, அதில் 400 பாக்கள் இருக்கு. அகநானூறுங்கிறது 145 எழுதினது, அதில் 401 பாக்கள் இருக்கு. புறநானூறுங்கிறது 165 எழுதினது, அதில் 399 பாட்டு இருக்கு. ஒரு சில பாடல் கிடைக்கலன்னு வச்சுக்கங்க. இதில் 1010 10 100 பாட்டு சேரர்களுடைய வரலாறு சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிடைச்சது என்னமோ 11-90 தான், முதல் 10 கடைசி 10 கிடைக்கல. அதேபோல் பரிபாடல்ங்கிறது பாடக்கூடியது, அது 22 பாடல் தான் கிடச்சிருக்கு. கலித்தொகை மிக அழகான காதல் பாடல்களை சொல்லக்கூடிய 150. இந்த 8 நூல்களின் தொகுப்பு என்பதனால் 8 தொகை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பழைய வெண்பா இருக்குது. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, 500, ஒத்த 1010, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்தரத்தை 8 தொகை. அடுத்தது 10 பாட்டு. இந்த 8 தொகுப்பு நூல் மாதிரியே 10 நெடும்பாட்டு, ஒன்று ஒரே நூல் தான், ஆனால் அது 10 இருக்குது. இந்த 10 பாட்டுங்கிறது 1 நெடிய அடிகளை கொண்ட 10 நெடும்பாட்டு, அதன் தொகுப்பு என்பதனால் 10 பாட்டுன்னு பேர். நக்கீரர் எழுதிய முருகாற்றுப்படை 317 அடி, முடத்தாமக்கண்ணியார் எழுதிய பொருளாற்றுப்படை அது 248 அடி, நத்தத்தனார் எழுதிய சிறுபான் ஆற்றுப்படை 268 அடி, கடியலூர்

சூத்திரங்கனார் எழுதிய பெரும்பானாற்று படை, அது 500 அடி. நப்பூதனார் எழுதிய முல்லைப்பாட்டு 103 அடி. மாங்குடி மருதனார் எழுதிய மதுரை காஞ்சி 782 அடி. இதான் பத்துப்பாட்டிலேயே பெரும்பாட்டு. நக்கீரர் எழுதிய நெடுநல் வாடை 188 அடி. கபிலர் பாடிய குறிஞ்சிப்பாட்டு 261 அடி. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய பட்டினப்பாலை 301 அடி. பெருங்கொட்டனார் எழுதிய மலைபடு கடாம் 583 அடி என 10 நெடும் பாட்டுகளை கொண்ட நூல். அதனால் இதற்கு 10 பாட்டு என்று பெயர் வந்தது. நண்பர்களே, எப்படி 8 தொகைக்கு மாதிரி 10 பாட்டுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு வெண்பால இருக்கு. அந்த பாட்டு என்னன்னா, முருகு, புறநாறு, பாரிநண்டு, முல்லை, பெருகு, வளமதுரை, காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல்வாடை, கோல் குறிஞ்சி, பட்டின பாலை, கடாத்தொழும் 10. இந்த சங்க இலக்கியம் என்பதே 8 தொகையும் 10 பாட்டு தான். இந்த 10 8 சேர்ந்தா 18. இந்த 18 மேல் கணக்கு என்று சொல்கிறார்கள். அப்படிதான் கீழ்கணக்கு ஒன்று இருக்கணும்ல. 18 கீழ்கணக்குங்கிறது நீதி நூல்கள் அல்லது சங்கம் மருவிய நூல்கள் அதுக்கு பேர். சங்க இலக்கியம் என்கிற 8 தொகைகளும் 10 பாடல்களும் பெரும்பாலான பாடல்கள் அகப்பாடலாக இருக்கு. அதே மாதிரி சங்க இலக்கியத்தில் பெரும்பாலான பாடல்கள் ஆசிரிய பாவிலேயே இருக்கு. இந்த நீதி நூல்கள் என்னன்னா, அது ஒரு 18 கீழ்கணக்கு இல்லையா. இந்த 18 கீழ்கணக்கு நூல்களும் வெண்பாவில் இருக்கு. இப்போ ஆசிரியப்பாங்கிறது 4 அடி 4 4 சீராக போட்டுக்கிட்டே போயிடலாம். பெரிய இலக்கண கட்டுப்பாடெல்லாம் ரொம்ப கிடையாது. நிறைய நடுவாகிய வஞ்சி உரிச்சீர் மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தவிர ஆசிரியப்பா எழுதுறதுக்கு எழுது. இந்த வெண்பா இருக்க அது கொஞ்சம் கஷ்டம். புலவருக்கு வெண்பா புளிம்பாங்க. இந்த தலை தான் வரணும், இதுக்கு மேலே ஒரு சீர் வரக்கூடாது அப்படிலாம் இருக்குல்ல. அந்த வெண்பாவில் ஏன் நீதி நூல்கள் இருக்குன்னா, தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாட்டை விதித்து கொண்டு கட்டுப்பாடுகளை சொன்ன இலக்கியம் 18 கீழ்கணக்கு. அதான் வெண்பா. அதில் என்னென்ன இருக்குன்னா, 4 அடி 4 மணி 4 40 5 3 3 கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலைய காஞ்சியோடு இயலாது என்பவே, கை நிலையும் ஆம் கீழ்கணக்குன்னு இந்த 18 நூல்களையும் நினைவு வச்சுக்கிறதுக்கு ஒரு வெண்பா இருக்கு. இதில் கோவைங்கிறது ஆசார கோவை, மூலம்ங்கிறது சிறுபஞ்ச மூலம், காஞ்சிங்கிறது முதுமொழி காஞ்சி. இப்படி 18 நூல்கள் ஒன்று ஒன்றும் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டாகவும், அன்றைக்கு எப்படி வாழ்ந்திருந்தாங்கிற பழைய வரலாறுகளை அல்லது கதையாக சொல்வதாகவும் இருக்கலாம். புனைவும் வரலாறும் கலந்தது தான். அப்படியே நடந்திருக்குமா என்றால் அப்படியே நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி நடக்காம முழுதும் கற்பனை ஆயிருந்தா இல்லை. கற்பனை கலந்த, புனைவும் கலந்த வரலாற்று குறிப்பு என்பதைத்தான் இன்றைக்கு கீழடியில் கிடைத்திருக்கிற பல குறிப்புகள் நமக்கு சொல்லுது. இந்த 8 தொகை 10 பாட்டு 18 கீழ்கணக்கு, இது போக தமிழின் மிகச்சிறந்த ஒரு இலக்கியம்னா, முதல் காவியம்னா, குடிமக்கள் காப்பியம்னா அது சிலப்பதிகாரம். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களேன். 2000 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய இலக்கியம் உலகின் வேறு எந்த மொழியிலும் இருக்கா என்று கேட்டால், இலக்கியமாக இல்லை. இலியட் ஆடிசிலாம் பழைய இலக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் என்ன சிறப்புன்னா, புகாரில் தொடங்கி மதுரையில் நடந்து வஞ்சியில் போய் முடியும். சோழ, பாண்டிய, சேரநாடு 3 நாடுகள் வரும். 3 மன்னர்களை பற்றி வரும். முத்தமிழும் வரும். அதை அவர் 3 காண்டமாக பிரிச்சிருப்பார். புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். இந்த புகார் காண்டத்தில் சரியாக 10 காதை இருக்கும். மதுரை காண்ட கொஞ்சம் கூட 13, வஞ்சி கொஞ்சம் குறைச்சி 7, மொத்தத்தில் 30 காதை என்கிற ஒரு அருமையான கட்டு. அந்த சிலப்பதிகாரத்தினுடைய சாரம் என்ன? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும், சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள். அது என்ன பாட்டுடை செய்யுள்னா, காவியம் என்பது வெறும் கவிதையாக தானே இருக்கணும், ஆனால் இடையிடையே கொஞ்சம் உரைநடையிலே வரும். அதுதான் நாடக காப்பியம்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதனுடைய தொடர்ச்சியாக வர்ற மணிமேகலை. மணிமேகலை யாருன்னு கேட்டால், கோவலனுக்கும் மாதவிக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேர் தான் மணிமேகலை. அந்த மணிமேகலையின் கதை தான் மணிமேகலை என்கிற காவியமாக சீத்தலை சாத்தனார் அவர் எழுதுறார். தமிழில் தோன்றிய பழைய இலக்கியமான சங்க இலக்கியங்கள் சமய சார்பற்றவை. சிலப்பதிகாரத்தில் பல சமய சிந்தனைகள் வந்திருந்தாலும் எந்த சமயத்தையும் பரப்பும் நோக்கம் அதன் ஆசிரியருக்கு இல்லை. ஆனால் மணிமேகலை பௌத்த சமயத்தை பரப்புதலையே முதன்மையாக கொண்டது. அது சொல்ற சாரம் என்னன்னு கேட்டா, இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா, வளவிய வான்பொருள் செல்வமும் நில்லா, புத்தேள் உலகம் புதல்வரும் தாரார், மிக்க அறமே விழுத்துணை ஆவது. அதுக்கடுத்தது இந்த செம்மொழி நூல்களில் முக்கியமானதுன்னு ஒன்று, மிக அழகான, யாராவது நீங்கள் கவிதை எழுதுனீங்கன்னா, கவிதை எழுதுறதுல உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா, கட்டாயம் நீங்கள் படிக்க வேண்டியது 1900 என்கிற முழுக்க முழுக்க வெண்பாக்கள்லேயே 109 பாட்டு தான் கிடச்சிருக்கு. ஆனால் ஒன்று ஒன்று ஒரு காட்சி படிமம். அதுக்கப்புறம் இறையனார் களவியல் உரைன்னு, இதில் இந்த களவியலில் 33 நூற்பா, கற்பியலில் 27 நூற்பா என மொத்தம் 60 நூற்பாக்களை கொண்டது இறையனார் களவியல். ஆக இந்த

0: 41 தான் செம்மொழி தமிழ் என்று சொல்லப்படுகிறது. இதில் ஒன்று ஒன்று ஒரு கடல். நான் இப்போ நேரம் கருதி என்ன பண்ணுறேன், புறநானூறுங்கிற ஒரே ஒரு இலக்கியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் நம்முடைய வாழ்வியல் இன்றைக்கு பயன்படுமாறு என்னென்ன சொற்கள் இருக்குது, என்னென்ன வரிகள் இருக்குங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஒன்று புகழ்பெற்ற எல்லாருக்கும் தெரிந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர். இன்னொன்று நரிவரு தலையார் சொல்கிறாரு, நல்லது செய்தல் ஆற்றியராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மின். உன்னால் நல்லது செய்யும் இல்லையா, பரவாயில்ல, கெட்டது செய்யாமல் இரு போதும், எவ்வளோ எளிமையான வாழ்க்கை வருங்கண்ணே. அதே போல் கல்வியை பற்றி அப்போவே, ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்னாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேர் இருக்கான், மூத்தவன் படிக்கலை, இளையவன் படிச்சிருக்கான்னா, இளையவனாக இருந்தாலும் படித்தவன் சொல்கிறது தான் அரசாங்கமே கேட்கும்னு ஒரு அரசர் பாடின பாட்டு. கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கட்படுமே என்று சாதியை மதத்தை வயதையெல்லாம் கடந்தது கல்வி அப்படின்னு எழுதினவர் யாருன்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழி என்கிற மன்னன். சரி, ஈயென இரத்தல் இழிந்தன்று, அதன் எதிர் ஈயே நின்றல் அதனும் இழிந்தன்று, கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று, அதன் எதிர் கொள்ளே நின்றல் அதன் ஒன்றும் இல்லை, எனக்கு குடு அப்படின்னு கேட்கறது இழிவானது, அதை விட இழிவு அப்படி கேட்குறவனுக்கு இல்லைன்னு சொல்கிறது. இந்த வச்சுக்க அப்படின்னு கொடுக்கறது உயர்வானது, இந்த வச்சுக்கன்னு கொடுக்கறத வேண்டான்னு சொல்கிறது அதை விட உயர்வானது. எவ்வளவு இயல்பான வாழ்வியல் விழுமியங்கள் பாருங்களேன். சரி, அதுக்கப்புறம் அமிழ்தமே கொடுத்தாலும் தனியாக தாமட்டும் நீங்காதவன் சில பேர் இருக்கான். அதே போல் உனக்கு நல்ல பேர் கிடைக்கும், நீ நல்லா இருப்பேன்னு நாலு பேர் சொல்லுவாங்கன்னு சொன்னால் அதுக்காக உயிரையே கொடுக்கறதுக்கும் சில பேர் இருக்காங்க. அதே போல் உலகத்தையே கொடுத்தாலும் கெட்ட காரியங்களை செய்யாதவங்க இன்னமும் இருக்காங்க. தமக்கென முயலா நோன்தாள் பிறர்க்கென முயலனர் உண்மையானே உண்டாள மைய உலகம். தனக்குன்னே எதையும் எடுத்துக்காம மற்றவங்களுக்காகவே வாழ்கிற வாழ்க்கை வாழக்கூடியவங்க இன்னமும் இருக்கிறாங்க. அதே போல் அறவாழ்க்கையில் எனக்கு கிடைக்கிற புண்ணியங்கிறது அடுத்த பிறவிக்கு உதவுமோ அப்படிங்கிறதுனால நான் செய்யலை, அப்படி செஞ்சால் எதையோ எதிர்பார்த்து அது ஒரு அறவிலை வாணிகம் போல ஆயிரும். நான் அப்படி இல்லை, இந்த பிறவியில் என் மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நான் செய்கிறேன். இம்மை செய்தன மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வாணிகன் ஆய் அலன் அப்படின்னு சொல்கிற ஏனிச்சேரி முடமோசியார் பாட்டக்குங்கிற, மறுமை நோக்கின்றோ அன்றே பிறர் வறுமை நோக்கின்று அவன் வன் கையே. எல்லாத்துக்கு மேலே பெருந்தலை சாத்தனார் என்கிற புலவர் சொல்கிறாரு, மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம் புகழ் நிதி தாம் மாய்ந்தனர். இது போல புகழ் நிலையாக இருக்க வாழ வேண்டிய முறையை நமக்கு இலக்கியங்கள் ஏராளமாக அள்ளி கொடுத்திருக்கிறது. இது போன்ற இலக்கியங்களை படிக்கிற போது மனதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக மட்டுமல்ல வாழ்க்கைக்கே ஒரு மாறுதலாகவும் வரும். தமிழ் செம்மொழி இலக்கியங்கள் உலகில் கிடைக்காத ஒரு பெரும் பேரு.
1: தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாளையொட்டி நம்மொழி செம்மொழி என்று உரை வழங்கினார் கவிஞர் நா. முத்துநிலவன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: திரைகானத்தில் அடுத்து சித்தா படத்திற்காக ஒலிக்கும் குரல் கபில் கபிலன்.

0: இதுவரை திரைகானம் ஒலிவிழா வர கேட்டீர்கள்.
1: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அசம்மா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
2: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனால தான்.
1: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
2: அதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
1: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
0: அடுத்த நிகழ்ச்சி சில நொடிகளில் தொடரும்.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி
2: வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வானொலியை வாழ்த்துவோம், வானளாவி புகழ்.

வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா.
0: உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
1: ஐயா, என்னுடைய பெயர் வந்து டாக்டர் ஆர் குமரன். நான் வந்து புதுச்சேரி மாநிலத்தினுடைய கல்வித்துறையில விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறேன். ஐயா,
0: நீங்க நீண்ட நாள் வானொலி?
1: கண்டிப்பாங்க.
0: எவ்வளவு காலமா வானொலி கேக்குறீங்க?
1: எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 50 ஆண்டுகளாக வானொலி கேக்குறேன் ஐயா. எனக்கு வயது 56வது. எனக்கு தெரிஞ்ச 50 ஆண்டு நான் வானொலி கேக்குறேன்.
0: எப்படி அந்த பழக்கம்? உங்க வீட்டுல உங்க அப்பா ரேடியோ வச்சிருக்கோம்?
1: ஆமாங்க ஆமாங்க. நம்ம வீட்டுல வந்து அந்த காலத்துல 70களில் நினைவுகளாக இருக்கிறது. 5-6 வயதுகள்ல அந்த கேட்ட விதங்கள்லாம்
0: நமக்கு ஒரு சிந்தனை இருக்கும், என்னதான் நடக்குது, வேலை நடிக்கிறாங்க, பாட்டு போறாங்க,
1: அப்படித்தான். ஏன்னா அந்த காலத்துல நமக்கு பொழுதுபோக்கு எதுவுமே இல்லையா, டிவி கிடையாது, அதிகமா சினிமாவுக்கு போக முடியாது. வானொலி தான் எல்லா நிகழ்ச்சிகளும், வானொலி தான் எப்பயாவது பாட்டு போடுவாங்க. அதிகப்படியான நிகழ்ச்சிகள் தான் விவசாய நிகழ்ச்சிக்கு அப்புறம் மாணவர்கள் மாணவிகளுடைய விளையாட்டு நிகழ்ச்சிகள், மெல்லிசை நிகழ்ச்சிகள், துதிப்பாடல்கள், மிக முக்கியமா நியூஸ், மதியம் 12:40 நியூஸ்,
0: சரோஜ் நாராயண்,
1: சரோஜ் நாராயண சுவாமி, ஆமா, ஜெயபிரகாஷ் நாராயணன், அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு வாழ்க்கையில இளம் வயதுல இருந்து அந்த ரேடியோ கேக்குற பழக்கம் ரொம்ப இனிமையாக அமைந்தது.
0: சரிங்க சார், இப்ப நிறைய பேரு சின்ன வயசுல ரேடியோ கேக்குறாங்க, பட் கால மாற்றம் வந்து சமூக ஊடகங்கள்லாம் நிறைய வந்து போச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு போன் கையில இருந்ததுன்னா அதுலயே வந்து எல்லாமே வந்துருச்சு. பேசறதுக்காக வந்த அந்த செல்போன் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள் எல்லாமே அதுல இருக்குது. யூடியூபா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், எக்ஸ் தளமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க. ஆனாலும் வந்து இன்னமும் ரேடியோ கேட்கறதா சொல்றீங்களா, எப்படி அது?
1: கண்டிப்பா நம்ம ரேடியோ கேட்பதை யாராலையும் அழிக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லா வேலையும் செய்யலாம். காதுக்கு இனிய கானங்களை கேட்டுக்கொண்டு பல்வேறு பணிகள் நம்ம செய்யலாம். எந்த பணியும் நம்ம டிஸ்டர்ப் ஆகாது. இதே நம்ம டிவி பார்த்தோம்னா நம்ம டிவி மட்டும் தான் பார்க்க முடியும், இந்த வேலை செய்ய முடியும். இப்ப நம்ம வந்து வானொலியை நம்ம காதால கேட்டுக்கணும், எழுத்து பண்ணி செய்யலாம், சிறிய வேலை செய்யலாம், இப்படி நிறைய ஒர்க்கை நம்ம வந்து செய்வதற்கு வானொலி மிக சிறந்த ஒரு ஊடகமாகவும் ஒரு நண்பனாகவும் நம்ம வந்து செயல்படுத்தும். வானொலியில பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக நான் ரசித்து கேட்பது பாத்தீங்கன்னா விவசாய நிகழ்ச்சி கேட்பேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு, இருந்துட்டு வருது. இப்ப நானும் ஒரு விவசாயியாக
0: செயல்படுறேன். அரசு ஊழியரா இருந்துட்டு
1: கண்டிப்பா என்னோட அரசு துறையில நான் வந்து விரிவுரையாளராக இருக்கிறேன், கூடவே நான் வந்து விவசாயம் பண்றேன். எனக்கு வந்து விவசாயம் பண்ணுவதற்கு உந்து விசையாக கண்டிப்பா இந்த வானொலி இருக்குது. தினந்தோறும் நான் மாலையில 7:25 இந்த வானொலி நிகழ்ச்சி கண்டிப்பா கேட்பேன். காலையில புதுச்சேரி வானொலியத்துடைய டைரக்டர் சார் நடத்துற ப்ரோக்ராம் வந்து காத்துமுத்து கருத்துமுத்து நிகழ்ச்சி, தினந்தோறும் நான் ஒரு ரசிகனா கேட்டுக்கணும் வரேன். அதுல வர தகவல்கள் ரொம்ப அருமையா இருக்கு. இயற்கை சார்ந்த தகவல்கள், புவி சார்ந்த தகவல்கள், விவசாய நிகழ்ச்சிகள், மழை பொருள் சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாமே அதுல தராங்க. ரொம்ப நல்லா இருக்கும் நிகழ்ச்சி.
0: இப்ப வானொலி வந்து ஒரு பெரிய பெட்டியா ஒரு காலத்துல இருந்துச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏசியன் கேம்ஸ் இந்தியால விளையாண்டப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செட் வந்தது, ஒரு மஞ்சள் கலர்ல பாக்கெட் செட் எல்லாம். அப்ப

0: என்னுடைய பையில வச்சுக்கிட்டு சைக்கிளிங் போறதும் உடற்பயிற்சி செய்யும்போது நடைப்பயணத்துக்கும் வாக்கிங் சொல்லுவோமே நம்ம நடைப்பயிற்சி செய்வதற்கும் எப்பயுமே நமக்கு வந்து இந்த வானொலி வந்து நண்பனாக நான் எப்பயுமே நான் பயன்படுத்திக்கிட்டு வரேன். ஒரு நாளைக்கு நான் வந்து அதிகமாக நான் கேட்பது வந்து இந்த வானொலி தான். காலையில நான் கண்விழித்து 70 இரவு தூங்க செல்லுவரே ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நான் வந்து ஒரு 5 மணி நேரமாவது நான் வானொலி கண்டிப்பா கேட்பேன்.
1: சார், இப்ப வானொலியால வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்க கூடிய ஒரு அறிவு பொக்கிஷம் அப்படின்னு இதெல்லாம் சொல்லலாம். ஏன்னா வந்து இப்ப நீங்க சொன்னீங்க விவசாய நிகழ்ச்சிகள் நான் முழுமையா வானொலியை கேட்டு விவசாயத்துல எனக்கு ஒரு ஆர்வம் வந்து இப்ப நான் விவசாயம் பாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம அறிவு விருத்தி செய்யறதுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் வானொலியில இருக்கு, குறிப்பா அறிவியல் நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட இருக்குது.
0: கண்டிப்பா
1: அதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்குதா, அதை பத்தி சொல்லுங்க.

0: இப்ப நீங்க சொன்னீங்க விவசாய நிகழ்ச்சிகள், நான் முழுமையா வானொலியை கேட்டு விவசாயத்துல எனக்கு ஒரு ஆர்வம் வந்து நான் விவசாயம் பாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம அறிவு விருத்தி செய்யறதுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் வானொலியில இருக்கு, குறிப்பா அறிவியல் நிகழ்ச்சிகள்லாம் கூட இருக்குது.
1: கண்டிப்பா
0: அதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்குதா, அதை பத்தி சொல்லுங்க.
1: இருக்குது கண்டிப்பா. ஒரு தனி மனிதன் வந்து ஒழுக்கமான மனிதனாக உருவாவதற்கு இந்த வானொலி மிக முக்கியமான ஒரு ஊடகமாக இருக்குது. நான் பார்த்த வகையில ஒரு டிசிப்ளின், நமக்கு வந்து வானொலி கேட்பதால் நமக்கு ஒரு டிசிப்ளின் கிடைக்கிறது. நமக்கு வந்து கால நிர்ணயம், பங்க்சுவாலிட்டி, இந்த டைம்ல அந்த வானொலிக்காக அந்த டைம் நம்ம வந்து பங்க்சுவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம காலையில சீக்கிரமா 6 மணிக்கு எழுந்தோம்னா அந்த நிகழ்ச்சி நம்ம 6:40 கேட்கணும், அப்ப நம்ம 6 மணிக்கு முன்னாடி எழுந்து ரெடி ஆகணும் நம்ம கேட்கறதுக்கு. இப்படி எல்லாம் நம்ம வந்து இந்த வானொலியால் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வானொலி பயன்படுது. வானொலியில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு வந்து உதாரணத்துக்கு பார்த்தா காலையில பக்தி பாடல் கேட்கறோம், நம்ம விவசாய நிகழ்ச்சி கேட்கறோம், நம்ம 7:30 செய்தி கேட்கறோம், நல்ல ஒரு மனதுக்கு இனிமையான பாடல்கள் எல்லாம் போடுறாங்க, அதையும் கேட்கறோம், நம்ம நிறைய அறிவியல் செய்திகளும் அதையும் கேட்கறோம். நம்ம எல்லாத்துக்குமே வானொலி வந்து மிக சிறந்த ஒரு ஊடகமாக செயல்படுது. இந்த வானொலி பார்த்தீங்கன்னா இளைய பாரதம், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், பாடல்கள், கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், பிரெஞ்சு மொழி கற்போம், இந்தி மொழி கற்போம், அது போன்ற நிகழ்ச்சிகள், மேலும் பாத்தீங்கன்னா மிக முக்கியமா இந்த கமெண்ட்ரிஸ், அது கிரிக்கெட் கமெண்ட்ரி, இதெல்லாம் வந்து ஒலிபரப்புறாங்க
0: ரேடியோல.
1: நம்ம கமெண்ட்ரி கேட்டு மத்த வேலையை நம்ம செய்யலாம், நம்ம டிவியில முன்னாடி உட்காந்து நம்ம டிவியை பார்க்காம இந்த வேலையை செய்யலாம், நம்ம அரிய வகை செய்திகள் எல்லாம் சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த வானொலியால் நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க, முகம் தெரியாத நண்பர்கள் நமக்கு வந்து கிடைக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு ரசிகராக இருக்கிறோம், நமக்கும் ஒரு ரசிகராக இருக்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது இந்த வானொலி வந்து அன்றாட வாழ்வில் வந்து இன்றியமையாத ஒரு நண்பனாக செயல்படுது.
0: ஒரு காலத்துல வானொலி அப்படிங்கறது ஒன்வே மாதிரி வானொலி நிலையத்திலிருந்து ஒலிபரப்புவாங்க, நம்ம கேட்போம், அதோட சரி. அதுக்கு பிறகு வானொலி நிகழ்ச்சிகள்ல வந்து பாட்டு கேட்கலாம், தொலைபேசி வழியில கேட்கலாம் அப்படின்னு வந்தது. அதுக்கு பிறகு நிகழ்ச்சிகள்ல வந்து நீங்க தொலைபேசி வழியா நேரடியா பங்கு பெறலாம் அப்படின்லாம் வந்துச்சு. இன்னைக்கு பல்வேறு நேயர்கள் தினமும் வானொலியில வந்து பேசுறாங்க, அந்த மாற்றத்தெல்லாம் எப்படி சொல்றீங்க?
1: இது ஒரு வகையான காலத்தின் கட்டாயத்தில் நம்ம வளர்ச்சி தான், வானொலியுடைய வளர்ச்சி. இப்ப ஒரு பக்கமாக வந்த ஆக்ஷன் பாத்தீங்கன்னா இப்ப பல்வேறு பக்கமா வரும். ஒரு காலத்துல வானொலியில வந்து ஒருத்தவங்க தான் அது செய்வாங்க, இப்ப பொதுமக்களும் எல்லாரோட இன்வால்வ்மெண்ட், எல்லாருடைய பார்ட்டிசிபேஷன் வந்து நமக்கு இந்த வானொலியில வந்து இருக்குதுங்க. எல்லாருமே பாமர மக்கள் கூட பங்கேற்க சூழ்நிலை வந்து இப்ப வானொலி உருவாக்கி விட்டு, இப்ப வந்து நேயர் விருப்பங்கள்ல இருந்து இப்ப நேரலையில வந்து பாமர மக்கள் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட வந்து சந்தேகத்தை கேட்கலாம், இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துறாங்க. இது ரொம்ப வானொலிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்.
0: இப்ப உங்களை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு நேயரா இருந்துட்டு இருக்கும் போது வானொலி நிகழ்ச்சிகள்லயே நாமளே நேரடியா பங்கு பெறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ வந்துச்சு? நிகழ்ச்சிகள்ல எப்படி பங்கு பெற்றீங்க? எந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க கலந்துட்டு இருக்கீங்க?
1: இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியா வானொலி கேட்பதால் நாமளும் அதுல நம்ம வந்து பங்கேற்கலாம், அந்த ஒரு ஆர்வம் கண்டிப்பா வந்து அதிகமா எல்லாருக்குமே வரும். அப்படித்தான் எனக்கும் வந்துச்சு, நானும் ஒரு நேயராக இங்க வந்து நிகழ்ச்சியில நான் வந்து கலந்து கொண்டு இருக்கிறேன்.
0: நீங்க கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் பத்தி எல்லாம் சொல்லலாம்.
1: நான் அறிவியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், வானிலை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், பருவநிலை மாற்றங்கள் சம்பந்த நிகழ்ச்சிகளும், இதெல்லாம் நான் வந்து கலந்து கொண்டு உரையை நான் இருக்கிறேன், நேரலையில வந்து கலந்து கொண்டு இருக்கிறேன், என் நேர்காணலையும் நான் வந்து கலந்துட்டு இருக்கேன்.
0: வானொலியை வாழ்த்தணும், ஏன்னா வானொலிக்கு வயது 90. உங்களை வாழ்த்த சொன்னா என்ன சொல்லி வாழ்த்துவீங்க?
1: வானொலி என்றென்றும் இனிமையாக இன்று போல் என்றும் வாழணுங்க. வானொலிக்கு என்றென்றும் அழிவு இல்லை, மக்களுக்காக ஒரு மிக சிறந்த பணியை வானொலி செய்து கொண்டு வருகிறது. இதனுடைய பணி சிறக்கணும், மேல்மேலும் நீடிக்கணும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் ஐயா.
1: நன்றி, வணக்கம் ஐயா.

0: புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடியவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
1: அற்புத வானொலிக்கு

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சிகள் இப்போது இடம்பெறுவது பாருப்பள்ளி சுஜனா அவர்களின் வீண இசை, சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் கருணிம்ப திருவற்றியூர் தியாகையர் இயற்றிய சகானாராக வர்ணம் ஆதிதாளம்.

நேரம் 9:29:55. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாருப்பள்ளி சுஜனா அவர்களின் வீண இசை. சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வத்தனே வாருலேரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சண்முகப்பிரியாராகும் ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை பாருப்பள்ளி சுஜனா அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாடு முழுவதும் நேற்று கோடிக்கணக்கான மரக்கன்று நடப்பட்டது. ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்க உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகில் நிச்சயமற்ற தன்மை நிலவும் போதும் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி புதுதில்லியில் நேற்று E85 என்ற புதிய எரிபொருளை அறிமுகப்படுத்தினார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தோட்டத்தில் இந்தியாவின் பாரம்பரிய மலர் தாவர இனமான துபஹாரியா கன்றை நட்டு வைத்தார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. CBSE 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்ல விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் குறைந்து 1,13,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நார்வே செஸ் தொடரின் பட்டத்தை இந்தியாவின் இளம் வீரர் பிரக்யானந்தா வென்றுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான நடைபெற்று வரும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை விக்கெட் இழப்பின்றி 15 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02. முத்துச்சிதறல். அகல் விளக்கு திரைப்படத்திலிருந்து KJ யேசுதாஸ், SP ஷைலஜா பாடியுள்ள பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நியா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 10:25. 36 முத்து சிதறல் நிகழ்ச்சியில் நான் போட்ட சவால் திரைப்படத்திலிருந்து TL மகராஜன் பாடியுள்ள பாடல்.

நேர்களே, 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக இம்மாதம் 17 மாலை 5 வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் இனி நான் வாழ வைப்பேன் திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலா பாடியுள்ள பாடல்.

0: முதல் இரவு திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.
1: அழகான முகமில்லையோ.

அட கடனா கொடுத்தா தப்பு என்ன? சித்திர சிறுக்கி சுத்துற பொறுக்கி ஐயோ மறந்து போச்சு. சித்திர சிலையே சுத்துற நிலவே செங்கனி சுவையே சித்தின்ப நதியே.

நிறைவு பெற்றது முத்து சிதறல். சற்று நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் நாட்டின் பொருளாதாரம் கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியடைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகில் நிச்சயமற்ற தன்மை நிலவும் போதும் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சத்ரபதி சிவாஜி முடிசூடிய நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவரது நிர்வாக திறமையை பாராட்டியுள்ளார். மண்வள பாதுகாப்பு திட்டம் நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களை சரிபார்ப்பதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு பத்மஜா ஆய்வு செய்தார். மத்திய கிழக்கில் கடல்சார் போக்குவரத்தை குறிவைத்து ஈரான் ஏவிய 4 அதிநவீன ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,840 ரூபாய் குறைந்து 113,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்று வரும் 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 58 ரன் எடுத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்பொழுது கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி இளைய பாரதம்.
2: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி.கே. பத்மநாபன் அவர்கள், உடன் பங்கேற்பவர்கள் கே.எஸ். திவ்யாஸ்ரீ, ஹிதா பி. ஹேம்தேவ், என். ஸ்ரீநிதி, பூர்ணா சாஹா, வி.எஸ். மதுமிதா, ஏ.ஆர். ஜி. அஸ்னி.
3: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றிய தொடர் வினாடி வினா நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி சென்னை பெருமையோடு வழங்கிக் கொண்டு வருகிறது. பல்வேறு துறைகளில் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு தரப்பட்ட மக்களின் வாழ்வு முன்னேற்றத்திற்காகவும் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி அவற்றை செயல்படுத்தி வருகிறது. மக்கள் அனைத்து திட்டங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவற்றின் பலன்களை அடைவதற்கும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சி தொடர் ஒரு கருவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக ABC என்ற 3 அணிகள் வந்திருக்கின்றன. இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய விதிமுறைகளை பார்ப்போம். ஒவ்வொரு அணிக்கும் முறையே ஒவ்வொரு வினா தொடுக்கப்படும். சரியான விடையை சொல்லுகின்ற அணி 10 மதிப்பெண்களை பெறுவார்கள். அப்படி அவர்கள் சரியான விடையை

0: சொல்ல தவறி மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் சரியான விடையை சொன்னால் அவர்களுக்கு ஊக்க மதிப்பெண் 5 வழங்கப்படும். இப்பொழுது நிகழ்ச்சியில் பங்கு பெறும் போட்டியாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏ அணி,
1: I'm Hitha Hemdev. I'm currently studying corporate economics at WCC College. I'm from Kilpok.
0: Oh, excellent. Corporate economics. Very interesting. For the benefit of the listeners, can you just elaborate about this corporate economics?
1: Definitely, sir. The Department of Corporate Economics gives students the opportunity of the best of both worlds. We consist of accounting subjects from the BCom degree. Alongside, we cover the core economic concepts. The department offers courses such as econometrics, R programming, game theory, statistics, operational research, and tools of research. These programs have equipped our students to pursue both the traditional route of the master of taking a master's in MA, MSc economics, MBA, CA, and alongside MCom. The course additionally gives students the opportunity to develop their careers in the roles of analyst, finance analyst, treasury analyst, alongside with associate managers, journalism, many more.
0: Superb, superb. Thank you very much for the excellent brief about the corporate economics. Superb. All the best. I think we need such degrees in the present scenario. Excellent. Neengal?
2: My name is Divya Shri, studying BA Corporate Economics in WCC, and I am from Ambattur.
0: Excellent. Neengal, BA ni?
3: I am Srinathi, pursuing BA Corporate Economics at Women's Christian College, and I am from Ayyappanangal.
0: You?
4: I am Purna Saha. I am in the third year of Corporate Economics from WCC, and I am from Alva Thirunagar.
0: Superb. All the best. CNE?
5: Hi, I am Madhumita VS. I am currently studying third year in BA Corporate Economics at the Women's Christian College. I am from Roypeta.
0: Superb. All the best. Neengal?
6: Vanakkam. En per ARG Asni. Naan Magalir Kristuva Kalluriyil BA Corporate Economics paduthu kondirukiren.
0: எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். ரொம்ப எக்ஸலண்ட் கோர்ஸ் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு வருங்காலம் உங்களுக்குலாம் காத்து கொண்டிருக்கிறது. விஷ் யூ ஆல் சக்சஸ் இன் யுவர் கேரியர். இப்போ நம்ம நேரம் நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? முதல் சுற்று வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன். முதல் கேள்வி ஏ அணிக்கு. என்எஸ்ஓ, ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்எஸ்ஓ இதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன?
1: நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆர்கனைசேஷன்.
0: நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்கின்ற அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வருகிறது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு துறை வந்து என்எஸ்ஓ ஆகும். அடுத்த கேள்வி பி அணிக்கு வருகின்றது. பிஎம்எம்ஒய் இதனுடைய விரிவு என்ன?
4: பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா.
0: மிகச்சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி சி அணிக்கு வருகின்றது. பி எம் ஜேடிஒய் இதனுடைய விரிவு என்ன? எக்ஸ்பான்ஷன்.
6: பிரதான் மந்திரி ஜான்தான் யோஜனா.
0: எக்ஸலன்ட் ஆன்சர் ஃப்ரம் டீம் சி. டீம் சிக்கும் 10 முழு மதிப்பெண்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? அடுத்த சுற்று ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு சுற்று, சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. வேளாண் துறையை சார்ந்த சதி என்னும் இணையதளம் எதை பற்றியது? வேளாண் துறையை சார்ந்த சதி என்னும் இணையதளம் எதை பற்றியது?
1: Sati is a website by the Central Ministry of Agriculture and Farm Welfare. Its main goal is for the protection of seed and inventory regulation. Sati stands for seed, traceability, authentication and holistic inventory.
0: Superb, superb. சதி என்னும் இணையதளம் விதை உற்பத்தி முதல் சான்றளிப்பு, உரிமம், இருப்பு மற்றும் விற்பனை வரை விதை வாழ்க்கையை சுழற்றி முழுமையாக நிர்வகிக்க உதவுகிறது. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி பி அணிக்கு. இந்தியாவில் மண்டிகள் எனப்படும் சந்தைகளை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் பல்வேறு விளைபொருட்களை அகில இந்திய அளவில் எலக்ட்ரானிக் முறையில் வர்த்தகம் செய்வதற்கு மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள இணையதளத்தின் முகவரி என்ன? What is the website which has been created by the central government for marketing their products? இது வந்து பி அணிக்கு.
1: www.enam.government.in.
0: www.enam.gov.in. இதில் நாம் என்பது நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் என்பதாகும்.

0: பி அணியினர் மிகச்சரியாக சொல்லி 10 முழு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். போலாமா அடுத்த கேள்விக்கு போலாமா? இந்த கேள்வி சி அணிக்கு. சௌபாகிய யோஜனா என்னும் திட்டம் எந்த நோக்கோடு செயல்படுகிறது? இதன் இன்னொரு பெயர் பிரதான் மந்திரி ஷாஹஜ் பிஜ்லி ஹர்கார் யோஜனா, சௌபாகிய யோஜனா அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த நோக்கத்தோடு செயல்படுகிறது?
1: The Saubhagya Yojana, also known as the Pradhan Mantri Sahaj Bijli Har Ghar Yojana, it is aimed at providing free electricity in all the unelectrified households in India.
0: Superb answer from Team C. Team C 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். மின்சாரம் இல்லாத அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் நகரில் நலிந்து வாழும் வீடுகளுக்கும் மின் வசதி ஏற்படுத்தி கொடுத்தல் இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இப்போ அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா? பொருளாதாரம், நீங்கள் எல்லாம் கார்பரேட் எக்கனாமிக்ஸ், ஸோ இது ஒரு இன்றைய பொருளாதாரம், டுடேஸ் எக்கனாமி பற்றி ஒரு ரவுண்டு. முதல் கேள்வி ஏ அணிக்கு. 12/5/2026 அன்று வெளியிடப்பட்ட ஏப்ரல் மாதம் 2026 ஆண்டுக்கான சில்லறை பணவீக்கம் எத்தனை சதவீதமாக உள்ளது? வாட் இஸ் த ரேட் ஆஃப் ரீட்டைல் இன்ஃபிளேஷன் ஆல்சோ கால்டு கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் த மந்த் ஆஃப் ஏப்ரல் 2026?
2: The CPI for the month of April 26 was 3.48%.
0: Superb! Superb answer from Team A. 3.48% தான் ஏப்ரலுடைய CPI, Consumer Price Index, Retail Inflation. இது மார்ச் மாதம் 3.40% இருந்தது. 3.4% இருந்தது மார்ச் மாதத்தில். அடுத்த கேள்வி B அணிக்கு. 14/5/2026 அன்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட ஏப்ரல் 2026 ஆண்டுக்கான மொத்த பணவீக்க விகிதம் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் எத்தனை சதவீதமாக உயர்ந்துள்ளது?
1: 8.3%
0: ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து 8.3% ஃபார் த மந்த் ஆஃப் ஏப்ரல் 2026. இது வந்து மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்படுகிறது. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. உங்களுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வி ஷுட் நோ வாட் இஸ் அவர் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். அண்ட் எவ்ரி வீக் தி ரிசர்வ் பேங்க் ஆல்சோ ரிலீசஸ். May 8, 2026 அது பிரகாரம் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு எவ்வளவாக இருந்தது? May 8, 2026 படி இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு எவ்வளவாக இருந்தது? தான் லேட்டஸ்ட் டேட்டா அதுதான்.
1: 696.99 பில்லியன் டாலர்கள்.
0: ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். 696.99 பில்லியன் டாலர்கள் தான் May 8, 2026 உடைய இந்தியாவினுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? தொழில்துறை பற்றிய ஒரு சுற்று இல்லையா, இது ரொம்ப முக்கியமான ஒரு சுற்று. புகழ்பெற்ற முத்ரா கடன் எனப்படும் பிரதான மந்திரி முத்ரா யோஜனா திட்டம் எந்த பிரிவினருக்காக செயல்படுத்தப்பட்டு வருகிறது? This is for which sector of people the Prime Minister Mudra Yojana scheme is being implemented?
2: The Pradhan Mantri Mudra Yojana's main target sector is the non-corporate small businesses, micro-enterprises for providing proper financial aid and financial accessibility.
0: மிகச்சரியான விடை ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். சிறு குறு மற்றும் மத்திய தர தொழில் முனைவோருக்காக இந்த திட்டம் நடைமுறையில் உள்ளது, MSME செக்டருக்கு. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் கடன் பெறும் அளவின் அடிப்படையில் உள்ள புகழ்பெற்ற 3 முக்கிய பிரிவுகள் எவை எவை? What are the 3 sectors? சொல்லுங்க பி அணியினர்.
1: சிசு 50,000 வரை.
0: வெரி குட்.
1: நெக்ஸ்ட் கிஷோர் 50,000 முதல் 500,000 வரை. நெக்ஸ்ட் தருண் 500,000 முதல் 1,000,000 வரை.
0: சூப்பர்ப் ஆன்சர் ஃப்ரம் டீம் பி. 10 முழு மதிப்பெண்களை டீம் பி பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. புகழ்பெற்ற PLI ஸ்கீம் எனப்படும் உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது?
1: PLI scheme also is known as Production Linked Incentive scheme. So this was launched in March 2020 and Super. It was extended until March 2025.
0: Super.
1: And it is being offered for across 14 sectors.
0: Superb, superb. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இது 2020 மார்ச் மாதம் தொடங்கப்பட்டது. இத்திட்டம் 14 துறைகளில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ நம்ம

0: நான்கு சுற்றுகள் முடிச்சிருக்கோம். அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோம்.
1: ஃபோர் ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 35 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 45 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 40 பாயிண்ட்ஸ்.
0: இதுவரை நடந்த நான்கு சுற்றுகளில் பி அணியினர் 45 மதிப்பெண்களை பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக அருகாமையில் சி அணியினர் 40 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். ஏ அணியினரும் அவர்களுக்கு அருகாமையில் 35 மதிப்பெண்களோடு மூன்றாவது இடத்தில் இருக்கிறார்கள். இனி வரும் சுற்றுகளில் நீங்கள் அதிக மதிப்பெண்களை எடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். முதல் கேள்வி ஏ அணிக்கு. இது வந்து ஒரு பொது சுற்று, சப்போர்ட் ஜெனரல் குவெஸ்டன்ஸ். ஷில்ப் குரு விருது எந்த துறையைச் சேர்ந்தவருக்கு ஆண்டுதோறும் மத்திய அரசால் வழங்கப்படுகிறது? ஷில்ப் குரு விருது
2: Award is given to the artisans and craftsmen workers who have given their work all their life for this.
0: Superb answer from team A. இந்திய கைவினைப் பொருட்களை பாதுகாப்பதற்கும் அவற்றை ஊக்குவிப்பதற்கும் அவர்களின் வாழ்நாள் அர்ப்பணிப்பு மற்றும் பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. ரூபாய் 2 லட்சம், ஒரு தங்க நாணயம், ஒரு சால்வை, ஒரு சான்றிதழ் மற்றும் ஒரு தாமிர பத்திரம் விருதாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. ஏஐசிடிஇ லீலாவதி விருது எந்த நோக்கத்திற்காக மத்திய அரசால் வழங்கப்பட்டு வருகிறது? சொல்லுங்க பி அணியினர் சொல்லுங்க.
3: பெண்கள் சமத்துவம், அப்புறம் நியாயத்தோட நடக்கிறது.
0: கரெக்ட் கரெக்ட். அப்புறம் இன்னொரு முக்கியமானது நீங்க ட்ரை பண்றீங்களா சி அணியினர்? பெண்கள் சமத்துவம் சொல்லிட்டாங்க, நியாயத்துடன் பெண்களை நடத்திட்டாங்க, இன்னும் ஒன்னே ஒண்ணு. சரி நீங்க சொல்லுங்க ஏ அணியினர்.
2: All India Council of Technical Education gives the Leelavat Award to recognized councils for their focus on women empowerment, women growth, women safety and women encouragement.
0: Encouragement, தன்னம்பிக்கையை ஊக்குவித்தல், அதுதான். So B அணியினரும் A அணியினரும் தலா 5 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். AICTயால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் பெண்களை சமத்துவம் மற்றும் நியாயத்துடன் நடத்துதல், தன்னம்பிக்கையை ஊக்குவித்தல், தொழில்நுட்பத்தில் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தல் போன்ற முயற்சிகளை அங்கீகரிக்கும் பொருட்டு இந்த விருது வழங்கப்படுகிறது. ஏஐசிடியால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் 2 முதல் 5 உறுப்பினர்களை கொண்ட அணியினருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. இதில் இருவர் கட்டாயம் பெண்களாக இருத்தல் வேண்டும். இந்த அணிகள் தங்கள் சேவையை சிறிய வீடியோக்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. உலக புகையிலை எதிர்ப்பு நாள் உலகெங்கும் ஆண்டுதோறும் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது?
4: உலக புகையிலை எதிர்ப்பு நாள் இட் இஸ் பீன் செலிப்ரேட்டட் ஆன் மே 31st. இட் ஹாஸ் பீன் அப்சர்வ்ட் குளோபலி சின்ஸ் 1987.
0: சூப்பர் ஆன்சர் ஃப்ரம் டீம் சி. மே 31st உலக சுகாதார அமைப்பால் 1987 முதல் இது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நல அபாயங்களை குறித்த விழிப்புணர்வை இது ஏற்படுத்துகிறது. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? பல்வேறு மத்திய அரசின் நலத்திட்டங்கள் பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. பிரதம மந்திரியின் தன் தானிய கிருஷி யோஜனா திட்டத்தில் மொத்தம் எத்தனை மாவட்டங்களில் அமுல்படுத்தப்படுகிறது? பிரதம மந்திரியின் தன் தானிய கிருஷி யோஜனா திட்டம் மொத்தம் எத்தனை மாவட்டங்களில் அமல்படுத்தப்படுகிறது?
5: 100 மாவட்டங்கள். நாட்டில் பின்தங்கிய 100 கிராம மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன.
0: சூப்பர் ஆன்சர். 100 மாவட்டங்கள். ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். நாட்டில் பின்தங்கிய 100 கிராமப்புற மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்குள்ள கிராமங்கள் அனைத்து வகைகளும் மேம்படுத்தப்படும். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா என்னும் திட்டம் கிராமப்புறங்களின் எந்த தேவைகளுக்காக நிறைவேற்றப்படுகிறது? பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா என்னும் திட்டம் கிராமப்புறங்களின் எந்த தேவைகளுக்காக நிறைவேற்றப்படுகிறது? This scheme is implemented for what focus for the rural areas?
6: பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா focuses on connecting rural villages with solid and correct roads, in the sense with full pavements and proper roads for all village members to travel easily.
0: Superb answer from team B. கிராமங்கள் அனைத்தையும் நல்ல தரமான சாலைகளை கொண்டு இணைக்கும் திட்டமே பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா திட்டமாகும். பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. புகழ்பெற்ற யூதான் திட்டம் எந்த துறை வளர்ச்சிக்காக தொடங்கப்பட்டது? யுதே தேஷ் கா ஆம் நாகரிக் உதான்.

0: தேர்ட் ஆன், விச் இஸ் உடே டேஷ்கி ஆம் நாகரிக், வாஸ் லான்ச்ட் இன் அக்டோபர் 2016 அண்ட் இட் மெயின்லி ஃபோக்கசஸ் ஆன் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஏவியேஷன் செக்டர் அண்ட் இட் எய்ம்ட் அட் கனெக்டிங் 88 ஏர்போர்ட்ஸ் வித் 619 ரூட்ஸ். கரண்ட்லி it has been expanded up to 660 routes connecting 95 airports.
1: Superb. விமான போக்குவரத்து துறை வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டுள்ள திட்டமாகும். 2016 ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் 619 வழித்தடங்களில் 88 விமான நிலையங்களை இணைக்கும் திட்டம் நிறைவேறியுள்ளது. இது மேலும் புதிய விமான நிலையங்களை அடுத்த 10 ஆண்டுகளில் உருவாக்கி 120 புதிய வழித்தடங்களை உருவாக்க உள்ளது. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த சுற்றுக்கு போலாமா? மறுபடியும் ஒரு விவசாயிகள் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டை பற்றி ஒரு சுற்றாகும். முதல் கேள்வி ஏ அணிக்கு, கிருஷி விக்யான் கேந்திராஸ் என்பது எதை குறிக்கிறது? கிருஷி விக்யான் கேந்திராஸ் என்பது எதை குறிக்கிறது?
2: விவசாயிகள் இத்தேசிய நிலையங்களை மூலம் நேரடி தொடர்பு கொள்ளவும், அவர்களுக்கு விவசாயத்தின் புதிய கண்டுபிடிப்புகள் அறிமுகப்படுத்தவும், அவர்களுக்கு பயிற்சி அளிக்கவும், மண் பரிசோதனை மற்றும் நீர் பரிசோதனை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது.
1: சூப்பர், ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. விவசாயிகளுடைய ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம் இந்த திட்டம், கிருஷி விக்யான் கேந்திராஸ், ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஏ அணியில 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். விவசாயிகளை இந்த கேந்திராக்கள் மூலம் நேரடி தொடர்பு கொள்ளவும், அவர்களுக்கு விவசாயத்தின் புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தவும், அவர்களுக்கு பயிற்சி அளிக்கவும், மண் பரிசோதனை மற்றும் நீர் பரிசோதனையில் அவர்களுக்கு உதவவும், அவர்களுக்கு விதை மற்றும் விவசாய கருவிகளை வழங்கவும் துணை புரிகிறது. அடுத்த கேள்வி பி அணிக்கு. இந்த கேள்வி கொஞ்சம் லென்த்தான கேள்வி, பட் ஆன்சர் ரொம்ப சிம்பிள், நல்லா கேளுங்க. கிராமப்புறங்களில் அறுவடைக்கு பின் தானியங்கள் பாதுகாப்பு மையம், தானியங்களை பதப்படுத்துதல் போன்ற விவசாய கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும், விவசாயிகள் விவசாயம் சார்ந்த நிறுவனங்களுக்கும், கூட்டுறவு சொசைட்டிகளுக்கும், ஸ்டார்ட் அப் எனப்படும் புதிய தொழில் துவங்குவோருக்கும் குறைந்த வட்டி விகிதத்தில், அதாவது 3% வட்டியில் ₹2 கோடி வரை வங்கிகள் மூலம் கடன் உதவி செய்வதற்கும் அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிதிக்கு என்ன பெயர்? What is the name of the fund, you know, created by the central government for all this purpose?
3: Agricultural Infrastructure Fund.
1: Superb! Agriculture Infrastructure Fund. கிராமப்புறங்களில் அறுவடைக்கு பின் தானியங்கள் பாதுகாப்பு மையம், தானியங்களை பதப்படுத்துதல் போன்ற விவசாய கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் விவசாயிகள் விவசாயம் சார்ந்த நிறுவனங்களுக்கும் கூட்டுறவு சொசைட்டிகளுக்கும் ஸ்டார்ட் அப் எனப்படும் புதிய தொழில் துவங்குவோருக்கும் குறைந்த வட்டி விகிதத்தில், அதாவது 3% வட்டியில் ₹2 கோடி வரை வங்கிகள் மூலம் கடன் உதவி செய்வதற்கும் அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிதிக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் என்பது பெயராகும். அடுத்த கேள்வி வந்து சி அணியினருக்கு. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும். பிரதான் மந்திரி கிசான் மன்தன் யோஜனா என்னும் திட்டம் எதை அடிப்படையாக கொண்ட திட்டமாகும்? பிரதான் மந்திரி கிசான் மன்தன் யோஜனா
0: ஃபார்மர்ஸ்க்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக இந்த பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு.
1: அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். மிகவும் நலிவடைந்த விவசாயிகளுக்கு அவருடைய முதுமை காலத்தில் வழங்கப்படும் பென்ஷன் திட்டமே பிரதான் மந்திரி மன்தன் யோஜனா திட்டமாகும். இத்திட்டத்தில் சேரும் விவசாயிகள் ஒரு சிறிய குறிப்பிட்ட தொகையை மாதந்தோறும் சந்தாவாக செலுத்தி வர அவர்களுக்கு 60 வயது பூர்த்தியானதும் பென்ஷனாக கிடைக்கிறது. இப்ப அடுத்த சுற்றுக்கு போலாமா? இதுவும் ஒரு மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு, யுவா 3.0 என்னும் திட்டம் யாருக்கானது? யுவா 3.0 சொல்லுங்க.
2: யுவா 3.0 அப்படின்றது யங் ரைட்டர்ஸ் அவங்களுக்காக எடுத்துக்கொண்ட வந்த ஒரு ஸ்கீம். இது இந்தியாவை சர்வதேச அளவில் எடுத்துரைக்கும் சிறந்த எழுத்தாளர்களை கண்டறிந்து வழிகாட்டுவதற்காக தொடங்கப்பட்டது.
1: ஏ அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். மெயினா இளம் எழுத்தாளர்களை வழிகாட்டும் திட்டமாகும். யுவா 3.0 என்பது இளம் எழுத்தாளர்களுக்கான வழிகாட்டுதல் திட்டமாகும். இது இந்தியாவில் 30 வயதுக்கு உட்பட்ட எழுத்தாளர்களை கண்டறிந்து வழிகாட்டுவதற்காக தொடங்கப்பட்டது. இந்தியாவில் வாசிப்பு, எழுத்து மற்றும் புத்தக கலாச்சாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுத்தாளர்களுக்கு உதவித்தொகையாக மாதம் 1க்கு ₹50,000 வீதம் 6 மாதங்களுக்கு வழங்கப்படும். அடுத்த கேள்வி பி.

0: அணிக்கு. மிஷன் மௌசம் எந்த துறையின் முன்னேற்றத்திற்காக தீட்டப்பட்ட திட்டமாகும்? மிஷன் மௌசம்.
1: மிஷன் மௌசம் என்பது வானிலை மாற்றங்களை மிக துல்லியமாக கணிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது.
0: சூப்பர், துல்லியமாக கணிக்கும் திட்டம், அதுதான் ரொம்ப சரியான விடை. பி அணியினரும் 10 மதிப்பெண்கள் பெற்றார்கள். வானிலை மாற்றங்களை மிக துல்லியமாக கணிக்கும் ஒரு திட்டம் தான் மிஷன் மௌசம் என்னும் திட்டமாகும். இது வானிலை முன்னறிவிப்பு, காலநிலை ஆராய்ச்சிகளில் இந்தியாவின் திறன்களை மேம்படுத்துதல், காலநிலை மாற்றங்களுக்கு தயாராகுவது போன்றவை இத்திட்டத்தின் நோக்கமாகும். ஏஐ, எம்எல் போன்ற செயற்கை நுண்ணறிவு மற்றும் எந்திர கற்றல் மூலம் இத்துறையை மேம்படுத்துவதும் இதன் நோக்கமாகும். இப்போ இந்த சுற்றினுடைய கடைசி கேள்வி சி அணிக்கு. நமோ ட்ரோன் டிடி யோஜனா என்னும் திட்டம் யாருக்காக, அவர்களின் எந்த துறை முன்னேற்றத்திற்காக வரையறுக்கப்பட்டுள்ளது? நமோ ட்ரோன் டிடி.
2: நமோ ட்ரோன் தீதி திட்டம் என்பது செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்கிற உமன் மெம்பர்ஸ்க்கு மட்டும் இந்த திட்டம். இவங்களுக்கு வந்து ட்ரோன் ட்ரெய்னிங், ட்ரோன் ஆபரேஷன் இதெல்லாம் வழங்கப்படுகிறது.
0: சூப்பர் ஆன்சர் ஃப்ரம் டீம் சி. 10 முழு மதிப்பெண்கள். மகளிர் சுய உதவி குழுக்களின் அங்கத்தினர்களாக உள்ள பெண்களுக்கு ட்ரோன்களை இயக்குதல் மற்றும் அவைகளை விவசாயத்தின் முன்னேற்றத்திற்கு எவ்வாறு பயன்படுத்துதல் போன்ற பயிற்சிகளை அளித்தல் இத்திட்டத்தின் நோக்கமாகும். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இப்ப அடுத்த சுற்று போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பாத்துருமா?
3: 8 ரவுண்ட்ஸ் முடிவுல ஏ டீம் ஸ்கோர் 80 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 80 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 80 பாயிண்ட்ஸ்.
0: இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை வரும் வாரம் கேட்டு ரசிக்கலாம்.
4: இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்றவர்கள் கே எஸ் திவ்யாஸ்ரீ, ஹிதா பி ஹேம்தேவ், என் ஸ்ரீநிதி, பூர்ணா சாஹா, வி எஸ் மதுமிதா, ஏ ஆர் ஜி அஸ்னி.

அனைவருக்கும் வணக்கம். நான் லலிதா தேவி, அகச்சன் மான்மல் ஜெயின் கல்லூரியில் இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு பயில்கிறேன். நான் இன்று பேசவிருக்கும் தலைப்பு, கிளிக் செய்வதற்கு முன்னால் திங் செய்யுங்கள். இன்றைய உலகம் முழுவதும் இணையத்தின் மீது மிகுந்த அளவில் சார்ந்துள்ள கல்வி, வங்கி சேவை, வேலைவாய்ப்பு, வணிகம், பொழுதுபோக்கு, தகவல் பரிமாற்றம் என அனைத்திற்கும் இணையம் முக்கிய இடம் பிடித்துள்ளது. ஆனால் இணையத்தின் பயன்பாடு அதிகரித்ததோடு இணைய வழி குற்றங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இணைய வழி குற்றம் என்றால், கணினி, மொபைல், இணையம் போன்ற தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி ஒருவரின் தகவலை திருடுதல், பண மோசடி செய்தல், தனி உரிமையை பறித்தல் போன்ற சட்டவிரோத செயல்கள் அனைத்தும் இணைய வழி குற்றங்கள் எனப்படுகின்றன. இணைய வழி குற்றங்கள் மிகவும் ஆபத்தானவை. ஏனெனில் குற்றவாளிகளின் நேரில் வராமல் உலகின் எந்த மூலையிலிருந்தும் நம்மை ஏமாற்ற முடிகிறது. இணைய வழி குற்றங்களில் பண மோசடி மிகவும் பொதுவான குற்றமாகும். வங்கி கணக்கு முடக்கப்படும், ஓடிபி சொல்லுங்கள், லாட்டரியில் வென்றுள்ளீர்கள் போன்ற போலியான தகவல்களை அனுப்பி மக்களின் பணத்தை மோசடி செய்கின்றனர். தனிப்பட்ட தகவல் திருட்டு, நமது ஆதார் எண், வங்கி விவரம், கடவுச்சொல், புகைப்படங்கள் போன்றவற்றை திருடி தவறாக பயன்படுத்துவது, சமூக வலைதள மோசடி, போலி கணக்குகள் உருவாகுகின்றன. நண்பர்கள் அல்லது உறவினர்களிடம் பணம் கேட்பது போன்ற மோசடிகள் நடைபெறுகின்றன. ஹேக்கிங், ஒருவரின் மொபைல் அல்லது கணினியை அனுமதியின்றி நுழைந்து தகவல்களை திருடுவது ஹேக்கிங் எனப்படுகிறது. இணையதள வழி மிரட்டல், சிலர் பெண்கள், மாணவர்கள் போன்றவர்களை இணையத்தில் அவதூறு செய்தல், புகைப்படங்களை மாற்றி வெளியிடுதல், மிரட்டுதல் போன்ற குற்றங்களில் ஈடுபடுகின்றனர். இணையவழி குற்றங்கள் ஏற்படும் காரணங்கள், தொழில்நுட்ப அறிவின்மை, கவனக்குறைவு, பலவீன கடவு சொல்கள் பயன்படுத்துவதால் தெரியாத இணைப்புகளை அழுத்துதல், பொதுவான வைஃபை பயன்பாட்டை இணையத்தில் அதிகமாக தனிப்பட்ட தகவல்களை பகிர்வு செய்தல் இணைய வழி குற்றங்களின் பாதிப்புகள் இணையவழி குற்றங்களாக காரணம். மக்கள் பண இழப்பு மட்டுமல்லாமல் மன அழுத்தத்தையும் சந்திக்கின்றனர். நிறுவனங்களுக்கு பெரிய அளவிலான பொருளாதார இழப்புகள் ஏற்படுகின்றன. விழிப்புணர்வு ஏன் அவசியம், வருமுன் காப்பதே சிறந்தது,

என்பார்கள். அதுபோல இணைய வழி குற்றங்களில் சிக்காமல் இருக்க விழிப்புணர்வு மிகவும் அவசியம். இன்றைய இளைஞர்கள், முதியவர்கள் என அனைவரும் இணையத்தை பயன்படுத்துகின்றனர். எனவே இணைய பாதுகாப்பு குறித்த அடிப்படை ஒவ்வொருவருக்கும் தேவை. இணைய பாதுகாப்பு முறைகளான வலுவான கடவுச்சொல் பயன்படுத்துங்கள், எழுத்து எண்கள், குறியீடுகள், கடவுச்சொற்கள் அமைக்க வேண்டும், ஓடிபி யாரிடமும் பகிர வேண்டாம், வங்கி அதிகாரிகள் கூட ஓடிபி கேட்க மாட்டார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தெரியாத இணைப்புகளை திறக்க வேண்டாம். எஸ்எம்எஸ் இமெயில் மூலம் வரும் சந்தேகமான லிங்குகளை தவிர்க்க வேண்டும். இரட்டை பாதுகாப்பு அமைப்பு பயன்படுத்துங்கள். பொதுவாக சமூக வலைதளங்களில் கவனம் அதிகமாக தனிப்பட்ட தகவல்களை பகிர வேண்டாம். மின் பொருட்களை புதுப்பித்து வைத்திருக்க வேண்டும். மொபைல் மற்றும் கணினி பாதுகாப்பு புதுப்பிப்புகளை தவறாமல் செய்ய வேண்டும். மாணவர்களின் பங்கு, மாணவர்கள் தொழில்நுட்பத்தை நல்ல நோக்கில் பயன்படுத்த வேண்டும். தங்களது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரும் இணைய பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அரசின் நடவடிக்கைகள். இந்திய அரசு இணைய வழி குற்றங்களை கட்டுப்படுத்த பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இணைய வழி குற்ற புகார்களுக்கு தனிப்பட்ட உதவி எண்கள் மற்றும் இணையதளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. காவல்துறையின் சைபர் கிரைம் பிரிவுகள் செயல்பட்டு வருகின்றன. பண மோசடி, போலியான வங்கி அழைப்புகள், குறுஞ்செய்திகள், எஸ்எம்எஸ் அல்லது ஓடிபியை பெற்று வங்கி கணக்குகளிலிருந்து பணத்தை திருடுதல், அடையாள திருட்டானது, மற்றவர்களின் புகைப்படம் மற்றும் விவரங்களை பயன்படுத்தி போலி சமூக ஊடக கணக்குகளை உருவாக்கி அதன் மூலம் தவறான தகவல்களை பரப்புதல், சைபர் புல்லிங் ஆன சமூக வலைதளங்களில் ஒருவரை பற்றி அவதூறாக பேசுவது, மிரட்டுவது அல்லது தனிப்பட்ட புகைப்படங்களை அச்சுறுத்தி வெளிவிடுகிறது. மேலும் ஃபிஷிங் அசல் இணையதளம் போன்றே இருக்கும். போலி இணையதளங்களை முகவரிகளை லிங்க்ஸ் அனுப்பி அதன் மூலம் உங்களின் இரகசிய எண்கள் மற்றும் கடவுச்சொற்களை பாஸ்வேர்டு திருடுதல். மனித வாழ்க்கையை எளிதாக்கிய மிக பெரிய கண்டுபிடிப்பு, ஆனால் அதை தவறாக பயன்படுத்தினால் அது ஆபத்தாக மாறிவிடும். எனவே தொழில்நுட்ப வளர்ச்சியோடு பாதுகாப்பு விழிப்புணர்வு வளர வேண்டும். எச்சரிக்கையை சிறந்த பாதுகாப்பு என்பதை மனதில் கொண்டு இணைய வழி குற்றங்களை தடுப்போம். பாதுகாப்பான டிஜிட்டல் இந்தியாவை உருவாக்க வேண்டும். ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். நன்றி.

கேட்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி காவ்யா. நான் பேசப்போகும் தலைப்பு இசையும் மன அமைதியும், அதன் அறிவியல். இசை மனித வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு அற்புதம். ஒரு குழந்தை பிறந்தவுடன் தாய் தாலாட்டு பாடுகிறார். கிராமங்களில் விவசாயிகள் பாடலுடன் வேலை செய்கிறார்கள். கோயில்களில் பக்தி இசை ஒலிக்கிறது. திருமணங்களில் நாதஸ்வரம் மகிழ்ச்சியை உருவாக்குகிறது. அதே போல் தனிமையில் அழும் ஒருவருக்கும் இசை ஒரு தோழனாக மாறுகிறது. அதனால்தான் மொழி இல்லாமல் உணர்வுகளை பேச வைக்கும் சக்தி இசை என்று கூறுவார்கள். ஆனால் இன்று நாம் இசையை ஒரு கலையாக மட்டும் பார்க்கப் போவதில்லை, அதை அறிவியல் பார்வையிலும் பார்க்கப் போகிறோம். இசை என்றால் என்ன? அறிவியல் ரீதியாக பார்த்தால் இசை என்பது ஒழுங்கமைக்கப்பட்ட ஒலி. ஒலி என்பது அதிர்வுகளால் உருவாகும் அலை. ஒரு இசைக்கருவியை வாசிக்கும் போது அல்லது நாம் பாடும்போது காற்றில் அதிர்வுகள் உருவாகின்றன. அந்த அதிர்வுகள் நமது காதுக்குள் சென்று அங்கிருந்து மூளைக்கு சிக்னல் ஆக அனுப்பப்படுகின்றன. அதன் பிறகுதான் நாம் அதை இசையாக உணர்கிறோம். காதின் அமைப்பும் இசையும் நமது காது மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அவுட்டர் இயர், மிடில் இயர், இன்னர் இயர். ஒலி அலைகள் முதலில் காதின் வெளிப்பகுதியை அடைகின்றன. பிறகு அது காது தட்டு என்ற பகுதியை அதிர வைக்கிறது. அதன் பின் அந்த அதிர்வு இன்னர் இயரில் இருக்கும் கோக்லா என்ற பகுதிக்கு செல்கிறது. இந்த கோக்லாவில் ஆயிரக்கணக்கான சிறிய சென்சாரி செல்ஸ் உள்ளன. அவை ஒலி அலைகளை எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக மாற்றி மூளைக்கு அனுப்பப்படுகின்றன. இதுவே நாம் இசையை கேட்கும் அடிப்படை அறிவியல். இசை மூளையில் ஏற்படுத்தும் மாற்றங்கள் இசையை கேட்கும் போது மூளையின் பல பகுதிகள் ஒரே நேரத்தில் செயல்படுகின்றன. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் பகுதி நினைவக பகுதி, கவனத்தை கட்டுப்படுத்தும் பகுதி உடல் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் பகுதி, இவை அனைத்தும் இசையால் தூண்டப்படுகின்றன. இதனால்தான் இசை ஒரு முழுமையான பிரெயின் எக்ஸசைஸ் என்று

கூறப்படுகிறது. லிம்பிக் சிஸ்டம் மற்றும் உணர்வுகள் நமது உணர்வுகளை கட்டுப்படுத்தும் முக்கிய பகுதி லிம்பிக் சிஸ்டம். இந்த பகுதி தான் நமது மகிழ்ச்சி, சோகம், பயம், நிம்மதி போன்ற உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறது. இசை இந்த லிம்பிக் சிஸ்டத்தை நேரடியாக தூண்டுவதால் தான் ஒரு பாடல் நம்மை அளவைக்கவும் சிரிக்க வைக்கவும் முடிகிறது. டோபமின் மகிழ்ச்சியின் ஹார்மோன் இசையை கேட்கும் போது மூளையில் டோபமின் என்ற நியூரன்சிமிட்டர் சுரக்கிறது. டோபமைன் நமக்கு மகிழ்ச்சி, மோட்டிவேஷன், உற்சாகம் போன்ற உணர்வுகளை தருகிறது. அதனால் தான் பிடித்த பாடலை ரிப்பீட்டடாக கேட்டாலும் அலுப்பாக தெரியாது. ஏன் கூஸ்பம்ஸ் வருகிறது? சில பாடல்களை கேட்கும் போது உடலில் சிலிர்ப்பு ஏற்படும். இதனை மியூசிக்கல் சில்ஸ் என்று அழைக்கிறார்கள். அப்போது டோபமின் அளவு அதிகரிக்கிறது, இதய துடிப்பு மாறுகிறது, தோலில் கூஸ்பம்ஸ் உருவாகிறது. இது இசை நமது நர்வஸ் சிஸ்டத்தை பாதிப்பதற்கான ஒரு உதாரணம். மன அழுத்தம் மற்றும் கார்டிசோல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் உடலில் கார்டிசோல் என்ற ஹார்மோன் அதிகரிக்கும். இந்த ஹார்மோன் அதிகமாக இருந்தால் ஆன்சைட்டி, ஹெட்டேக், தூக்கமின்மை, கோபம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் ஆய்வுகள் படி மெதுவான இசை கார்டிசோல் அளவை குறைக்கிறது. அதனால் தான் இசை மன அமைதியை தருகிறது. இதய துடிப்பும் இசையில் இருக்கும் ரிதம் மனித உடலை பாதிக்கிறது. வேகமான இசை கேட்டால் உடல் எனர்ஜெட்டிக் ஆகிறது, மெதுவான இசை கேட்டால் உடல் ரிலாக்ஸ் ஆகிறது. இதற்கு காரணம் நமது உடல் இயற்கையாகவே ரிதமை பின்பற்ற முயற்சிக்கிறது. ஃப்ரீக்குவன்சி மற்றும் ரிதம் ஆகியவை மனித உடலின் பயாலஜிக்கல் பேட்டர்ன்ஸ் பாதிக்கின்றன. மூளையின் அலைகளும் இசையும் நமது மூளை எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ் உருவாக்கிறது. அவை பீட்டா வேவ்ஸ் அதிக சிந்தனை, அல்பா வேவ்ஸ் அமைதி, தீட்டா வேவ்ஸ் தியான நிலை என்று பிரிக்கப்படுகின்றன. பிரெயின் வேவ்ஸ் மெதுவான இசை கேட்டால் அல்பா வேவ்ஸ் அதிகரிக்கிறது என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன. இதனால் மன அமைதி ஏற்படுகிறது. இசை மற்றும் நினைவாற்றல் நினைவகத்துடன் தொடர்புடைய மூளையில் பகுதி ஹிப்போ கேம்பஸ் இசை இந்த பகுதியை தூண்டுவதால் தான் பழைய பாடல்கள் சைல்ட்ஹுட் நினைவுகளை தருகின்றன. சில பாடல்கள் குறிப்பிட்ட மனிதர்களை நினைவுபடுத்துகின்றன. இதனால் நோயாளிகளுக்கு கூட இசை சிகிச்சை பயன்படுத்தப்படுகிறது. இசை சிகிச்சை இன்று உலகம் முழுவதும் மருத்துவத்துறையில் இசை பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் டிப்ரெஷன், ஆன்சைட்டி, பிடிஎஸ்டி போன்ற பிரச்சனைகளுக்கு உதவி அளிக்கப்படுகிறது. மருத்துவமனைகளில் சர்ஜரிக்கு முன் பேஷண்ட்ஸ்க்கு இசை கேட்க வைப்பது உண்டு. ஏனெனில் அது ஃபியர் மற்றும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க உதவுகின்றது. குழந்தைகளும் இசையும் குழந்தைகள் சிறு வயதில் இசை கேட்பது மொழித்திறன், நினைவாற்றல், கிரியேட்டிவிட்டி ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கு என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன. அதனால்தான் பல பிளே ஸ்கூல்ஸில் ரைம் சாங்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. தாவரங்களும் இசையும் சில ஆராய்ச்சிகளில் மெதுவான இசை கேட்கும் தாவரங்கள் நன்றாக வளர்ந்ததாக கூறப்படுகிறது. இது இன்னும் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை. என்றாலும் ஒலி அதிர்வுகள் உயிரினங்களை பாதிக்கின்றன என்பது உண்மை. இந்திய இசையின் அறிவியல் நமது இந்திய கிளாசிக்கல் மியூசிக் மிகவும் அறிவியல் அடிப்படையுடன் அமைந்துள்ளது. கர்நாடிக் மியூசிக், இந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் ஒவ்வொரு ராகத்துக்கும் தனித்த ஃப்ரீக்குவன்சி பேட்டர்ன் உள்ளது. சில ராகங்கள் அமைதியை தரும், பக்தி உணர்வை தரும், உற்சாகத்தை தரும் என்று கருதப்படுகிறது. இயற்கை ஒலிகளின் சக்தி, மலை சத்தம், கடல் அலைகள், பறவைகள் குரல் இவை அனைத்தும் மனித மூளைக்கு சேஃப் என்விரான்மெண்ட் என்ற உணர்வை தருகின்றன. அதனால் மன அழுத்தம் குறைகிறது. இதற்காகவே மெடிடேஷன் ஆப்ஸ் இயற்கை ஒலிகளை பயன்படுத்தப்படுகின்றன. காம், ஹெட் ஸ்பேஸ், அதிக சத்தத்தின் ஆபத்து, இசை நல்லது என்பதற்காக அதிக சத்தத்தில் நீண்ட நேரம் கேட்பது நல்லதல்ல, அது ஹியரிங் லாஸ் ஏற்படுத்தக்கூடும். நாய்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஹியரிங் லாஸ் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட இதை பற்றி எச்சரித்துள்ளது. டிஜிட்டல் உலகத்தில் இசையின் அவசியம். இன்றைய வாழ்க்கை முழுவதும் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிவிட்டது. எப்போதும் மொபைல், எப்போதும் நோட்டிபிகேஷன். இந்த சூழலில் சில நிமிடங்கள் அமைதியாக இசை கேட்பது கூட மனதிற்கு ஒரு பெரிய ஓய்வு. அது நம்மை நமக்கே மீண்டும் அறிமுகப்படுத்துகிறது. இசை என்பது வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டுமல்ல, அது அறிவியல், உணர்ச்சி, மருத்துவம், மன அமைதி, மனிதர்களை இணைக்கும் பாலம், எல்லாம் சேர்ந்த ஒரு அற்புதம். ஒரு நல்ல இசை மன அழுத்தத்தை குறைக்கலாம், நம்பிக்கையே தரலாம், உடைந்த மனதை ஆற்றலாம், வாழ்க்கையை அழகாக உணர வைக்கலாம். அதனால்தான் மருந்து உடலை குணப்படுத்தும், இசை மனதை குணப்படுத்தும் என்று கூறப்படுகிறது. இன்றைய காலத்தில் பலர் தனிமை, ஆன்சைட்டி, டிப்ரெஷன் போன்ற மனநிலைகளை அனுபவிக்கிறார்கள். அப்போது பலர் முதலில் தேடுவது இசைதான். ஏனெனில் மனிதர்கள் பேச முடியாத உணர்வுகளை கூட இசை புரிந்து கொள்கிறது. சில நேரங்களில் நம் மனதில் இருக்கும் கவலைகளை யாரிடமும் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு பாடல் அதை நமக்காக சொல்லிவிடுகிறது. அதனால்தான் இசை மனிதர்களுக்கு எமோஷனல் சப்போர்ட்டாக மாறுகிறது. அதே போல் விஞ்ஞானிகள் கூறுவதுபடி ஒரே பாடலை பலர் சேர்ந்து பாடும்போது அல்லது கேட்கும்போது

மனிதர்களுக்குள் பாண்டிங் அதிகரிக்கின்றது. ஏனென்றால் அந்த நேரத்தில் மூளையில் ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் சுரக்கிறது. இதனால் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக உணர்கிறார்கள். அதனால்தான் கோவில்களில் கூட்டு பஜனை, பள்ளிகளில் தேசிய கீதம், விழாக்களில் குழுப்பாடல்கள், இவையெல்லாம் மனிதர்களை ஒன்றுபடுத்தும் சக்தியாக இருக்கின்றன. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கூட இசையை பயன்படுத்தியுள்ளார்கள். நீண்ட நேரம் தனிமையில் பணிபுரியும் ஆஸ்ட்ரோனட்ஸ்களுக்கு மன அமைதி தர இசை உதவுகிறது என்று கூறப்படுகிறது. நாசா இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இசை என்பது வெறும் பொழுதுபோக்கல்ல, அது மனித மனதோடு ஆழமாக இணைந்திருக்கும் ஒரு அறிவியல் அதிசயம். அதனால் நண்பர்களே, வாழ்க்கை எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் நல்ல இசைக்கு நேரம் ஒதுக்குங்கள். அது உங்கள் மனதிற்கு ஓய்வை தரும், சிந்தனைக்கு தெளிவை தரும், வாழ்க்கைக்கு ஒரு இனிமையை தரும். இறுதியாக ஒரு அழகான வரியுடன் நிறைவு செய்கிறேன். மனிதன் உருவாக்கிய மிக அழகான மருந்து இசை. நன்றி, வணக்கம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோ ஹர்ட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்,
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: இனி இந்த அலைவரிசையில் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல். அனந்தலட்சுமி நாராயணன் அவர்களின் பாட்டு. வில்லிவாக்கம் எஸ் ரகுராமன் அவர்கள் வயலின், வி ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தொழிலகங்களின் ஆற்றல் திறன் கொண்ட தொழில்நுட்பங்களை செயல்படுத்துதல் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமைமிகு பாரதம், கடலும் கடல் சார்ந்த காடுகளும் உரை சித்திரம் எழுதியவர் ஆர் சுரேந்தர் அவர்கள். 2:15 திரைகானம். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலை வாய்ப்பு செய்திகள். 7:00 திரைகானம். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி மணிகண்டன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், ஒருங்கிணைந்த பண்ணையமும் வாய்ப்புகளும் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கு பெறுவோர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர் நரேந்திரபாபு, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி குமரவேல் அவர்கள் ஆகியோர். 8:05 திரைகானம். 8:45 கஸ்டோடியன்ஸ் ஆஃப் கெனபி முதல் பகுதி. தமிழ்நாடு முதன்மை வன பாதுகாவலர் ஸ்ரீனிவாஸ் ஆர் ரெட்டி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் பேராசிரியர் டாக்டர் ஆர் இளங்கோவன் அவர்கள். 9:15 திரைகானம். 10:00 அகில பாரத இசை, ஹிரிகேஷ் கார்குடே அவர்களின் கயால் இசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ண

0: at Vishakhapatnam in February 2024. India will face Bangladesh in the final of the SAF Football Women's Championship at Madgaon in Goa today. The match will be held at 6:30 p.m. onwards. And in hockey, India will face host Japan in the final of the Men's Under-18 Asia Cup 2026 in Japan today. The match will start at 3:30 p.m. IST. Earlier, India beat its arch rival Pakistan 5-3 in the second semi-final in a high-scoring contest. And that is the end of this news bulletin.
1: நேரம் 12:10 ஆகாஷ்வாணி சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் அனந்தலட்சுமி அவர்களின் பாட்டு, வில்லிவாக்கம் எஸ் ரகுராமன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். முதலில் தத்துவமரிய தரமா, பாபநாசம் சிவன் பாடல், ரீதி கவளே ராகம், ஆதிதாளம்.

சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் அனந்தலக்ஷ்மி அவர்களின் பாட்டு கேட்டும் வில்லிவாக்கம், எஸ் ரகுராமன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். காங்கோ உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீசியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்ற நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.7% அதிகரித்துள்ளது நாட்டின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் நோக்கில் நாடு முன்னேறி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் உள்ள நாடுகளின் வளர்ச்சிக்காக பிம்ஸ்டெக் நாடுகளின் கூட்டமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் அமைப்பின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வங்கக்கடல் நாடுகளின் பொருளாதார தொழில்நுட்ப பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், நேபாளம், இலங்கை, மியான்மர், தாய்லாந்து ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. ஸ்லோவேனியா நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்ற டோனி கஸ்ஸருக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அவருடன் ஒருங்கிணைந்து செயல்பட ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் ஜானிஸ் தலைமையிலான அமைச்சரவையில் 30 வருடங்கள் தூதரக அதிகாரியாக பணியாற்றி அனுபவம் பெற்ற டோனி கஸ்ஸர் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரங்களை சீராக பயன்படுத்துவதற்கான இந்த திட்டம் தேசிய இயக்கமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 17,800 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும், 698,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சீரான உர பயன்பாடு, மண்வள பாதுகாப்பு, அறிவியல் தொழில்நுட்ப ரீதியிலான விவசாயம் உள்ளிட்டவை குறித்து 3,700 பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண் வளத்தை பெருக்க முடியும் என்று வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்நகரத்தில் மட்டும் 92,000 மகளிர் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பொதுத்துறை நிறுவனமான மிதானியின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு தையல் இயந்திரங்களை அமைச்சர் வழங்கினார். இந்திய அமெரிக்க ராணுவ அளவிலான பேச்சுவார்த்தை அமெரிக்காவின் ஹவாயில் நடைபெற்றது. இந்திய ராணுவத்தின் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய், அமெரிக்காவின் லெப்டினன்ட் ஜெனரல் ஜோயல் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருநாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் போச்சம்பள்ளி கைத்தறி கண்காட்சியை மாநில அமைச்சர் திரு நாகேஸ்வர ராவ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 2 ஆண்டுகளில் கைத்தறித்துறையை மேம்படுத்த 1,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கைத்தறி நெசவாளர்களின் மேம்பாட்டிற்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு நாகேஸ்வர ராவ் கூறினார். பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் நேரிட்ட சாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். உசைன் ஷா கிராமம் அருகே ட்ரக்கும் ஜீப்பும் மோதிக்கண்ட இந்த விபத்தில் காயமடைந்த 15 பேர் மருத்துவமனையில் அனுமதி

0: பட்டுள்ளனர். இறுதிச் சடங்கு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக ஃபெரோஸ்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பூபேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தில்லி மால்வியா நகர் உணவக தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்தது தொடர்பாக மேலும் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முன்னதாக இந்த உணவக உரிமையாளர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த 3 நேரிட்ட இந்த விபத்தில் 40 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காங்கோ உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதை அடுத்து இந்த அறிவிப்பை மொரீஷியஸ் வெளியிட்டுள்ளது. இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் பயணம் மேற்கொண்ட மொரீஷியஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ சோதனை மேற்கொண்ட பின்னரே அனுமதிக்கப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பரவி வருவதை அடுத்து அடுத்த மாதம் நடைபெற இருந்த அமெரிக்க ஆப்பிரிக்க வர்த்தக உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் மொரீஷியஸ் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் சீட்டில் இந்திய மாங்கனி திருவிழா நடைபெற்றது. இந்தியாவைச் சேர்ந்த 100 இறக்குமதியாளர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ளனர். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அல்போன்சா கேசர், ஆந்திராவைச் சேர்ந்த பங்கனப்பள்ளி ஹிமாயத், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த லாங்ரா, குஜராத்தைச் சேர்ந்த ராஜாபுரி ரக மாங்கனிகள் இந்த திருவிழாவில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் இந்தியாவின் கேசர் ரக மாங்கனிகள் அதிக அளவில் விற்பனையாவதாக அந்நாட்டைச் சேர்ந்த வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 2 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டுத் தொகை பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் இணைந்த பயனாளி ஒருவர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் பிரியா, நான் வந்து வேலூர்ல இருக்கிறேன். இந்த ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. வெறும் கம்மியான அமௌண்ட் தான், இயர்லி ஒன்ஸ் 20 ரூபீஸ் தான். ஆக்சிடென்ட் அடிபட்டு ஏதாச்சும் ஆயிட்டாங்க 2 லாக்ஸ் வந்து கவரேஜ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு இது ஊனை முட்டிருந்தாங்கன்னா 1 லாக் வரைக்கும் கவரேஜ் பெறலாம். இந்த ஏஜ் லிமிட் வந்து 18-70 வயசு வரைக்கும் போடலாம். இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்த மத்திய அரசுக்கு வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 7 மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. பாலக்காடு, திருச்சூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 24 கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பெரியபாளையத்தைச் சேர்ந்த மாணவர் ஆதர்ஷன் ஒடிசாவில் நடைபெற்ற தேசிய கிக் பாக்ஸிங் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் அரசு மேலும் உதவிகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.
3: என் பேர் ஆதர்ஷன். நான் கடந்த 5 கிக் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 4வது முறையாக தேசிய அளவில் நடந்த ஜூனியர் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் கோர்தா ஒடிசாவில் நடந்தது. அதுல வந்து கிட்டத்தட்ட 800 28 மாநிலத்திலிருந்து வந்து கலந்துகிட்டாங்க. அதுல வந்து தமிழ்நாட்டுல இருந்து நான் கலந்துகிட்டேன், அதுல வெள்ளி பதக்கம் வென்றிருக்கேன். அது இல்லாம தமிழ்நாடு ஓவராலா 3வது இடம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இதுக்கு சப்போர்ட் பண்ண கோச்சா இருக்கட்டும் சரி, காலேஜா இருக்கட்டும் சரி, போயிட்டு வர பினான்சியல் செலவை வந்து அப்பா வேலை செய்யற கம்பெனி கெஸ்ட் லாக்கிங் கம்பெனி பிரைவேட் லிமிடெட், உமாசங்கர், சாந்தி மேடம் மற்றும் சுஜித் குமார், ஆர்த்தி பாரதி அவர்கள் சப்போர்ட் பண்ணிருக்காங்க சார். இது போக ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. மென்மேலும் ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ண கவர்மெண்ட் இருந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஐ கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஏதோ தற்காலிகமா பிளாக் பண்ணியிருந்தாங்க, கொடுத்தா இன்னும் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து இன்டர்நேஷனல்ஸ்ல கலந்துக்கிட்டு இந்தியக்காக மெடல் பண்ணலாம்னு இருக்கேன்.
0: தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி கோவாவின் மார்கோவில் இன்று மாலை 6:30 தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 1 இழப்பிற்கு 117 எடுத்துள்ளது. சண்டிகரின் முலான்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. KL ராகுல் 50 ரன்னுடனும் சாய் சுதர்ஷன் 40 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர்

0: திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கொள்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வேளாண் பாதுகாப்பு இயக்கத்தின் கீழ் 942,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிருக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதில் லக்பதி தீதி திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். காங்கோ, உகாண்டா நாடுகளில் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 9 வரை தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இந்நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். விரிவான வானிலை பிற்பகல் 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் ஜெயஸ்ரீ ஜெகன் இசையமைத்து மாணிக்கவாசன் வரிகளில் எம் அனந்தவல்லி, எம் பாலசரஸ்வதி ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

0: தொழில் நுட்பங்களை செயல்படுத்துதல் திட்டம் பற்றிய தகவல்களை கேட்கலாம். இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதே நேரத்தில் மின்சாரம் மற்றும் எரிபொருள் பயன்பாடும் அதிகரிக்கிறது. இதனால் உற்பத்தி செலவு உயர்வதுடன் சுற்றுச்சூழலிலும் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதை தவிர்க்க ஆற்றலை சிக்கனமாக பயன்படுத்தும் நவீன தொழில்நுட்பங்களை தொழிலகங்களில் அறிமுகப்படுத்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் பழைய மற்றும் அதிக மின்சாரம் நுகரும் இயந்திரங்களை மாற்றி குறைந்த ஆற்றலில் அதிக செயல்திறன் வழங்கும் நவீன கருவிகளை பயன்படுத்த ஊக்குவிப்பது. இதன் மூலம் தொழிலகங்கள் மின்சார செலவை கணிசமாக குறைக்க முடியும். மேலும் உற்பத்தி திறன் மேம்படுவதுடன் கார்பன் உமிழ்வும் குறையும். இதனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் பெரும் பங்களிப்பு கிடைக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஆற்றல் தணிக்கை அல்லது எனர்ஜி ஆடிட் மேற்கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் எந்த பகுதிகளில் அதிக ஆற்றல் வீணாகிறது என்பதை கண்டறிந்து அதை சரி செய்ய தேவையான பரிந்துரைகள் வழங்கப்படுகின்றன. உயர்திறன் மோட்டார்கள், எல்இடி விளக்குகள், தானியங்கி கட்டுப்பாட்டு அமைப்புகள், கழிவு வெப்ப மீட்பு அமைப்புகள் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இவை அனைத்தும் குறைந்த ஆற்றலில் அதிக உற்பத்தியை வழங்குகின்றன. இந்த திட்டம் தொழிலகங்களுக்கு பொருளாதார நன்மை மட்டுமல்லாமல் நாட்டின் ஆற்றல் பாதுகாப்பிற்கும் உதவுகிறது. மின்சார தேவை குறைவதால் புதிய மின் உற்பத்தி நிலையங்களின் அழுத்தமும் குறைகிறது. ஒரு தொழிற்சாலை தனது மொத்த மின்சார பயன்பாட்டில் வெறும் 10% சேமித்தால் கூட ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான ரூபாயை சேமிக்க முடியும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே ஆற்றல் சேமிப்பு என்பது வெறும் செலவு குறைப்பு மட்டுமல்ல, அது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் நிலையான வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் முக்கியமான நடவடிக்கை. ஆற்றலை சேமிப்போம், வளமான தொழில்துறையை உருவாக்குவோம், பசுமையான இந்தியாவை கட்டி எழுப்புவோம். இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் தொழிலகங்களில் ஆற்றல் திறன் கொண்ட தொழில் நுட்பங்களை செயல்படுத்துதல் திட்டம் பற்றிய தகவல்களை கேட்டீர்கள்.
1: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டோ கொட்டு கொட்டு போது, தெரியுமா?
2: எதே ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக். என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.

0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba.

0: கடலும் கடல் சார்ந்த காடுகளும் உரைச்சித்திரம். எழுதியவர் ஆர் சுரேந்தர்.
1: மதிப்பிற்குரிய பூமியின் பொறுப்பாளர்களே, வணக்கம். நமது கிரகத்தின் மிக அற்புதமான மற்றும் வளமான சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஒன்றான சதுப்பு நில காடுகள் பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்வோம்.
2: இந்த கடற்கரை அதிசயங்கள் பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் இருந்தாலும் நமது கிரகத்தின் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானவை.
1: இவை உயிரியல் பன்முகத்தன்மையை மேம்படுத்துகின்றன.
2: அடுத்த சில நிமிடங்களில் நாம் சமூகங்களை பாதுகாக்கின்றன மற்றும் வாழ்வாதாரங்களை நிலைநிறுத்துகின்றன.
1: அடுத்த சில நிமிடங்களில் நாம் சதுப்பு நில காடுகள் பற்றியும் அவற்றின் தனித்துவமான பண்புகள், அற்புதமான தகவமைப்புகள் மற்றும் அவற்றின் ஆழமான கலாச்சார வரலாற்று முக்கியத்துவம் பற்றி அறிந்து கொள்வோம்.
2: சதுப்பு நில காடுகள் என்றால் வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் காணப்படும் கடற்கரை சுற்றுச்சூழல் அமைப்புகளாகும்.
1: பொதுவாக பாதுகாக்கப்பட்ட கடற்கரைகள், கழிமுகங்கள் மற்றும் ஆற்றின் முகத்வாரங்களில் இவை உள்ளன.
2: இந்த காடுகள் உப்பு தாங்கும் மரங்கள் மற்றும் புதர்களால் ஆனவை.
1: இவை கூட்டாக சதுப்பு நில காடுகள் என அழைக்கப்படுகின்றன.
2: உயர் உப்பு நிலைகள், அலைமாற்றங்கள் மற்றும் குறைந்த ஆக்சிஜன் மண்ணில் இவை வளரக்கூடியவை.
1: ஒரு காடு, அந்த காட்டில் உள்ள மரங்களின் வேர்கள் உப்பு நீரில் மூழ்கி இருக்கும். அலைகள் தினமும் ஏறி இறங்கும் மற்றும் காற்றில் கடல் உயிரினங்கள் மற்றும் பறவைகளின் ஒலிகள் ஒலிக்கும்.
2: இதுதான் சதுப்பு நிலக்காடு.
1: நிலத்திற்கும் கடலுக்கும் இடையே இது ஒரு தனித்துவமான இடைமுகமாகும்.
2: சதுப்பு நிலக்காடுகள் என்பது ஒரே ஒரு இனத்தை சார்ந்தது அல்ல.
1: 20 பேரினங்களில் 70 மேற்பட்ட இனங்களை கொண்ட பன்முக குழுவாகும்.
2: ஒவ்வொரு இனமும் அதன் சுற்றுச்சூழலுக்கு தனித்துவமாக தகவமைந்திருக்கிறது.
1: ஆனால் அனைத்தும் உயர் உப்பு, அலைமாற்றங்கள் மற்றும் குறைந்த ஆக்சிஜன் மண்ணில் வாழும் திறனை பகிர்ந்து கொள்கின்றன.
2: சதுப்பு நில காடுகள் பொதுவாக அலைமுக பகுதிகளில் வளர்கின்றன.
1: இவை பாதுகாக்கப்பட்ட கடற்கரைகள், கழிமுகங்கள், ஆழமற்ற கடல் பகுதிகள் மற்றும் ஆற்றின் முகத்வாரங்களில் காணப்படுகின்றன.
2: அங்கு நீர் அமைதியாக இருக்கும், வேர்கள் பிடிக்க முடியும்.
1: இந்த சுற்றுச்சூழல் அமைப்புகள் மாறும் அலைகள், வண்டல் மற்றும் காலநிலையின் இடைவினையால் தொடர்ந்து வடிவமைக்கப்படுகின்றன.
2: முதலில் அவற்றின் வேர் அமைப்புகளை பார்ப்போம்.
1: சதுப்பு நில காடுகள் பல நோக்கங்களை நிறைவேற்றும் சிறப்பு வேர்களை கொண்டுள்ளன.
2: மிகவும் அழகானவை
1: சிவப்பு சதுப்பு நில மரங்களின் வேர்கள். இவை நீருக்கு மேலே வளைவாக மென்மையான சகதியான மண்ணில் மரத்தை நங்கூரமிடுகின்றன.
2: மேலும் அலைகள் மற்றும் அலை மாற்றங்களுக்கு எதிராக நிலைத்தன்மையை வழங்குகின்றன.
1: இந்த வேர்கள் ஆக்சிஜன் குறைவான மண்டலில் சுவாசிக்க உதவுகின்றன.
2: கருப்பு சதுப்பு நில மரங்களோ மண்ணிலிருந்து மேலே எழும் விரல் போன்ற உறுப்புகளை கொண்டுள்ளன.
1: இவை ஆக்சிஜனை வேர்களுக்கு இழுக்கின்றன.
2: இந்த வேர் அமைப்புகள் நண்டுகள் முதல் இளம் மீன்கள் வரை கடல் உயிரினங்களுக்கு சிக்கலான வாழ்விடங்களை உருவாக்குகின்றன.
1: மேலும் சதுப்பு நில காடுகளை உயிரியல் பன்முகத்தன்மையின் மையமாக மாற்றுகின்றன.
2: அடுத்து சதுப்பு நிலக்காடுகள் உப்பை எவ்வாறு கையாளுகின்றன என்பதை பற்றி பேசுவோம்.
1: உப்பு அல்லது உப்பு கலந்த நீரில் வாழ்வது எளிதான காரியம் அல்ல. ஏனெனில் உயர் உப்பு நிலைகள் பெரும்பாலான தாவரங்களை நீரிழப்பு செய்யும். சதுப்பு நிலக்காடுகள் இதை சமாளிக்க புதுமையான வழிகளை உருவாக்கியுள்ளன.
2: அவிசீனியா போன்ற சில இனங்கள் இலைகளில் உப்பு வெளியேற்றும் சுரப்பிகளை கொண்டுள்ளன. இவை உப்பை வெளியேற்றி சூரிய ஒளியில் பளபளக்கும் சிறிய படிகங்களை விட்டு செல்லுகின்றன.
1: ரிசோபோரா போன்றவை வேர்களில் உப்பை வடிகட்டி உப்பு தாவரத்தின் திசுக்களுக்குள் நுழைவதை தடுக்கின்றன.
2: சில சதுப்பு நிலக்காடுகள் உப்பை இலைகளில் சேமித்து பின்னர் அவற்றை உதிர்க்கின்றன.
1: இந்த வழிமுறைகள் உப்பு மிகுதியாக இருக்கும் சூழல்களில் நீர் சமநிலையை பராமரிக்க உதவுகின்றன.
2: சதுப்பு நில இனங்களில் காணப்படும் இனப்பெருக்க முறை பெரும்பாலான தாவரங்களில் விதைகள் தரையில் விழுந்து முளைப்பது போலல்லாமல் ரைசோபோரா போன்ற சதுப்பு நிலக்காடுகள் நீளமான சுருட்டு வடிவ விதைகளை உற்பத்தி செய்கின்றன.
1: இவை தாய்மரத்தில் இணைந்திருக்கும் போதே முளைக்கின்றன. முதிர்ச்சி அடைந்தவுடன் நீரில் விழுந்து பொருத்தமான இடத்திற்கு மிதந்து விரைவாக வேரூன்றுகின்றன.
2: சதுப்பு நிலக்காடுகள் நீரை பாதுகாக்க சிறப்பு இலைகளையும் கொண்டிருக்கின்றன.
1: அவற்றின் தடித்த மெழுகு இலைகள் நீரிழப்பை குறைக்கின்றன.
2: மற்றும் சில இனங்கள் கடுமையான வெப்பமண்டல சூரிய ஒளியை குறைக்க இலைகளின் கோணத்தை சரி செய்கின்றன.
1: இந்த தகவல்

0: கட்டமைப்புகள் ஒட்டுமொத்தமாக சதுப்பு நில காடுகளை மற்ற தாவரங்கள் அழியும் இடங்களில் வளமாக வளர உதவி செய்கின்றன.
1: சதுப்பு நில காடுகள் தோராயமாக 140,000 சதுர கிலோமீட்டர்களில் 118 நாடுகளில் பரவியுள்ளன.
0: முதன்மையாக 30 டிகிரி வடக்கு மற்றும் 30 டிகிரி தெற்கு அட்சரேகைகளுக்கு இடையேயான வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் இவை 20 டிகிரி செல்சியஸுக்கும் மேல் வெப்பநிலை, ஏராளமான மழைப்பொழிவு மற்றும் அலை அசைவு குறைவாக உள்ள பாதுகாக்கப்பட்ட கடற்கரைகளில் செழிக்கின்றன.
1: சதுப்பு நில காடுகள் அனைத்தும் ஒரே மாதிரியானவை அல்ல.
0: அவை புவி அமைப்பு மற்றும் நீரியல் அடிப்படையில் மாறுபடுகின்றன.
1: முதலில் கரையோர சதுப்பு நில காடுகள் பற்றி தெரிந்து கொள்வோம்.
0: இவை திறந்த கடற்கரைகளில் வளர்கின்றன, பெரும்பாலும் வழக்கமான அலை மூழ்குதலுக்கு ஆளாகின்றன,
1: ஆனால் மென்மையான சரிவுகள் அல்லது கடல் தடைகளால் பாதுகாக்கப்படுகின்றன.
0: இந்த சதுப்பு நில காடுகள் அலைகள் மற்றும் புயல்களுக்கு எதிராக முதல் பாதுகாப்பு வரிசையாக உள்ளன. அவற்றின் வேர்கள் கரையை பற்றிக் கொள்கின்றன.
1: அடுத்து வருவது ஆற்றங்கரை சதுப்பு நில காடுகள்.
0: இவை ஆற்றங்கரைகளில் மற்றும் கழிமுகங்களில் காணப்படுகின்றன.
1: அங்கு நன்னீர் உள்ளீடுகள் உப்பு அலைகளுடன் கலக்கின்றன.
0: இந்த காடுகள் ஆறுகளால் கொண்டு வரப்படும் ஊட்டச்சத்து நிறைந்த வண்டல்களால் பயனடைகின்றன.
1: இவை பெரும்பாலும் அடர்ந்தவை மற்றும் வளமானவை.
0: ஏராளமான வன விலங்குகளை இங்கு நாம் காணலாம்.
1: அடுத்து நாம் தெரிந்து கொள்ள இருப்பது பள்ளத்தாக்கு சதுப்பு நில காடுகள்.
0: இவை உள்நாட்டு பள்ளங்களில், அதாவது பள்ளத்தாக்குகளில் உள்ளன.
1: அங்கு அலை மூழ்குதல் அரிதாக உள்ளது.
0: இந்த காடுகள் சேகரிக்கப்பட்ட மழை நீர் மற்றும் அவ்வப்போதைய அலைகளை நம்பியுள்ளன.
1: இவை தனித்துவமான நுண்ணுயிர் வாழ்விடங்களை உருவாக்குகின்றன.
0: பெரும்பாலும் அமைதியான தனிமைப்படுத்தப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகளாக இருக்கின்றன.
1: ஓவர்வாஷ் மேங்க்ரோவ்ஸ் என்று அழைக்கப்படுகிற மூழ்குதல் சதுப்பு நில காடுகள் பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இவை அடிக்கடி அலைகளால் மூழ்கடிக்கப்படும் குறைந்த உயர தீவுகள் அல்லது மணல் பரப்புகளில் காணப்படுகின்றன.
0: இவை சிறியவை ஆனால் வளமானவை, தொடர்ச்சியான நீர் ஓட்டத்திற்கு என்றே தகவமைந்தவை.
1: இறுதியாக வருவது குறுங்காடு சதுப்பு நில காடுகள்.
0: இவை உயர் உப்பு அல்லது ஊட்டச்சத்து குறைவான பகுதிகளில் காணப்படும்.
1: குள்ளமான காடுகள் வளர்ச்சி வரையறுக்கப்பட்டாலும் இந்த உலகில் தங்களின் வாழ்வை சாத்தியமாக்கியவை.
0: ஒவ்வொரு வகை சதுப்பு நில காடும் கரைகளை நிலைநிறுத்துவது முதல் கடல் உயிரினங்களை வளர்ப்பது வரை தனித்துவமான பங்களிப்பை அளிக்கின்றன.
1: சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அப்பால் சதுப்பு நில காடுகள் உலகளாவிய கடற்கரை சமூகங்களுக்கு ஆழமான கலாச்சார மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை கொண்டுள்ளன.
0: பல நூற்றாண்டுகளாக சதுப்பு நில காடுகள் மனித சமூகங்களுடன் பின்னப்பட்டு வளங்கள், உத்வேகம் மற்றும் ஆன்மீக அர்த்தத்தை வழங்கியுள்ளன.
1: பழங்குடி சமூகங்கள் உணவு, மரம் மற்றும் மருந்துக்கு சதுப்பு நில காடுகளை நம்பியுள்ளன.
0: சதுப்பு நில பழங்கள், நண்டுகள் மற்றும் மீன்கள் உணவு முக்கியத்துவம் வாய்ந்தவை.
1: அதே சமயம் அவற்றின் மரம் படகு கட்டுதல் மற்றும் எரிபொருளுக்கு பயன்படுத்தப்படுகிறது.
0: சுந்தர்பன்ஸில் சதுப்பு நில காடு என்பது ஒரு வளமாக மட்டுமல்ல, ஒரு கலாச்சார சின்னமாகும். வங்காள நாட்டுப்புற கதைகளில் இவை போற்றப்படுகிறது.
1: இங்கே காட்டின் பாதுகாவலரான பான்பிபோ தெய்வம் மீனவர்கள் மற்றும் தேன் சேகரிப்பவர்களால் வணங்கப்படுகிறது.
0: வரலாற்று ரீதியாக சதுப்பு நில காடுகள் சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டன. இவை பெரும்பாலும் கழிவு நிலங்களாக கருதப்பட்டு விவசாயம் அல்லது நகர்ப்புற வளர்ச்சிக்காக அழிக்கப்பட்டன.
1: ஆனால் அறிவியல் இவற்றின் சுற்றுச்சூழல் மதிப்பை வெளிப்படுத்தியதால் இன்று சதுப்பு நில காடுகள் முக்கிய சுற்றுச்சூழல் அமைப்புகளாக கொண்டாடப்படுகின்றன
0: மற்றும் உலகளாவிய சமூகங்கள் அவற்றை பாதுகாக்க முயற்சிக்கின்றன.
1: அடுத்து நாம் சதுப்பு நில காடுகளுக்கு உள்ள முக்கிய அச்சுறுத்தல்களான காடு அழிப்பு, நிலமாற்றம், காலநிலை மாற்றம், மாசு ஆக்கிரமிப்பு மற்றும் சமூக பொருளாதார காரணிகள் பற்றி தெரிந்து கொள்வோம்.
0: இந்த சவால்களை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் இந்த முக்கிய சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க முடியும். சதுப்பு நில காடுகளை ஆபத்தில் ஆழ்த்தும் சக்திகளையும் அவற்றின் பாதுகாப்பு நமது கிரகத்தின் எதிர்காலத்திற்கு ஏன் அவசியமானது என்பதையும் சற்று ஆராய்வோம்.
1: சதுப்பு நில காடுகளுக்கு உடனடி மற்றும் பரவலான அச்சுறுத்தல் காடு அழிப்பு மற்றும் நிலமாற்றமாகும்.
0: இவை குறுகிய கால பொருளாதார லாபங்களை நாடும் மனித நடவடிக்கைகளால் நிகழ்த்தப்படுகின்றது.
1: 1980களில் இருந்து உலகளாவிய சதுப்பு நில காடுகள் பரப்பு 20-35% குறைந்துள்ளது.
0: பரந்த பகுதிகள் பலவித நில பயன்பாடுகளுக்காக அழிக்கப்பட்டுள்ளன. இந்த இழப்பின் முதன்மை காரணங்களை பார்ப்போம்.
1: முதன்மையான குற்றவாளிகளில் ஒன்று நீரியல் வளர்ப்பு, குறிப்பாக இறால் வளர்ப்பு. உலகின் 30% மேற்பட்ட சதுப்பு நில காடுகளை வைத்திருக்கும் தென்கிழக்கு ஆசியாவில் 50% முதல் 80% வரை சதுப்பு நில காடுகள் இழப்பு. அவை இறால் குளங்களாக மாற்றப்பட்டதே காரணமாகும்.
0: இது பெரும்பாலும் நீண்ட கால சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்திற்கு எதிராக உள்ளது. இந்த நீரியல் வளர்ப்பு செயல்பாடுகள் குறுகிய

0: காலத்தில் லாபகரமாக இருந்தாலும் கடற்கரை மீன் பிடித்தலை ஆதரிக்கும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை சீர்குலைக்கின்றன.
1: இது சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார சரிவுக்கு வழிவகுக்கிறது.
0: விவசாயமும் மற்றொரு முக்கியமான காரணமாகும். சதுப்பு நில காடுகள், நெல் வயல்கள் மற்றும் பனை எண்ணெய் தோட்டங்களுக்காக அழிக்கப்படுகின்றன.
1: உலகளாவிய வர்த்தக பொருளான பனை எண்ணெயின் விரிவாக்கம் மில்லியன் ஹெக்டேர் சதுப்பு நில காடுகளை அழித்து சுற்றுச்சூழல் அமைப்புகளை துண்டாடி அவற்றின் வளத்தை குறைத்துள்ளது.
0: இதே போல் கால்நடை வளர்ப்பு மற்றும் பயிர் சாகுபடிக்காக சதுப்பு நில காடுகள் மாற்றப்படுகின்றன.
1: இது அவற்றின் பரப்பை மேலும் குறைக்கிறது.
0: நகரமயமாக்கல் மற்றும் கடற்கரை வளர்ச்சியும் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கின்றன.
1: கடற்கரை மக்கள் தொகை வளரும் போது துறைமுகங்கள், நகரங்கள் மற்றும் சுற்றுலா உட்கட்டமைப்புகளுக்கு சதுப்பு நில காடுகள் அழிக்கப்படுகின்றன.
0: இந்தியா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகளில் பரந்த நகர திட்டங்கள் மற்றும் ரிசார்ட் வளர்ச்சிகள் சதுப்பு நில காடுகளை கான்கிரீட்டாக மாற்றியுள்ளன.
1: அவற்றின் சுற்றுச்சூழல் செயல்பாடுகளை சீர்குலைக்கின்றன.
0: உதாரணமாக மும்பையின் கடற்கரை சதுப்பு நில காடுகள் நகர விரிவாக்கத்தால் குறைந்து விட்டது.
1: இது நகரத்தை வெள்ள அபாயத்திற்கு மேலும் ஆளாக்குகிறது.
0: மரம் மற்றும் கரி உற்பத்திக்காக மரம் வெட்டுதல் இந்த பிரச்சனையை மேலும் தீவிரப்படுத்துகிறது.
1: சதுப்பு நில காடுகளின் இழப்பு பிற உயிரிகளின் வாழ்விடங்களை துண்டாடுகிறது.
0: உயிரியல் பன்முகத்தன்மையை குறைக்கிறது மற்றும் கடற்கரை பாதுகாப்பு மற்றும் கார்பன் பிடிப்பு போன்ற சேவைகளை வழங்கும் அவற்றின் திறனை பலவீனப்படுத்துகிறது.
1: காடு அழிப்பை நிவர்த்தி செய்ய பொருளாதார வளர்ச்சியை நிலையான நில பயன்பாடு நடைமுறை சமநிலைப்படுத்த வேண்டும்.
0: இது நாம் உடனடியாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சவாலாகும்.
1: காலநிலை மாற்றம் சதுப்பு நில காடுகளுக்கு ஒரு ஆழமான மற்றும் வளர்ந்து வரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது.
0: அவற்றின் வளம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகமாக பாதிக்கப்படுகிறது.
1: உலகளாவிய வெப்பநிலை உயர்ந்து வானிலை முறைகள் மாறும்போது சதுப்பு நில காடுகள் பல காலநிலை தொடர்பான அழுத்தங்களை எதிர்கொள்கின்றன.
0: இவை அவற்றின் உயிர் வாழ்வை அச்சுறுத்துகின்றன.
1: மேலும் கடல் மட்ட உயர்வு என்பது மிக முக்கியமான கவலையாக இருக்கிறது.
0: சதுப்பு நில காடுகள் அலைமுக பகுதிகளில் செழிக்கின்றன.
1: ஆனால் உயரும் கடல் மட்டங்கள் அவற்றை மூழ்கடிக்கலாம்.
0: வண்டல் உயர்வு கடல் மட்டத்துடன் பொருந்தவில்லை என்றால் அவற்றின் வேர்களை மூழ்கடிக்கலாம்.
1: இதனால் குறைந்த உயர சதுப்பு நில காடுகள் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடியவையாகும்.
0: 2100 ஆண்டளவில் 1 மீட்டர் கடல் மட்ட உயர்வு சில பகுதிகளில் 50% சதுப்பு நில காடுகளை மூழ்கடிக்கலாம் என்று ஆய்வுகள் மதிப்பிடுகின்றன.
1: சில சதுப்பு நில காடுகள் உயரும் நீரில் இருந்து தப்பிக்க நிலத்தை நோக்கி இடம்பெயரலாம் என்றாலும் பாதைகள், விவசாயம் மற்றும் நகர வளர்ச்சி போன்ற தடைகள் இந்த பின்வாங்கலை தடுக்கலாம்.
0: வெப்பநிலை மாற்றம் மற்றொரு பிரச்சனை. சதுப்பு நில காடுகள் காலநிலைகளுக்கு தகவமைந்தவை.
1: ஆனால் தீவிர வெப்பம் அவற்றின் தாங்கும் வரம்புகளை மீறி வளர்ச்சி, இனப்பெருக்கம் மற்றும் விதை உயிர் வாழ்வை பாதிக்கலாம்.
0: வெப்பநிலைகள் ஏற்கனவே சதுப்பு நில காடுகள் வளர்ச்சியை சோதிக்கின்ற இடங்களில் மேலும் வெப்பமயமாக்கல் பரவலான மரணங்களுக்கு வழிவகுக்கிறது.
1: காலநிலை மாற்றத்தால் புயல்கள் மற்றும் சூறாவளிகள் போன்ற தீவிர வானிலை நிகழ்வுகள் மிகவும் தீவிரமாகி வருகின்றன.
0: இந்த புயல்கள் சதுப்பு நில காடுகளை வேரோடு பிடுங்கி அவற்றின் மரக்கூரைகளை சேதப்படுத்தி வண்டல்களை அரிக்கின்றன.
1: கார்பன் டை ஆக்சைடு அளவுகள் உயர்வதால் ஏற்படும் கடல் அமிலமாக்கல் சதுப்பு நில காடுகளை நம்பியிருக்கும் கடல் இனங்களை பாதிக்கிறது.
0: இது உணவு வலைத்தளங்களை சீர்குலைக்கிறது.
1: மாசு சதுப்பு நில காடுகளுக்கு ஒரு அமைதியான ஆனால் கொடிய அச்சுறுத்தலாக இருக்கிறது.
0: அவற்றின் ஆரோக்கியத்தையும் செயல்பாட்டையும் சீர்குலைக்கிறது. கடற்கரை சுற்றுச்சூழல் அமைப்புகள் நிலத்திலிருந்தும் கடலிலிருந்தும் வரும் மாசுகளுக்கு பாதிக்கப்படக்கூடியவை.
1: குறிப்பாக நுண்ணிய பிளாஸ்டிக்குகள் மற்றும் வளர்ந்து வரும் கவலை.
0: இந்த சிறிய துகள்கள் சதுப்பு நில காடு மண்ணில் குவிந்து ஊட்டச்சத்து சுழற்சிக்கு ஒருங்கிணைந்த நண்டுகள் மற்றும் புழுக்கள் போன்ற உயிரினங்களை பாதிக்கின்றன.
1: பிளாஸ்டிக் குப்பைகள் வேர்களையும் வனவிலங்குகளையும் சிக்க வைக்கின்றன.
0: சுற்றுச்சூழல் அமைப்பு இயக்கவியலை சீர்குலைக்கின்றன.
1: உலக அளவில் ஆண்டுதோறும் 1 மில்லியன் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் கடல்களில் நுழைகின்றன.
0: சதுப்பு நில காடுகள் இந்த கழிவுகளை எதிர்பாராத வகையில் பிடிக்கும் இடங்களாக செயல்படுகின்றன.
1: விவசாயம் மற்றும் தொழில்துறையிலிருந்து வரும் ரசாயன பொருட்கள், பூச்சிக்கொல்லிகள், உரங்கள் மற்றும் கனரக உலோகங்கள் சதுப்பு நில காட்டு மரங்களை விஷமாக்குகின்றன.
0: உயிரியல் பன்முகத்தன்மையை குறைக்கின்றன மற்றும் மண்ணின் ரசாயன கலவையை மாற்றுகின்றன.
1: உதாரணமாக உரங்களில் இருந்து வரும் அதிகப்படியான நைட்ரஜன் சதுப்பு நில காட்டு நீரில் ஆக்சிஜனை குறைத்து மீன்கள் மற்றும் பிற உயிரினங்களை கொள்கிறது.
0: கழிவு நீர் மற்றும் சுத்தப்படுத்தப்படாத கழிவு நீர் சதுப்பு நில காடுகளின் ஆரோக்கியத்தை மேலும் சீர்குலைக்கின்றன.
1: பல கடற்கரை நகரங்களில் சுத்தப்படுத்தப்படாத கழிவுநீர் சதுப்பு நிலக்காடு பகுதிகளுக்கு பாய்கிறது.
0: இதனால் இறந்த மண்டலங்கள் உருவாகிறது. மாசை நிவர்த்தி செய்ய நமக்கு இப்போது தேவை.

0: கடுமையான விதிமுறைகள், சிறந்த கழிவு மேலாண்மை மற்றும் பொது விழிப்புணர்வு ஆகும்.
1: ஆக்கிரமிப்பு இனங்கள் என்று அறியப்பட்ட சில தாவர வகைகள் மற்றும் விலங்கு வகைகள் சதுப்பு நிலக்காடுகளுக்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. அவற்றின் சுற்றுச்சூழல் சமநிலையை சீர்குலைக்கின்றன.
0: கப்பல் போக்குவரத்து அல்லது நீரியல் வளர்ப்பு போன்ற மனித நடவடிக்கைகள் மூலம் அறிமுகப்படுத்தப்படும் இந்த புற இன தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பூர்வீக இனங்களை மிஞ்சி வாழ்விடங்களை மாற்றுகின்றன.
1: சமூக பொருளாதார காரணிகள் சதுப்பு நிலக்காடுகளுக்கு உள்ள அச்சுறுத்தல்களுடன் ஆழமாக இணைந்துள்ளன.
0: ஏனெனில் மனித தேவைகள் மற்றும் பொருளாதார அழுத்தங்கள் அழிவின் பெரும் பகுதியை தீர்மானிக்கின்றன.
1: இந்த காரணிகளை புரிந்து கொள்வது நிலையான தீர்வுகளை உருவாக்குவதற்கு முக்கியமாகும்.
0: வறுமை சதுப்பு நிலக்காடு இழப்புக்கு ஒரு குறிப்பிடத்தக்க காரணமாக உள்ளது.
1: பல கடற்கரை சமூகங்களில், குறிப்பாக வளரும் நாடுகளில், மக்கள் கறி உற்பத்தி அல்லது சிறு அளவிலான விவசாயத்திற்காக நிலத்தை அழிப்பது போன்ற உடனடி பொருளாதார தேவைகளுக்கு சதுப்பு நிலக்காடுகளை நம்பியுள்ளனர்.
0: இந்த நடவடிக்கைகள் குறுகிய கால நிவாரணத்தை அளித்தாலும் நீண்டகால வாழ்வாதாரங்களை அளிக்கும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை சீர்குலைக்கின்றன.
1: கடற்கரை பகுதிகளில் மக்கள் தொகை வளர்ச்சி சதுப்பு நிலக்காடுகள் மீதான அழுத்தத்தை தீவிரப்படுத்துகிறது.
0: கடற்கரை மக்கள் தொகை அதிகரிக்கும் போது நிலம், வளங்கள் மற்றும் உட்கட்டமைப்புக்கான தேவை அதிகரிக்கிறது. இது சதுப்பு நிலக்காடுகள் அழிவிற்கு வழிவகுக்கிறது.
1: சமூக பொருளாதார காரணிகளை நிவர்த்தி செய்ய பாதுகாப்பை மனித வளர்ச்சியுடன் ஒருங்கிணைப்பது தேவைப்படுகிறது.
0: சுற்றுலா அல்லது நிலையான மீன்பிடித்தல் போன்ற மாற்று வாழ்வாதாரங்களை வழங்குவது சதுப்பு நிலக்காடுகளை காப்பாற்ற உதவும்.
1: சதுப்பு நிலக்காடுகள் இயற்கையின் கடற்கரை பாதுகாவலர்கள், அரிப்பு, புயல்கள் மற்றும் சுனாமிகளின் தொடர்ச்சியான சக்திகளில் கரைகளை பாதுகாக்கின்றன.
0: அவற்றின் அடர்ந்த வேர் அமைப்புகள் இயற்கையான அலை தடுப்பு சுவர்களாக செயல்படுகின்றன.
1: வண்டல்களை நிலைநிறுத்தி சில பகுதிகளில் 70% வரை அரிப்பை குறைக்கின்றன.
0: தீவிர வானிலை நிகழ்வுகளின் போது சதுப்பு நிலக்காடுகள் உயிர் காக்கும் கருவிகளாக உள்ளன. அவற்றின் சிக்கலான வேர் வலை அமைப்புகள் அலை ஆற்றலை சிதறடிக்கின்றன. புயல் அலைகளின் உயரத்தையும் தாக்கத்தையும் குறைக்கின்றன.
1: 2004 இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமி ஒரு தெளிவான உதாரணத்தை வழங்கியது நமக்கு.
0: சதுப்பு நிலக்காடுகள் அப்படியே இருந்த பகுதிகள் அவை அழிக்கப்பட்ட கடற்கரைகளை விட கணிசமான குறைவான பாதிப்பை சந்தித்தன.
1: சில சந்தர்ப்பங்களில் சதுப்பு நிலக்காடுகளால் பாதுகாக்கப்பட்ட கிராமங்கள் முற்றிலும் பேரழிவிலிருந்து தப்பின.
0: ஆனால் காடுகள், அழிக்கப்பட்ட கடற்கரைகள் பயங்கர இழப்புகளை சந்தித்தன.
1: சதுப்பு நிலக்காடுகள் நில உயர்வு உருவாக்கத்திலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன.
0: ஆறுகள் மற்றும் அலைகளால் கொண்டு வரப்படும் வண்டல்களை பிடித்து அவை கடல்மட்ட உயர்வுக்கு எதிராக கடற்கரை நிலத்தை உருவாக்குகின்றன.
1: கங்கை போன்ற டெல்டா பகுதிகளில் சதுப்பு நிலக்காடுகள் நில உயரத்தை பராமரிக்கின்றன.
0: விவசாயம் மற்றும் மனித குடியிருப்புகளுக்கு உதவிகரமாக உள்ளன. சதுப்பு நிலக்காடுகள் இல்லையெனில் பல குறைந்த உயர கடற்கரை பகுதிகள் கடலால் மூழ்கிவிடும்.
1: மில்லியன் கணக்கான மக்களை இடம்பெயர வைத்து மதிப்புமிக்க விவசாய நிலங்களை அழிக்கும்.
0: காலநிலை மாற்றத்திற்கு எதிரான போராட்டத்தில் சதுப்பு நிலக்காடுகள் ஹீரோக்கள் என்று சொல்லலாம்.
1: இந்த சுற்றுச்சூழல் அமைப்புகள் பூமியில் மிகவும் பயனுள்ள கார்பன் பிடிப்பு இடங்களாக இருக்கின்றன.
0: ஒரு ஹெக்டேருக்கு வெப்பமண்டல மழை காடுகளை விட 5 மடங்கு அதிக கார்பனை இவை சேமிக்கின்றன.
1: நீல கார்பன் சுற்றுச்சூழல் அமைப்புகள் என்று அழைக்கப்படும் இவை வேர்கள், தண்டுகள், இலைகள் மற்றும் மண்ணில் கார்பனை தக்க வைத்துக் கொள்கின்றன.
0: உலகளவில் சதுப்பு நிலக்காடுகள் 6.4 பில்லியன் மெட்ரிக் டன் கார்பனை சேமிக்கின்றன.
1: இது காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்கு முக்கியமான கருவியாக அமைகிறது.
0: சதுப்பு நிலக்காடுகள் அழிக்கப்படும் போது இந்த சேமிக்கப்பட்ட கார்பன் வெளியிடப்படுகிறது.
1: உதாரணமாக, சதுப்பு நில காடுகள் அழிப்பு உலகளாவிய காடுகள் அழிப்பு தொடர்பான உமிழ்வுகளில் 10% வரை வெளியிடுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது.
0: சதுப்பு நில காடுகள் இயற்கையின் வடிகட்டிகளாக உள்ளன.
1: ஊட்டச்சத்து சுழற்சி மற்றும் நீர்த்தரத்தை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன.
0: அவற்றின் வேர்கள் வண்டல்களை பிடித்து நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுகின்றன.
1: இவை கடல் நீரில் பாய்வதை தடுக்கின்றன.
0: அப்படி தடுக்கப்படாவிட்டால் ஆக்சிஜன் குறைவு போன்ற தீங்கு விளைவிக்கும் நிகழ்வுகளுக்கு வழிவகுக்கும்.
1: உயிரியல் வடிகட்டிகளாக செயல்படுவதன் மூலம் சதுப்பு நிலக்காடுகள் நீர் தெளிவுத்தன்மையை மேம்படுத்துகின்றன.
0: மேலும் பவளப்பாறைகள் மற்றும் கடற்புல் படுகைகள் போன்ற அருகில் உள்ள சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு பயனளிக்கின்றன.
1: சதுப்பு நிலக்காடுகள் இலை உதிர்வு மூலம் ஊட்டச்சத்து சுழற்சியை எளிதாக்குகின்றன.
0: விழுந்த இலைகள் மற்றும் கரிமப்பொருட்கள் நுண்ணுயிரிகளால் உடைக்கப்படுகின்றன.
1: அவை உடைக்கப்பட்டதால் ஊட்டச்சத்துக்கள் சுற்றுச்சூழல் அமைப்பிற்கு உதவிகரமாக இருக்கின்றது.
0: இதனால் சிறிய உயிர்கள் முதல் பெரிய வேட்டையாடும் விலங்குகள் வரை உணவுச் சங்கிலி உயிர்ப்புடன் இருக்கிறது.
1: மொத்தத்தில் சதுப்பு நிலக்காடுகள் கடற்கரை சுற்றுச்சூழல் அமைப்புகளை ஆரோக்கியமாகவும் சமநிலையாகவும் வைத்திருக்கின்றன.
0: ஊட்டச்சத்துக்கள் திறமையாக மறுசுழற்சி செய்யப்படுவதை உறுதி செய்கின்றன.
1: இந்த பயன்கள் சுற்றுச்சூழலுக்கு

0: அப்பாற்பட்டு மனித சமூகங்களுக்கும் நீட்டிக்கப்படுகின்றன.
1: சுத்தமான கடல் நீர், ஆரோக்கியமான மீன்பிடித்தல், பாதுகாப்பான நீச்சல் பகுதிகள் மற்றும் வளமான கடல் சுற்றுலாவை இவை அர்த்தப்படுத்துகின்றன.
0: எனவே சதுப்பு நில காடுகள் சுற்றுச்சூழல் சொத்துக்கள் மட்டுமல்ல, மனித நல்வாழ்வின் பாதுகாவலர்களாகவும் உள்ளன.
1: இந்தியா சுமார் 4,975 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட சதுப்பு நில காடுகளால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது.
0: இது உலகின் சதுப்பு நில காடு பரப்பில் 3%
1: மற்றும் உயிரியல் பன்முகத்தன்மையில் மிகவும் வளமானவற்றில் ஒன்றாகும்.
0: மேற்கு வங்கம், குஜராத், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், ஒடிசா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் போன்ற மாநிலங்களில் பரவியுள்ள இந்த சுற்றுச்சூழல் அமைப்புகள் கடற்கரை பகுதிகளுக்கு உயிர் நாடிகளாக இருக்கின்றன.
1: மேற்கு வங்கத்தில் உள்ள சுந்தர்பன்ஸ் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக உள்ளது.
0: இது உலகின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த சதுப்பு நிலக்காடாகும்.
1: இது மகத்தான பெங்கால் புலிகளுக்கு வாழ்விடமாக உள்ளது மற்றும் சுற்றுச்சூழல் வளத்தின் உலகளாவிய அடையாளமாகவும் உள்ளது.
0: சதுப்பு நிலக்காடுகள் அவசியமான சுற்றுச்சூழல் சேவைகளை வழங்குகின்றன.
1: இவை இயற்கையான தடுப்புச் சுவர்களாக கடற்கரை அரிப்பை 70% வரை குறைக்கின்றன.
0: சூறாவளிகள் மற்றும் சுனாமிகளிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன.
1: சுனாமி தான் நமக்கு இவற்றின் பாதுகாப்பு சக்தியை வெளிப்படுத்தியது.
0: தமிழ்நாட்டில் உள்ள பிச்சாவரத்தில் அடர்ந்த சதுப்பு நிலக்காடுகள் உள்ள பகுதிகள் காடழிக்கப்பட்ட கடற்கரைகளை விட குறைவான பாதிப்பை சந்தித்தன.
1: இந்த காடுகள் உயிரியல் பன்முகத்தன்மையின் மையங்களாக உள்ளன.
0: ஆலிவ் ரிட்லி ஆமை, உப்பு நீர் முதலை மற்றும் புலம்பெயரும் பறவைகள் போன்ற இனங்களில் வளர்ச்சியில் இவை பங்கு பெறுகின்றன.
1: அதே நேரத்தில் மீன்கள் மற்றும் இறால் இனங்களுக்கு காப்பிடங்களாக இந்தியாவில் $2 பில்லியன் மதிப்புள்ள கடல் மீன் பிடித்தல் தொழிலை மேம்படுத்துபவையாக உள்ளன.
0: பொருளாதார ரீதியாக சதுப்பு நில காடுகள் மதிப்பு மிக்கவை.
1: இவை மீன், தேன் மற்றும் மரம் போன்ற வளங்களை வழங்கி கடற்கரை சமூகங்களில் மில்லியன் கணக்கான மக்களுக்கு வாழ்வாதாரங்களை அளிக்கின்றது.
0: சுந்தர்பன் சதுப்பு நில காடுகளில் தேன் சேகரிப்பு மற்றும் மீன்பிடித்தல் பாரம்பரிய தொழில்களாக இருக்கின்றன.
1: இதனால் கலாச்சார பாரம்பரியத்தை பொருளாதார நிலைத்தன்மையுடன் இவை இணைக்கின்றன.
0: கூடுதலாக இந்த காடுகள் இந்தியாவில் ஆண்டுக்கு 1.5 மில்லியன் மெட்ரிக் டன் கார்பனை பிடித்து வைக்கின்றன.
1: நீல கார்பன் சுற்றுச்சூழல் அமைப்புகளாக காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்கு பங்களிக்கின்றன.
0: எனவே சதுப்பு நில காடுகளை பாதுகாப்பதும் மறுசீரமைப்பதும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, பொருளாதார செழிப்பு மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு முக்கியமானதாகும்.
1: சதுப்பு நில காடுகளை பாதுகாப்பதற்கு இந்தியா அவற்றின் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார மதிப்பை உணர்ந்து பாராட்டத்தக்க மாற்றங்களை செய்துள்ளது.
0: அரசு, தனியார் அமைப்புகள் மற்றும் சமூகங்கள் இயக்கும் பல முயற்சிகள் இந்த சுற்றுச்சூழல் அமைப்புகளை இப்போது பாதுகாக்கின்றன.
1: இந்திய அரசு சதுப்பு நில காடுகளை பாதுகாக்க சட்ட கட்டமைப்புகளை நிறுவியுள்ளது.
0: 2011 கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பு சதுப்பு நில காடு பகுதிகளில் வளர்ச்சி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துகிறது.
1: அதே நேரத்தில் 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் சுந்தர்பன்ஸ் போன்ற உயிரியல் பன்முகத்தன்மை கொண்ட வளமான பகுதிகளை பாதுகாக்கிறது.
0: சுற்றுச்சூழல், காடு மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட தேசிய சதுப்பு நில காடுகள் குழு பாதுகாப்பு முயற்சிகளை ஒருங்கிணைக்கிறது.
1: இந்திய வன ஆய்வு அறிக்கையின்படி 2017 மற்றும் 2021 இடையில் இந்தியாவின் சதுப்பு நில காடுகள் பரப்பு 54 சதுர கிலோமீட்டர் அதிகரித்துள்ளது. இது வெற்றிகரமான பாதுகாப்பு கொள்கைகளை பிரதிபலிக்கிறது.
0: சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா மற்றும் ஒடிசாவில் உள்ள பதர்கானிகா தேசிய பூங்கா ராம்சர் தலங்களாக நியமிக்கப்பட்டுள்ளன.
1: இந்த இடங்கள் சர்வதேச அங்கீகாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கின்றன. இந்த பகுதிகள் மரம் வெட்டுதல் மற்றும் நீரியல் வளர்ப்பு போன்ற மனித நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி சுற்றுச்சூழல் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கின்றன.
0: தமிழ்நாட்டில் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை பிச்சாவரம் சதுப்பு நில காடுகளை பாதுகாக்க உள்ளூர் சமூகங்களை விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மற்றும் நிலையான மீன்பிடித்தல் நடைமுறைகள் மூலமாக மேம்படுத்தியிருக்கிறது.
1: சதுப்பு நில காடுகளை வரைபடமாக்கி அச்சுறுத்தல்களை கண்காணிக்கின்றன.
0: இந்த முயற்சிகள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் சதுப்பு நில காடுகள் பாதுகாப்பு முயற்சியை வலுப்படுத்துகின்றன. ஆனால் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள நீடித்த நடவடிக்கை தேவைப்படுகிறது.
1: சீரழிந்த சதுப்பு நில காடுகளின் மறுசீரமைப்பு என்பது சுற்றுச்சூழல் அமைப்புகளை புத்துயிர் பெற செய்வதற்கும் அவற்றின் சேவைகளை மேம்படுத்துவதற்கும் நம் நாட்டின் பாதுகாப்பை போலவே முக்கியமானதாகும்.
0: இதில் இந்தியா உள்ளூர் நிலைமைகளுக்கு ஏற்ப புதுமையான மறுசீரமைப்பு உத்திகளை கையாள்வது என்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தியாகும்.
1: காடுகளை நடவு செய்வதன் மூலம் மறுசீரமைத்துள்ளது.
0: தமிழ்நாட்டில் மாநில அரசின் பசுமை இந்தியா மிஷன் புலிகாட்டு ஏரி போன்ற சீரழிந்த பகுதிகளில் பூர்வீக இனங்களை நடவு செய்யும்.
1: உப்பு தாங்கும் இனங்களை தேர்ந்தெடுத்து முறையான அலைப்பாய்ச்சல் மற்றும் வித்து உயிர் வாழல் கண்காணிப்பு போன்றவற்றின் மூலம் சதுப்பு நில காடுகளின் வளர்ச்சியில் பெரும்

0: காற்று வருகின்றது.
1: சுந்தர்பன்ஸ் உப்புத்தன்மை மற்றும் வண்டல் வளங்களுக்கு அவசியமான அலை கால்வாய்கள் சீரமைப்பு செய்யப்பட்டுள்ளன. ஒருங்கிணைந்த கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டத்தின் மூலமாக ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலங்களில் நீரியல் மேலாண்மை திறம்பட செய்யப்பட்டு வருகின்றது.
0: ஒடிசாவில் விதர்கானிக்காவில் பெண்கள் சுய உதவி குழுக்கள் மூலம் சதுப்பு நில காடுகளை நடவு செய்து பாதுகாக்கின்றனர்.
1: இங்கே சுற்றுலா மற்றும் நிலையான மீன்பிடித்தல் மூலமாக வருவாய் வருகின்றது. இந்த முயற்சிகள் சமூகங்களை மேம்படுத்தி சுற்றுச்சூழல் அமைப்புகளை மறுசீரமைக்கின்றன.
0: ட்ரோன் அடிப்படையிலான கண்காணிப்பு போன்ற தொழில்நுட்பங்கள் மகாராஷ்டிராவின் சதுப்பு நில காடுகள் மறுசீரமைப்பு திட்டங்களில் காணப்படுவது போல சீரழிந்த பகுதிகளை அடையாளம் காணவும் முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் உதவுகின்றன.
1: பொது தனியார் கூட்டாண்மைகள் மறுசீரமைப்பை மேலும் விரிவாக்குகின்றன.
0: மகாராஷ்டிரா சதுப்பு நில காடுகள் மற்றும் கடல் உயிரியல் பன்முகத்தன்மை பாதுகாப்பு அறக்கட்டளை ராய்காட் மற்றும் சிந்துதுர்க் பகுதிகளில் உள்ள பெரிய அளவிலான நடவு முயற்சிகளுக்கு கார்ப்பரேட்டுகளுடன் இணைந்து நிதியளிக்கின்றது.
1: இந்த உத்திகள் அறிவியல், சமூக ஈடுபாடு மற்றும் கொள்கை ஆதரவை இணைத்து இந்தியாவின் சதுப்பு நில காடுகளை மறுசீரமைக்கின்றன.
0: இதுபோல முன்னேற்றங்கள் பல இருந்த போதிலும் இந்தியாவில் சதுப்பு நில காடுகள் பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைப்பு பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. நில பயன்பாடு முரண்பாடுகள் முக்கிய தடையாக உள்ளன. கடற்கரை வளர்ச்சி, நீரியல் வளர்ப்பு மற்றும் விவசாயம் போன்றவை சதுப்பு நில காடுகளின் இடத்திற்கு போட்டியிடுகின்றன.
1: ஆந்திர பிரதேசத்தில் இறால் பண்ணைகள் சதுப்பு நில காடுகளை மாற்றியிருக்கின்றன. இது சுற்றுச்சூழல் சேவைகளை குறைத்து கடற்கரை பாதிப்பை அதிகரிக்கிறது.
0: பொருளாதார வளர்ச்சியை பாதுகாப்புடன் சமநிலைப்படுத்த நமக்கு CRZ விதிமுறைகள் கடுமையாக அமல்படுத்தப்படுவது தேவையாக உள்ளது.
1: காலநிலை மாற்றம் சவால்களை மேலும் தீவிரப்படுத்துகிறது.
0: உயரும் கடல் மட்டங்கள் சுந்தரபன்ஸில் உள்ள குறைந்த உயர சதுப்பு நில காடுகளை அச்சுறுத்துகின்றன.
1: அதே நேரத்தில் சூறாவளிகள் மறுசீரமைக்கப்பட்ட நடவுகளை சேதப்படுத்துகின்றன.
0: 2021 யாஸ் சூறாவளி ஒடிசாவில் புதிதாக நடப்பட்ட சதுப்பு நில காடுகளை அழித்தது.
1: கடற்கரை சமூகங்களில் உள்ள வறுமை, எரிபொருளுக்கு சதுப்பு நில காடுகளில் உள்ள மரங்களை வெட்டுதல் போன்ற நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கிறது.
0: இந்தியாவில் சதுப்பு நில காடுகளை பாதுகாக்கவும் மறுசீரமைக்கவும் உள்ள இயக்கங்களோடு நாம் ஒன்றிணைந்து செயல்பட்டால் நம் வருங்கால சந்ததிகளுக்கு நாம் ஒரு அற்புத இயற்கை செல்வத்தை பரிசாக விட்டுச் செல்லலாம்.
1: இந்த சுற்றுச்சூழல் அமைப்புகள் வெறும் காடுகள் மட்டுமல்ல, இவை மில்லியன் கணக்கான மக்களுக்கு உயிர் நாடிகளாக இருக்கின்றன.
0: இவை நமது கடற்கரைகளை பாதுகாக்கின்றன, உயிரியல் பன்முகத்தன்மையை நிலைநிறுத்துகின்றன, காலநிலை மாற்றத்தை எதிர்க்கின்றன.
1: இனி நாம் இந்த சதுப்பு நில காடுகளுக்கு செய்ய வேண்டியவை:
0: இயற்கையை அழிக்கும் சக்திகளுக்கு எதிராக வாதிடுவது,
1: மறுசீரமைப்பு முயற்சிகளில் தொடர்ந்து பங்கேற்பது,
0: மக்களிடம் விழிப்புணர்வை மேலும் மேலும் உயர்த்துவது.
2: இதுவரை பெருமை மிகு பாரதம் நிகழ்ச்சியில் கடலும் கடல் சார்ந்த காடுகளும் உரை சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் ஆர். சுரேந்தர். குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. அமைப்பில் உதவி ஆர். முருகன். அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள்.

0: அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
2: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
3: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
4: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
3: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
4: https://awards.gov.in.
3: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.

0: தளபதி திரைப்படத்திலிருந்து மித்தாலி பாடி பாடல் கேட்டோம்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
0: தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, மாநில செய்திகள். வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். புத்தாக்கம், தொழில் முனைவோர், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இந்தியா சிறந்து விளங்குவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நார்வே செஸ் தொடரில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானினை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார சக்தியாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2025-26 நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் 7.7% அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், பொருளாதார வளர்ச்சியுடன் ஸ்திரத்தன்மை மற்றும் நீடித்த நம்பகத்தன்மையே இதற்கு சாத்தியமானதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தேச கட்டமைப்பு, புத்தாக்கம், தொழில் முனைவோர், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உலகளாவிய சவால்களை எதிர்கொண்டு இந்தியா சிறந்து விளங்கியதாக அவர் சுட்டிக்காட்டினார். 140 கோடி இந்தியர்களின் எதிர்பார்ப்புகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். பிம்ஸ்டெக் நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர் நாடுகளை உள்ளடக்கிய பிம்ஸ்டெக் வங்காள விரிகுடா பிராந்தியத்தில் பரவலாக்கப்பட்ட வளம், ஒருங்கிணைப்பு, மீட்சிமை நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்நாளையொட்டி பிம்ஸ்டெக் பாரம்பரிய இசை திருவிழாவை அமைச்சர் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்த இசை விழாவில் இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர், நேபாளம், இலங்கை, தாய்லாந்து நாடுகள் பங்கேற்கின்றன. வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கிற்கான இளம் சாதனையாளர்களின் பயணங்களை அங்கீகரிக்கும் மை பாரத் யூத் கன்வென்ஷன் 2026 புதுதில்லியில் இன்று தொடங்கியது. தேச கட்டமைப்பிற்கான திறமையான தீர்வுகளை உருவாக்கும் வகையில் நடைபெறும் இந்த இயக்கத்தில் நாடு முழுவதிலும் உள்ள இளம் சாதனையாளர்கள் பங்கேற்க உள்ளனர். சிறந்த சமூகத்தின் மூலம் வளர்ச்சியடைந்த தேசம் மற்றும் மேம்பட்ட எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். இந்தியா அமெரிக்கா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பான 29-ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஹவாயில் நடைபெற்றன. இரு நாட்டு ராணுவ உயரதிகாரிகள் பங்கேற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பரஸ்பர பாதுகாப்பு நலனை உறுதி செய்வதில் அறிவுசார் திறன்களை பரிமாறிக்கொள்வது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. வரும் காலங்களில் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் இதில் தெரிவிக்கப்பட்டது. 2027 பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை அடுத்த மாதம் 31 வரை மத்திய உள்துறை அமைச்சகம் நீட்டித்துள்ளது. ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். எபோலா அச்சுறுத்தல் காரணமாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டவர்கள் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவதாக மொரீஷியஸ் அரசு அறிவித்துள்ளது. மேலும் காங்கோ, உகாண்டா, தெற்கு சூடான் நாடுகளில் பயணம் மேற்கொண்டவர்கள் மொரீஷியஸ் நாட்டிற்கு வர தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் மொரீஷியஸில் நடைபெறவிருந்த அமெரிக்க ஆப்பிரிக்க வர்த்தக உச்சி மாநாடும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நார்வே செஸ் 2026 தொடரில் நடப்பு சாம்பியன் மேக்னஸ் கால்சனை வென்று தமிழக வீரர் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற இத்தொடரில் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் வெளியிட்ட செய்தியில், இந்த சாதனையின் மூலம் தமிழகத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ள பிரக்ஞானந்தா மேலும் பல புதிய சாதனைகளை படைத்திட வாழ்த்தியுள்ளார். பிரதமரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தேசிய மற்றும் மாநில அளவில் பிஜேபி சிறப்பாக செயல்படுவதாக கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு அண்ணாமலை விலகியதால் பிஜேபிக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்றார். தீ பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும்

0: வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்களிலும் இன்றும் நாளையும் இது தொடர்பான பயிற்சி நடைபெற உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம், திருவெறும்பூர், லால்குடி உள்ளிட்ட 11 தீயணைப்பு நிலையங்களில் தீ தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தீயணைப்பு கருவிகள் உபயோகிக்கும் முறை, மின்சார தீ விபத்து உள்ளிட்டவற்றிலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது பற்றிய சிறப்பு பயிற்சி மற்றும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்படுவதாக தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பெரம்பலூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் அதிக விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படும் இடங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாட்டு பணிகள் தொடர்பாக ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேலம் மாநகர பகுதிகளில் கடந்த ஓராண்டில் போதைப்பொருள் விற்பனை செய்த 79 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகளை எடுத்துரைக்கும் வகையில் கல்லூரி மாணாக்கரிடையே காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் ஊரக வாழ்வாதார வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 500,000 மேற்பட்ட தனி நபர்களுக்கு வேலை வழங்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் ஜிராம்ஜி வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 2025-26 492,781 தொழிலாளர்களுக்கு வங்கிக் கணக்கில் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டு அவர்களுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கில் ஊரக வேலை உறுதி திட்டத்தின் ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை வேலை வழங்க வேண்டும் என்று 688 ஊராட்சிகளிலும் 441,000 குடும்பங்களைச் சேர்ந்த 595,000 பேருக்கு வேலைகள் வழங்கப்பட்டுள்ளன என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, கோவை, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, திருப்பூர், விருதுநகர் மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என அம்மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் உதகை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. எமரால்டு, நஞ்சநாடு, முத்துறை உள்ளிட்ட இடங்களில் நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இன்று காலை முதல் உதகை நகர பகுதியிலும் அதனை சுற்றியுள்ள இத்தலார், எமரால்டு, நஞ்சநாடு, கப்பத்துறை, முத்தோரை, பாலாடா, பிங்கர் போஸ்ட் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீர்நிலைகளுக்கும் தண்ணீர் வரத்து தொடங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே மழை விட்டுவிட்டு பெய்த நிலையில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து நீலகிரி மாவட்டத்திலும் மழை தொடங்கியுள்ளது. உதகையில் மழை பெய்து வருவதால் குளிர் நிலவு தொடங்கியுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி சந்தையில் மீன்களின் விலை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் மீன்பிடி தடைகாலம் காரணமாக நாட்டுப்படகுகள் மட்டுமே கடலுக்கு மீன்பிடிக்க செல்கின்றன. திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ஏராளமான நாட்டுப்படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள் இன்று காலை கரை திரும்பின. மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டது. இதன் காரணமாக மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்து வஞ்சிர மீன் கிலோ 1,600 ரூபாய் வரையும், விலை மீன் கிலோ 800 ரூபாய் வரையும் விற்பனை ஆனது. மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்ட நிலையிலும் ஓரளவு விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சார்பில் வழங்கப்படும் தனிநபர் கடன், சுய உதவி குழுக்களுக்கான சிறு தொழில் கடன் உள்ளிட்ட திட்டங்களுக்கு அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தோர் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பிரதமரின் தேசிய திறன் பயிற்சி சேர்க்கை முகாம் வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் அஞ்சல் குறை தீர்நாள் கூட்டம் வரும் 24 தேதி நடைபெறவுள்ளது. பெரம்பலூர் கோட்டத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர் குறை தீர்நாள் கூட்டம் வரும் 9 தேதி நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் யுசுகி இணை இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. கோவாவில் நடைபெறும் தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் பட்ட போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இதுவரை 5 முறை இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் நடைபெறும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புத்தாக்கம், தொழில் முனைவோர், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பிம்ஸ்டெக் நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நார்வே செஸ் தொடரில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீலகிரி, தேனி, திண்டுக்கல்

0: கடற்கரை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் அனிருத் சந்திரசேகர் ஜப்பான் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 1:55:35.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய்,

0: கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
0: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேயர்களின் நினைவிற்கு இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:55 வேலை வாய்ப்பு செய்திகள்.
4: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையமும் வாய்ப்புகளும் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும்.
5: ஒருங்கிணைந்த பண்ணை, இதனால என்ன கிடைக்குதுன்னா, வருடம் முழுக்கும் தொடர்ந்து தேவையான பணவரத்து இருந்துகிட்டே இருக்குது. இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை சரிவர பயன்படுத்துறதுக்கான ஒரு மாதிரியாக இதை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம்.
6: நன்சை நிலங்களில் பார்த்தீங்கன்னா, மீன் வளர்ப்புடன் கறவை மாடு வளர்ப்பு, வெண்பன்றி வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, நெல் சாகுபடி, தேனி வளர்ப்பு போன்றவற்றை ஒருங்கிணைப்பதால் அதிக லாபம் நமக்கு கிடைக்குது.
4: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர். நரேந்திரபாபு, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. குமரவேல் ஆகியோர் பங்கு பெறும் இந்நிகழ்ச்சி இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: இன்று இரவு 8:45 கஸ்டோடியன்ஸ் ஆஃப் கேனோபி முதல் பகுதி. தமிழ்நாடு முதன்மை வன பாதுகாவலர் ஸ்ரீனிவாஸ் ஆர். ரெட்டி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் பேராசிரியர் டாக்டர் ஆர். இளங்கோவன் அவர்கள்.

100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை. இதில் ஸ்ரீவித்யா கணேசன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். எட்டு 10 அப்பாவுக்கு மணிவிழா நாடகம், எழுதியவர் என் வி முருகேசன் அவர்கள்.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: Good afternoon. This is Akashvani and I'm Saira Mujtaba with the midday news. The headlines. Reserve Bank of India simplifies rules for foreign portfolio investors in government securities to make investment in India easier. External Affairs Minister Dr. S. Jayashankar to hold talks with Nepal Foreign Affairs Minister Shishir Khanal in New Delhi this evening. CBSE extends last date for submission of applications for verification of marks and re-evaluation till tomorrow. In Punjab, at least 9 people killed after a vehicle collides with a truck on Firozpur Fazilka Road this morning. IMD issues red alert for very heavy rainfall over Keralam and Mahi till tomorrow. And in cricket, Shreyas Iyer replaces Suryakumar Yadav as India's new T20 international captain. Vaibhav Suryavanshi

2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு பிவிஎஸ்சி, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக இம்மாதம் 17ஆம் தேதி மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் என்ஆர்ஐஸ், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் என்ஆர்ஐ ஸ்பான்சர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும்

0: நினைவூட்டுகிறோம், என்ஐபிபி திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
1: எஜமான் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடியுள்ள பாடல்.

திரை கானம் கேட்டோம். நேரம் 2:56. வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில்

வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் ஊத்துக்கோட்டையில் 5 சென்டிமீட்டர், நாலுமுக்கு சோலையார் முள்ளங்கினாவிளை, கத்திவாக்கம் அவிலாஞ்சி சின்னக்கல்லாறு ஊத்து நெய்யூர் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டரும், விம்கோ நகர் கொடுமுடியாறு அணை, மணலி திருவொற்றியூர் குண்டேரிப்பள்ளம் எண்ணூர் இரணியல் நாகர்கோவில் கும்மிடிப்பூண்டி திருப்பதி சாரம் உபாசி குருந்தன்கோடு ஆகிய இடங்களில் தலா 2 சென்டிமீட்டரும் மற்றும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் அதிக அளவாக 41.4 டிகிரி செல்சியஸும், கன்னியாகுமரி மற்றும் கோயம்புத்தூரில் குறைந்த அளவாக 23.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவின் சில பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல், மேற்கு மத்திய மற்றும் வடகிழக்கு வங்கக்கடலின்

டிகிரி செல்சியஸும், கன்னியாகுமரி மற்றும் கோயம்புத்தூரில் குறைந்த அளவாக 23.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவின் சில பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல், மேற்கு, மத்திய மற்றும் வடகிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளிலும், மேலும் வடமேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 2-3 நாட்களில் தீவிரமடையக்கூடும். இதன் காரணமாக இன்றும் நாளையும் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும். இன்று நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலையோரப் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனத்த முதல் மிக கனத்த மழை பெய்யக்கூடும். இன்று தொடங்கி மாதம் 10 தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடிமின்னலுடன் கூடிய சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பமும் ஈரப்பதமும் கூடிய வானிலை நிலவக்கூடும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 40-41 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 29-30 டிகிரி செல்சியஸ் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவு வெப்பநிலை 23.6 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மதியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இத்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்று மீண்டும் இன்று மாலை 5:30 ஆரம்பமாகும். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:29:10. குரளமுதம்

0: கருத்து முரண்பாடு தோன்றும் போது அதற்கு எதிராக நின்று விட்டு கொடுக்கும் மன வலிமை பெற்றவரை எவராலும் வெற்றி கொள்ள முடியாது. குறள் எண் 855 அதிகாரம் இகல்.
1: இகலதில் சாய்ந்தொழுகவல்லாரை யாரே மிகழூக்கும் தன்மை அவர்.
0: கருத்து முரண்பாடு தோன்றும் போது அதற்கு எதிராக நின்று விட்டு கொடுக்கும் மன வலிமை பெற்றவரை எவராலும் வெற்றி கொள்ள முடியாது. குறள் எண் 855 அதிகாரம் இகல்.
2: இசையோடு பொருளோடு குறள் அமுதம் பருகி மகிழ்ந்தோம். நேரம் 5:30 ஆகாஷ் வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்க காத்திருக்கிறது திரைகானம். துவக்கமாக ஒலுக்கி இருக்கிறது ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல், படம் சத்ரியன்.

0: காய்ச்சாத பாலினா.
1: நினைவூட்டுகிறோம் நேயர்களே,
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்று இரவு 8:05 எனக்குள் நான்.
3: இப்பெல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒய்ஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார், இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது நீ போய் ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ணில் நீ படணும், பட்டனா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம், அப்படி தான் நீ வரதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார்.
2: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி, கேட்க மறந்துடாதீங்க.
1: நேர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் மத்திய அலை 720 kHz. வழங்கிக் கொண்டிருப்பது திரைகானம். நேரம் 5:41. திரைகானத்தில் இனி கே ஜே யேசுதாஸ், உமாரமணன் குரல்களில் அரங்கேற்ற வேளை.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: திரைகாணத்தில் இனி SP பாலசுப்ரமணியம், உமா ரமணன் குரல்களில் காற்றலைகளில் வருகிறது நந்தவன தேர்.

நேர்களே, ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு

பிவிஎஸ்சி, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக இம்மாதம் 17ஆம் தேதி மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிறவடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in தனுவாஸ்.ac.in என்ற இணையதள முகவரி மூலமும் மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். நேரம் 5:55. நேர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்திற்கு நிறைவாக கே ஜே யேசுதாஸ் குரலில் இதயம் படப்பாடல்.

0: நிறைவு பெற்றது திரைகானம். மீண்டும் திரைப்பாடல்கள் 6:40 மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் ஒலி உலா வரும். நேரம் மாலை 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். நேர்களே, இந்த அலைவரிசையில் ஒலி உலா வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்,
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
5: ஆர்பிஐ சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நிகழ்ச்சி நிரல். நேர்களை, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், 7:00 திரைகானம், 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி மணிகண்டன், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், ஒருங்கிணைந்த பண்ணையமும் வாய்ப்புகளும் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கு பெறுவோர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர் நரேந்திரபாபு, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி குமரவேல் ஆகியோர். 8:05 திரைகானம், 8:45 கஸ்டோடியன்ஸ் ஆஃப் கேனபி. தமிழ்நாடு முதன்மை வன பாதுகாவலர் ஸ்ரீனிவாஸ் ஆர் ரெட்டி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் பேராசிரியர் டாக்டர் ஆர் இளங்கோவன் அவர்கள். நிகழ்ச்சியின் முதல் பகுதி இது. 9:15 திரைகானம், 10:00 அகில பாரத இசை, இதில் ஹிருகேஷ் ககுர்டே அவர்களின் கயால். நாளை நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை, இதில் உரிமை குரல் அறிந்திரு விழித்திரு, நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 7:00. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு உலக உணவு பாதுகாப்பு தினம் சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகானம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வான் வெளியில் இசை தூரிகை அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் ஆகியன இடம்பெறும்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: இளவரசரின் ஜுரம் அதிகரித்து கொண்டிருந்த அதே நேரத்தில் வந்தியத்தேவன் படகிலே இளவரசரின் அருகிலேயே உட்கார்ந்திருந்தான். மறுபடியும் அவர் ஜுரவேகத்தில் கடலில் குதித்துவிட்டால் என்ன செய்வது என்பதனை நினைத்தபோது அவன் கதி கலங்கியது. ஆகையால் சர்வஜாகிரதையாக அவரை பார்த்து கொண்டே இருந்தான். அதே சமயத்தில் மேலே செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றியும் அவன் உள்ளம் தீவிரமாக சிந்தனை செய்தது. பெண்ணே, உனக்கு என்ன தோன்றுகிறது? நாம் துணிந்து கோடிக்கரைக்கே போய்விடலாமா? இளவரசரை பாதுகாப்பதற்கு உன் குடும்பத்தார் உதவி செய்வார்கள் அல்லவா என்று கேட்டான். ஐயா, இந்த காலத்தில் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது என்று எப்படி சொல்ல முடியும்? என் தமையன் மனைவி பொருத்தி இருக்கிறாள். அவள் பணத்தாசை பிடித்தவள். என் தந்தைக்கு படி அளப்பவர்கள் பழுவேட்டரையர்கள் என்றாள் பூங்குழலி. மேலும் தங்களை பிடிக்க வந்த பழுவூர் ஆட்கள் இன்னும் கோடிக்கரையில் தங்கியிருக்கலாம். இளவரசரின் வரவை எதிர்பார்த்து மேலும் புதிய ஆட்களும் வந்திருக்கலாம் என்று தொடர்ந்து கூறினாள். அவளுடைய முன் யோசனையை குறித்து வந்தியத்தேவன் வியப்படைந்தான். இந்த இக்கட்டான சமயத்தில் தனக்கு அவளுடைய உதவி கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தான். அப்படியானால் நேரே கோடிக்கரைக்கு போவது அபாயம் என்று நீயும் எண்ணுகிறாயா என்றான். அதோ பாருங்கள் என்று சுட்டிக்காட்டினாள் பூங்குழலி. அவள் சுட்டிக்காட்டிய திசையில் கப்பல் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதற்கப்பால் கோடிக்கரை கலங்கரை விளக்கின் உச்சியும் தெரிந்தது. ஆஹா, பெரிய மரக்கலம் ஒன்று நிற்கிறதே! அது யாருடைய கப்பலோ என்னமோ. ஒருவேளை பார்த்திபேந்திரனுடைய கப்பலாக இருக்கலாம். அப்படி இருக்குமானால் இந்த நிலைமையில் இளவரசரை காஞ்சிக்கு அழைத்து போவதே நல்லதல்லவா? பழுவேட்டரையரின் கப்பலாகவும் இருக்கலாம் ஐயா. கப்பலுக்கு பின்னால் ஏதாவது தெரிகிறதா? கோடிக்கரை கலங்கரை விளக்கின் உச்சி தெரிகிறது. அதில் ஏதாவது வித்தியாசமாக காணப்படுகிறதா? எனக்கொன்றும் வித்தியாசமாக தெரியவில்லையே. எனக்கு தெரிகிறது. அதன் உச்சியில் கூட்டமாக மனிதர்கள் நின்று கடலை உற்று பார்த்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. அங்கிருந்து பார்ப்பவர்களுக்கு இந்த படகு தெரியுமா? தெரியாது. இன்னும் கொஞ்சம் கரையை நெருங்கினால் தெரியும். எல்லாவற்றுக்கும் நாம் முன்ஜாகிரதையாக இருப்பதே நல்லது. நீ முன்னம் சொன்னாயே, கோடிக்கரைக்கு மேற்கே கால்வாய் ஒன்று இருக்கிறதென்று. அங்கேயே படகை விடலாமா? அப்படித்தான் செய்ய வேண்டும். இருட்டுகிற சமயத்துக்கு அங்கே போய் சேரலாம் ஐயா. நீங்கள் ஒரு நாள் இருண்ட மண்டபத்தில் ஒளிந்திருந்தீர்களே, அதற்கு வெகு சமீபம் வரையில் அந்த கால்வாய் வருகிறது. இளவரசருடன் தாங்கள் சற்று நேரம் அங்கே தாமதித்தால் நான் போய் எல்லாவற்றையும் விசாரித்து கொண்டு விரைவில் வந்து சேருகிறேன். கால்வாய் அங்கேயே நின்று விடுகிறதா பூங்குழலி? மேலும் இங்கேயாவது போகிறதா? கோடிக்கரையிலிருந்து நாகைப்பட்டினம் வரையில் அந்த கால்வாய் போகிறது என்றாள் பூங்குழலி. இந்த சமயத்தில் பொன்னியின் செல்வர் ஜுரவேகத்தில் தனக்குத்தானே பேசிக்கொண்டது கொஞ்சம் உரத்த சப்தத்துடன் கேட்டது. ஆமாமக்கா, நாகைப்பட்டினத்து புத்த பிக்ஷுக்கள் சொன்னதாக கூறினாயே, அதன்படியே நடந்தது. அனுராதபுரத்தில் புத்த பிக்ஷுக்களின் மகாசங்கத்தார் எனக்கு இலங்கை சிங்காதனத்தையும் கிரீடத்தையும் அழைக்க முன்வந்தார்கள். நான் தான் மறுத்துவிட்டேன். அக்கா, ராஜ்யத்தில் எனக்கு ஆசை இல்லாதபடியால் நான் மறுதளித்தேன். நீ எது சொன்னாலும் கேட்கிறேன். ராஜ்யமாலும் தொல்லை மட்டும் எனக்கு வேண்டாம். அதை காட்டிலும் கடலில் படகு விட்டு கொண்டு எவ்வளவோ ஆனந்தமாக இருக்கலாம். அக்கா, அக்கா கேளுக்கா, கோடிக்கரையில் ஓடக்கார பெண் ஒருத்தி இருக்கிறாள். இதை கேட்ட

0: பூங்குழலியின் உடம்பெல்லாம் உலகாங்கிதம் அடைந்தது. வந்தியத்தேவனுக்கு ஆத்திரம் வந்தது. மேலே என்ன சொல்லப் போகிறாரோ என்று கேட்க இருவரும் அடங்கா ஆர்வம் கொண்டிருந்தார்கள். ஆனால் திடீரென்று இந்த இடத்தில் இளவரசருக்கு சுய உணர்வு கொஞ்சம் வந்ததாக தோன்றியது. சுற்றுமுற்றும் விழித்து பார்த்துவிட்டு, இன்னும் கோடிக்கரை வரவில்லையா என்று ஈனசுரத்தில் கேட்டார் இளவரசர். வந்தியத்தேவன், அதோ கரை தெரிகிறது என்றான். இளவரசரிடம் யோசனை கேட்கலாமா வேண்டாமா என்று அவன் யோசிப்பதற்குள் மீண்டும் இளவரசர் நினைவை இழந்து ஜுரப்ராந்தி உலகத்துக்கு போய்விட்டார். இளவரசர் கடைசியாக ஓடக்கார பெண்ணை பற்றி கூறிய வார்த்தைகள் பூங்குழலியின் மனத்தில் எண்ண அலைகளை எழுப்பிவிட்டிருந்தன. வந்தியத்தேவனையும் இளவரசரையும் பார்ப்பதற்கே அவளுக்கு கூச்சமாயிருந்தது. ஆகையால் படகு சென்ற திசையையே பார்த்த வண்ணம் துடுப்பை போற்று கொண்டிருந்தாள். அதுகாரும் கப்பல் நின்ற இடத்தை நோக்கிச் சென்ற படகு இப்போது திசை திரும்பி தென்மேற்கு பக்கமாக சென்று கொண்டிருந்தது. இருட்டுகிற நேரத்தில் கடலிலிருந்து பூமிக்குள் குடைந்து சென்ற கால்வாயின் உள்ளே பிரவேசித்தது. பூங்குழலி கூறியது போலவே அங்கே இருபுறமும் கரைகள் உயர்ந்த மேடாக இருந்தன. அந்த மேட்டுக்கரைகளில் மரங்கள் அடர்த்தியாகவும் உயரமாகவும் வளர்ந்திருந்தன. படகை கரையோரமாக நிறுத்திவிட்டு பூங்குழலி மெல்லிய குரலில், ஐயா, சற்று படகை பார்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கரையில் இறங்கினாள். கரையில் வளர்ந்திருந்த உயரமான ஒரு மரத்தின் மேல் ஏறி சுற்றுமுற்றும் பார்த்தாள். பிறகு அவசரமாக இறங்கி வந்தாள். நல்ல வேளை இங்கே வந்தோம். கடற்கரையோரமாக சுமார் ஒரு காத தூரத்துக்கு ஆட்கள் நின்று காவல் புரிகிறார்கள். கலங்கரை விளக்கின் அருகில் ஒரே கூட்டமும் கோஷமுமாக இருக்கிறது என்றாள். யாராயிருக்கும் என்று ஏதாவது தெரிகிறதா என்று வந்தியத்தேவன் ஆவலுடன் கேட்டான்.
1: நன்றாக தெரியவில்லை, ஆனால் பழுவேட்டரையரின் ஆட்களாகத்தான் இருக்க வேண்டும். வேறு யாராயிருக்க முடியும்? எப்படி இருந்தாலும் நான் சொன்ன இடத்துக்கு முதலில் போய் சேருவோம். இரவு இரண்டாம் ஜாமத்துக்குள் நான் என் வீட்டுக்கு போய் எல்லாவற்றையும் நிச்சயமாய் தெரிந்து கொண்டு வருகிறேன் என்றாள்.
0: பெண்ணே, உன்னை யாராவது பார்த்துவிட்டால் என்ன செய்கிறது? உனக்கேதேனும் இந்த சமயம் நேர்ந்துவிட்டால் எங்கள் கதி அதோகதிதான் என்றான் வந்தியத்தேவன்.
1: ஐயா, என் உயிரை பற்றி இத்தனை நாளும் நான் லட்சியம் செய்ததில்லை. இன்றைக்குத்தான் கவலை பிறந்திருக்கிறது. இளவரசருக்கு அபாயம் நீங்கும் வரையில் என் உயிருக்கு ஒன்றும் வராது
0: என்றாள் பூங்குழலி. படகு கால்வாய்க்குள் மெல்ல மெல்லச் சென்றது. சப்தம் சிறிதும் வெளியில் கேளாதபடி மிக மெதுவாக பூங்குழலி துடுப்பு வலித்தாள். கால்வாயின் இருபுறமும் இருள் சூழ்ந்திருந்தது. கரைபோரமாக உயர்ந்து வளர்ந்திருந்த மரங்களின் கரிய நிழல்கள் கால்வாயில் விழுந்து அதன் கரிய நீரை மேலும் கரியதாக்கின. வானத்திலிருந்து விண்மீன்கள் எட்டி பார்த்தன. வந்தியத்தேவனைப் போலவே நட்சத்திரங்களும் மிகுந்த கவலையுடன் அந்த படகின் போக்கை கவனித்ததாகத் தோன்றியது. நீரில் பிரதிபலித்த நட்சத்திரங்கள், கரையிலிருந்த மரங்கள் காற்றில் ஆடியபோது அவற்றின் நிழலும் ஆடியபடியால் அடிக்கடி சலனமடைந்து கொண்டிருந்தன. வந்தியத்தேவனுடைய உள்ளத்தின் சஞ்சலத்தை அவை சரியாகவே பிரதிபலித்தன. ஒரு யுகம் போல தோன்றிய ஒரு நாழிகை நேரம் படகு கால்வாயில் சென்ற பிறகு பூங்குழலி படகை கரையோரமாக நிறுத்தினாள். பூங்குழலி கால்வாயின் கரை மீது ஏறி காட்டு வழியில் புகுந்து சென்றாள். அதாவது அவளுடைய உடம்பு சென்று கொண்டிருந்தது. அவளுடைய உயிர் கால்வாயில் விட்டிருந்த படகிலேயே வட்டமிட்டு கொண்டிருந்தது. அந்த முன்னிருட்டு நேரத்தில் முச்செடிகள், மேடு பள்ளங்கள், காட்டு ஜந்துக்கள் ஒன்றையும் லட்சியம் செய்யாமல் அதிவிரைவாக நடந்து கொண்டிருந்தாள். தடைகள் இல்லாத இடங்களில் ஓடவும் செய்தாள். நேரே கோடிக்கரை குழகர் கோயிலை குறிவைத்து கொண்டு போனாள். அவள் கோயில் வாசலை அடைந்ததற்கும் குருக்கள் சுவாமி சந்நிதியின் கதவை பூட்டுவதற்கும் சரியாக இருந்தது. அக்கம்பக்கம் பார்த்துவிட்டு வேறு யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்டாள். கதவை பூட்டி கொண்டு திரும்பிய குருக்கள் எதிரில் போய் நின்றாள். குருக்கள் அவளை அந்த நேரத்தில் பார்த்து சிறிது வியப்படைந்தார். அவளுடைய சுபாவத்தை நன்கு அறிந்தவராயிருந்தும் கூட கொஞ்சம் திடுக்கிட்டு திகைத்து போய்விட்டார்.
1: நீயா பூங்குழலி? வேற யாரோ ஒன்னு நினைச்சேன். கோடிக்கரை முழுதும் தான் ஒரே அமக்களப்படுதே. எங்கம்மா, உன்னை கொஞ்ச நாளா காணமே. இவ்வளவு தடபுடல்லையும் உன்னை பத்தின தகவல் இல்லையே அப்படின்னு இன்னைக்கு சாயங்காலம் கூட யோசிச்சேன் என்றார்.
2: வெளியூருக்கு போயிருந்தேன் சுவாமி. ஏதோ அமர்க்களமா இருக்கிறதே என்றுதான் உங்களிடம் விசாரிக்கலாம் என்று வந்தேன். கடற்கரையெல்லாம் நிற்பவர்கள் யார் என்று பூங்குழலி கேட்டாள்.
1: உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? வீட்டு பக்கம் போகலையோ?
2: வீட்டு பக்கம் போனேன். அங்கே யார் யாரோ கூட்டமா இருக்கவே திரும்பிவிட்டேன். புது மனிதர்களை கண்டால் எனக்கு பிடிக்காது என்றுதான் உங்களுக்கு தெரியுமே. வந்திருப்பவர்கள் யார்?
1: பெரிய பழுவேட்டரையர் வந்திருக்கிறாரு,

0: அவருடைய இளையராணி வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய பரிவாரங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இன்னும் காஞ்சிபுரத்து பார்த்திபேந்திர பல்லவனா அவனும் வந்திருக்கிறான். வெறுமனே வரவில்லை, பயங்கரமான செய்தியோட வந்திருக்கிறான். உனக்கு அது கூட தெரியாதா பூங்குழலி?
1: அது என்ன பயங்கரமான செய்தி? எனக்கு ஒன்றுமே தெரியாதே.
0: அந்த பாவியோட கப்பல்ல இளவரசர் பொன்னியின் செல்வரும் வந்தாராம். வழியில சுழற்காற்று அடிச்சுதான் யாரையோ காப்பாத்துறதுக்காக இளவரசர் கடல்ல குதிச்சுட்டாராம். பிறகு அகப்படவே இல்லையாம். ஒருவேளை இந்த கடற்கரையில வந்து ஒதுங்குவாரோன்னு பாக்கிறதுக்காகத்தான் பழுவேட்டரையரோட ஆட்கள் கோடிக்கரை எல்லா இடத்திலையும் அலையறாங்க. ஏன், அவரோட இளையராணி கூட அலையறாள. சற்று முன்னால இங்க கூட அந்த அம்மா வந்திருந்தா. பூங்குழலி, பழுவூர் இளையராணிய பத்தி ஜனங்கள் என்னென்னமோ பேசிக்கிறாங்க, அதெல்லாம் சுத்த தவறுமா. நம்ம இளவரசருக்கு நேர்ந்த கதிய குறிச்சு அந்த அம்மாள் எப்படி துடி துடிக்கிறாங்க தெரியுமா?
1: அப்படியா குறுக்குள்ளையா? பழுவூர் இளையராணியுடைய நல்ல குணத்தை பத்தி தாங்கள் சொல்வது எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. ஆனால் இங்கே எதற்காக அந்த ராணி வந்தாளாம்?
0: இளவரசர் எப்படியாவது உயிரோடு அகப்படணும்னு குழகர பிரார்த்திச்சு போறதுக்காக வந்தாங்களாம். உன்ன போல எல்லாரும் கல்லெஞ்சு படைச்சவங்களாவா இருப்பாங்க? இளவரசரை பத்தி பயங்கரமான செய்தி கேட்டு கூட நீ துளி கூட கலங்கலையே.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: இந்த நெடுங்கதியை பொறுத்தவரையில ஆடி 18 தொடங்கியதிலிருந்து இப்ப வரைக்கும் ஏறத்தாழ 3 மாதங்கள்ல பல பரிமாணங்கள்ல நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் கேட்டுக்கிட்டு வரும். வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியான், அண்மையில பூங்குழலி, இந்த 3 பேரும் பெரும் அளவுல முடுக்கத்தை ஏற்படுத்தி கதையோட்டத்தின் விறுவிறுப்புக்கு காரணமாக அமைறாங்க. நேர்களுக்கு நினைவிருக்கும், அனுராதபுரத்து வீதியில நடந்த கொலை முயற்சியை தொடர்ந்து வல்லவரையன் பதற்றம் அடைஞ்சான். அவனை அமைதிப்படுத்தி, இப்படி நடுவீதியில் என்னை கைவிட்டு போய்விட்டால் நான் என்ன செய்வேன் இளவரசர் கேட்டார். ஐயா, உங்களை விட்டு இனி நான் ஒரு கணமும் அகலமாட்டேன்னு நான் தழுதழுக்கச் சொன்னான் வல்லவரையன். அதிகம் பேசாத ஆழ்வார்க்கடியான், இளவரசருக்கு நீ காப்பு, உனக்கு நான் காப்புன்னு அவனுடைய பொறுப்பை உணர்த்திட்டான். தான் குற்றமற்றவன்னு நிரூபிக்க துடிச்சுக்கிட்டு இருக்கிற அருள்மொழிவர்மரின் உடல் நிலை இத்தருணத்துல கவலை அளிப்பதாயிருக்குது. இதனால பூங்குழலியும் செயலிழந்து போயிடுறா. நடுக்கடல்ல இழிதாக்கி கப்பலின் பாய்மரம் தீக்கு எரியான போது கூட கலங்காத வல்லவரையன் பெருங்கவலைக்கு ஆளாயிட்டான். உனக்கு நான் காப்புன்னு உறுதியளிச்ச திருமலையப்பன் வேறொரு முக்கியமான பொறுப்பை சுமந்துகிட்டு இருக்கான். ஆமா, புயற்காற்ற பிடிச்சுக்கிட்டு வர்றதை விட கடினமான வேலையை அவனுக்கு கொடுத்திருக்காரே முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர். சில தொடர்களுக்கான விளக்கங்கள். பாசனத்துக்காகவும் போக்குவரத்துக்காகவும் உருவாக்கப்படுற அகலமான நீர்ப்பாதை கால்வாய். பொதுவாக ஆறுகளிலிருந்து உருவாக்கப்பட்ட கால்வாய் ஆற்றுக்கால்னு குறிப்பிடப்பட்டது. வயல்களுக்கு நீரை எடுத்துச் செல்ற குறுகலான நீர் வழிப்பாதை வாய்க்கால். அடுத்து புலகாங்கித்தம். புலகம் சிலிர்ப்பு, புலகாங்கித்தம் மெய்சிலிர்ப்பு. சுரப்பிராந்தி, கடுங்காய்ச்சல் அடிக்கும் போது ஏற்படுற மருட்சி மயக்கம். இரவு 2 ஜாமத்திற்குள், 3 மணி நேரம் கொண்டது ஒரு ஜாமம். இதன்படி ஒரு நாளைக்கு 8 ஜாமம். இரவு 2 ஜாமம் 9 மணிக்கு தொடக்கம். எனவே இந்த தொடர் இரவு 9 மணிக்குள் என்பதை குறிக்குது. பூங்குழலிக்கும் குழகர் கோவில் குறுக்களுக்கும் இடையில நடந்த உரையாடலை கேட்டோம். பழுவூர் இளையராணி வந்திருக்கிற காரணத்தை சொல்றார். எல்லாரும் ஒன்ன போல கல் நெஞ்சுக்காரங்களா? அருமையான முரண் சுவை.
2: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை 6:10.
5: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
6: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
5: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
6: இந்த கதையில் மாற்றமில்லை,
5: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
6: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க.
5: இப்போது

0: ஃப்ரீயாகவே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: இனி ஒரு திரைப்பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கோச்சடையான்.

0: நேரிலே ஆகாஷ் வாணியின் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் ஆகாஷ்வாணி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளம் மூலமாகவும் கேட்டு ரசிக்கலாம். நேரம் 6:29. ஆகாஷ்வாணி இனி விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அத மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தமது தலைமையில் நடைபெற்ற பொருளாதார ஆலோசனைக்குழு கூட்டத்திற்கு பின் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். உலக அளவில் ஏற்பட்டுள்ள அரசியல் பொருளாதார நெருக்கடிகளால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து மீள்வதற்கும் பொருளாதார வளர்ச்சியை பராமரிப்பதற்கும் தேவையான பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் அன்றாட நடவடிக்கைகளை எளிமையாக மேற்கொள்வதற்கான பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கையை கொண்டு வருவது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக பிரதமர் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்பட்டுள்ள தாக்கத்தையும் அதிலிருந்து மீண்டெழுவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இந்த பொருளாதார ஆலோசனைக் குழு கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் நலத்துறை தனது நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது. 200 கிராம், 500 கிராம், 1 கிலோ முதல் 5 கிலோ வரை, 15 கிலோ மற்றும் 20 கிலோ எடை அளவுள்ள பாக்கெட்டுகளாக மட்டுமே சமையல் எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாமாயில், பாமோலின், சோயாபீன் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய், கடலை எண்ணெய், எள்ளு எண்ணெய், அரிசி தவிடு எண்ணெய், பருத்தி எண்ணெய், மக்காச்சோள எண்ணெய் ஆகிய எண்ணெய் வகைகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரைமுறையின்றி வெவ்வேறு அளவுகளில் விற்கப்படும் எண்ணெய் பாக்கெட்டுகளால் நுகர்வோர் அதன் விலையையும் அளவையும் ஒப்பீடு செய்வதில் சிரமம் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு சட்ட ரீதியாக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் முழுமையான பாதுகாப்பு அளிப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு மக்களிடையே அதிக அளவில் இருப்பதாக தெரிவித்த அவர், மரம் வளர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் மக்கள் நன்கு உணர்ந்துள்ளதாக கூறினார். ஈஷா மையம் மூலம் இதுவரை 13 கோடிக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும், மேலும் 1 கோடியே 20 லட்சம் மரக்கன்றுகள் நடும் பணிகள் நடை

0: பெற்று வருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் இந்த முறைகேடுகள் குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மதுரை மாநகராட்சிக்கு பல நூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்த விரிவான மதிப்பீடுகளின் அடிப்படையில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். சட்டவிரோதமாக மதுபான பார்களை நடத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நிர்மல்குமார், திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலையே தொடர வேண்டும் என்பதுதான் மாநில அரசின் நிலைப்பாடு என்று கூறினார். இவ்வாண்டு மார்ச் மாதம் மேல்நிலை பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தற்போது இணையதளம் வாயிலாக விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், அக்கவுண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடங்களுக்கான விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் புழு பூச்சிகள் இருப்பதாக வந்துள்ள செய்திகளும், அரியலூர் மாவட்டம் வெற்றியூரில் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் பல்லி விழுந்ததாகவும் வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறந்த 2 நாட்களுக்கு உள்ளாகவே இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநில அரசு விழிப்புடன் செயல்பட்டு இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி, திருநெல்வேலி, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் மேம்பாலம் மற்றும் தடுப்பணை கட்டும் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு பத்மஜா ஆய்வு செய்தார். திருச்சி ரயில் நிலையத்தில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை ரயில்வே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சேலம் மாநகர பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த 79 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அனில்குமார் கிரி கூறியுள்ளார். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் பொதுமக்களுக்கான தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி வகுப்புகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 6 தீயணைப்பு நிலையங்களில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோர்

0: ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40 ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து அவ்வை சண்முகி படத்திற்காக ஹரிஹரன் சுஜாதா பாடியுள்ள பாடல்

0: ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
0: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
0: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: நேரம் 6:55.
1: வேலை வாய்ப்பு செய்திகள்.
2: துணை ராணுவ படையின் வேலை வாய்ப்பு அறிவிப்பு.
3: SSB எனப்படும் சகஸ்ர சீமா பல் ராணுவ படையில்
2: விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் காலியாக உள்ள 404 காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்தியா முழுவதும் விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் 404 கான்ஸ்டபிள் GD பணியிடங்கள் இணையதளம் மூலமாக நிரப்பப்பட உள்ளன. விண்ணப்பதாரரின் வயது வரம்பு 18 முதல் 23 ஆண்டுகளாக இருக்க வேண்டும்.
3: SC ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகள் வயது வரம்பில் தளர்வுகள் வழங்கப்படும். OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும். முன்னாள் படை வீரர்களுக்கும்
2: அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் சலுகையும் வழங்கப்படும். கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்றவர்கள், பதக்கம் வென்றவர்கள், விளையாட்டு சாதனைகளுக்கான பதக்கம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். தெரிவு செய்யப்படுவோர் ஆவணங்கள் சரிபார்ப்பு, உடல் தகுதி தேர்வு, மருத்துவ பரிசோதனை ஆகியவற்றின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட உள்ளனர். விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 100 ரூபாயும், பெண்கள் SC ST பிரிவினர் ஆகியோருக்கு விண்ணப்பிக்க கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்ப கட்டணத்தை இணையதளம் மூலமாக மட்டுமே செலுத்த வேண்டும். இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களுக்கு அணுக வேண்டிய இணையதள முகவரி https://recruitment.ssb.gov.in என்ற இணையதளம் மூலமாக மேலும் விரிவான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள்
3: நாளை June 7 ஆகும். RRB எனப்படும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ரயில்வே தேர்வாணையத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. ரயில்வே தேர்வாணையமானது நாடெங்கிலும் காலியாக உள்ள உதவி லோகோ பைலட் பணியிடங்களை நிரப்ப உள்ளது.
2: மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை 11127 ஆகும். பணியின் பெயர் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ALP.
3: வயது வரம்பு
2: 1/7/2026 அன்று 18 முதல் 30 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம்.
3: அரசு விதிமுறைகளின்படி SC ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 3 ஆண்டுகளும், முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வயது வரம்பில் தளர்வுகளும் வழங்கப்பட உள்ளன.
2: கல்வி தகுதி 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், எலக்ட்ரானிக்ஸ், ரேடியோ மற்றும் டிவி மெக்கானிக், ஒயர்மேன், டர்னர், மெஷினிஸ்ட், ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷனிங் போன்ற ஏதாவது ஒரு ட்ரேடில் ITI முடித்து அப்ரண்டிஸ் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அல்லது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் போன்ற பொறியியல் பாடப்பிரிவுகள் ஏதாவது ஒன்றில் டிப்ளமோ அல்லது BE/BTECH படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த பதவிக்கு தகுதியானவர்கள் இணையதளம் மூலமாக எழுத்து தேர்வு, மருத்துவ தகுதி தேர்வு, சான்றிதழ் சரிபார்த்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட உள்ளனர்.
3: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினர் 500 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். SC ST பிரிவினர், முன்னாள் இராணுவத்தினர், பெண்கள், திருநங்கைகள், சிறுபான்மையினர் அல்லது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர் ஆகிய பிரிவை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் 250 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக இணையதளம் மூலமாக செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் RRB-யின் இணையதளத்தில் உள்ள அதிகாரப்பூர்வ போர்ட்டல் வழியாக தங்களின் பதிவை சரியாக முடிக்க வேண்டும். பிற்கால தேர்வு தாமதங்களை தவிர்க்க படிவத்தை சமர்ப்பிக்கும் போது ஆதார் சரிபார்ப்பு முடிப்பதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் விரிவான விவரங்களுக்கு அணுக வேண்டிய இணையதள முகவரி www.rrbapply.gov.in மற்றும் https://rrb.gov.

0: .in முகவரியை மீண்டும் அறிவிக்கிறோம். https://rrb.gov.in இணையதளம் மூலமாக விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 14 தேதி ஆகும்.
1: வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள்.

வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். திரைகானம் கேட்கலாம். கரகாட்டக்காரன் படத்திற்காக இளையராஜா சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: மீண்டும் திரைகாணம் 8:05. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷவாணி மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். வழங்குபவர் ஜி மணிகண்டன்.
1: மயிலாடுதுறை மாவட்டம் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 241 கிராம பஞ்சாயத்துகளிலும் June 30 வரை விளைநிலம் காப்போம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு முகாம் நடைபெறவுள்ளது. ரசாயன உரங்கள், செயற்கை வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை அதிகம் பயன்படுத்தாமல் அதற்கு மாற்றாக மண்வளத்தினை பாதுகாக்க அங்கக மற்றும் இயற்கை உர பயன்பாடுகள், பசுந்தாள் உர பயிர்கள் மற்றும் பசுந்தழை பயிர்கள் பயன்பாடு, நுண்ணூட்ட சத்துக்கள் எவ்வாறு பயிர்களுக்கு பயன்படுத்துவது, நானோ உரங்கள் பயன்பாடு மற்றும் திரவ உயிர் உரங்கள் பயன்பாடு போன்றவற்றை தொழில்நுட்ப விளக்கங்கள் வழங்கப்படும். எனவே இம்முகாமில் மயிலாடுதுறை மாவட்டத்தின் அனைத்து விவசாயிகளும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்ட பணியான வீடுகள் கணக்கெடுப்பு வரும் August 1 முதல் 30 வரை நடைபெறவுள்ளது. இதற்கு முன்னதாக பொதுமக்கள் தங்களது விவரங்களை தாங்களே பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு பணி July 17 முதல் 31 வரை நடைபெறவுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2nd கட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பிப்ரவரி மாதத்தில் நடைபெறவுள்ளது. வீடு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பாக சென்னை தமிழ்நாடு மக்கள் தொகை இயக்குநரகத்திலிருந்து பொறுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு June 1, 2 மற்றும் 3 தேதிகளில் பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் முதன்மை பயிற்றுநரால் களப்பயிற்றுநர்களுக்கு June 9, 10 மற்றும் 11 தேதி பயிற்சிகள் நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சிகள் அனைத்தும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 4 வட்டங்கள், 4 பேரூராட்சிகள் மற்றும் 2 நகராட்சிகளைச் சேர்ந்த பொறுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்கள், களப்பயிற்றுநர்கள், இருக்கை பிரிவு அலுவலர்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த தகவலை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான ஆணழகன் போட்டியில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்த முகேஷ் மிஸ்டர் சவுத் இந்தியா பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 400 மேற்பட்ட முன்னணி ஆணழக வீரர்கள் பங்கேற்று தங்களது உடல் திறனை வெளிப்படுத்தினர். 55, 60, 65, 70, 75 மற்றும் 80 கிலோ எடைப்பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 60 கிலோ எடைப்பிரிவில் சீர்காழியைச் சேர்ந்த முகேஷ் சிறப்பான உடற்கட்டமைப்பை வெளிப்படுத்தி முதலிடம் பிடித்து மிஸ்டர் சவுத் இந்தியா பட்டத்தை தட்டிச் சென்றார். தலைவர் ஜெகநாதன் முதன்மை நடுவராக கலந்து கொண்டு வீரர்களின் உடற்கட்டமைப்பு மற்றும் திறன்களை மதிப்பீடு செய்து வெற்றியாளர்களை தேர்வு செய்தார். இந்த பிரிவில் லட்சுமிகாந்தன் 2nd இடத்தையும் சசிகுமார் 3rd இடத்தையும் பெற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற முகேஷ் மற்றும் பிற வீரர்களுக்கு விழா குழுவினர், விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கௌரவித்தனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தோட்டக்கலைத்துறை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் விற்பனை மையத்தை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் திறந்து வைத்தார். இந்த விற்பனை மையத்தில் தோட்டக்கலைத்துறையின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட தேன், ஊறுகாய், பழச்சாறு வகைகள், ஸ்ட்ராபெரி ஜாம், ஜெல்லி உள்ளிட்ட உணவுப் பொருட்களுடன் உழவர்களால் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், மலர்ச்செடிகள் மற்றும் காய்கறி விதைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. விற்பனை மையத்தை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தரும் பொதுமக்கள் மற்றும் அலுவலர்கள் பயன்பெறும் வகையில் இம்மையம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் அமல்படுத்தப்படும் மீன்பிடி தடைக்காலம் தற்போது நடைமுறையில் உள்ளது. இதன்படி கிழக்கு கடற்கரை பகுதியில் April 15 முதல் June 14 வரை 61 விசைப்படகுகள் மற்றும் இழுவலை படகுகள் மூலம் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை காலத்தில் தமிழ்நாடு கடல் மீன்பிடிப்பு ஒழுங்குபடுத்தும் சட்டம் 1983 கீழ் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத அனைத்து மீன்பிடி படகுகளும் நேரடி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீன்பிடி விசை படகுகளையும் கடந்த May 21 மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். படகு உரிமையாளர்கள் பதிவு சான்றிதழ், மீன்பிடி உரிமம், டீசல் மானிய அட்டை, பாதுகாப்பு மற்றும் தொலைத்தொடர்பு உபகரணங்களை அரசு விதிமுறைகளின்படி படகுகளுக்கு வர்ணம் பூசி ஆய்வுக்கு உட்படுத்தினர். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் கீழ் வழங்கப்படும் பிரதமரின் கௌரவ நிதித்தொகை பெற்றுவரும் நில உடைமை பதிவு செய்யாத விவசாயிகள் தங்களின் நில விவரங்களை பதிவு செய்து மத்திய மாநில அரசு மானிய திட்டங்களில் பயன்பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கௌரவ நிதித்தொகை பெற்றுவரும் விவசாயிகள் நில உடைமை விவரங்களை பதிவு செய்யாவிட்டால் அடுத்த தவணை நிதி கிடைக்கப்பெறாது என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே இதுவரை பதிவு செய்யாத மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் அருகிலுள்ள பொது சேவை மையங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்களில் உடனடியாக பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
0: மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி மணிகண்டன்.

0: நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சிறப்பான மருத்துவ திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் அந்நாடு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மருத்துவத்துறையில் மேற்கொண்டு வரும் சிறப்பான திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேசிய குடும்பநல ஆய்வு குறித்த காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேயின் கருத்துக்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என குறிப்பிட்டுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்களின் சுகாதார பாதுகாப்பிற்கான பதிவு 43.9%லிருந்து 76.2% அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் குழந்தை பேறு 38.7%லிருந்து 90.6% அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகப்பேறு காலத்தின் போது சரியான மருத்துவ வசதிகள் அளிக்கப்பட்டதை இது எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 87% பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், சுகாதார காப்பீடு 4.9%லிருந்து 60% அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதாரத்துறை, தாய்சே நலன், மருத்துவ சேவை மேம்பட்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளையோரின் பங்கு இன்றியமையாதது என மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மை பாரத் இயக்கத்தின் இளையோர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டில் 65% பேர் 35%க்கு உட்பட்டோர் என கூறியிருக்கிறார். உலகிலேயே மிக அதிகமான இளையோரை கொண்ட நாடு இந்தியா என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இளையோரின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் நிலுவையில் உள்ள ரயில்வே திட்டங்கள் விரைந்து செயல்படுத்தப்படும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்க மாநிலத்திற்காக ரயில்வே பட்ஜெட்டில் 14,205 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 10 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர், தற்போது அம்மாநிலத்தில் 9 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கொல்கத்தா மெட்ரோவில் அடுத்த 5 ஆண்டுகளில் 60 நவீன ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தில்லி, வாரணாசி, பாட்னா, சிலிகுரி புல்லட் ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் என கூறிய அவர், மேற்குவங்கத்தின் டான்குனியிலிருந்து குஜராத்தின் சூரத் வரைக்கும் கிழக்கு மேற்கு சரக்கு ரயில் தடம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மத்திய மாநில அரசுகள் இணைந்து 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை செயல்படுத்தும் என கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் 102 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் கடந்த 12 ஆண்டுகளில் 155 GW அதிகரித்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சூரிய சக்தி மூலம் 40 லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேளாண் துறையில் சூரிய சக்தி மின் இணைப்புகள் வழங்குவதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒவ்வொரு வீட்டிலும் சூரிய சக்தி மின் தகடுகள் அமைப்பதன் மூலம் நாட்டின் மின் தேவை பூர்த்தி செய்யப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசின் திட்டங்கள் மூலம் 500 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை எட்ட முடியும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியிருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லி வந்துள்ள நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சிர்ஷிர் கனாலுடன் இன்று பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு முக்கிய விஷயங்கள், ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள், வர்த்தகம், முதலீடு, போக்குவரத்து, எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நேபாள அமைச்சரின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என கூறியிருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சத்ரபதி சிவாஜியின் 353வது ஆண்டு முடிசூட்டு விழா இன்று மகாராஷ்டிர மாநிலத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராஜ்காட்டில் பாரம்பரிய முறைப்படி இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் சத்ரபதி சிவாஜியின் பல தலைமுறைகளை கடந்த வாரிசுகள் பங்கேற்றனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் இவ்விழாவில் பங்கேற்றனர். பாரத் நெட் யுவாமி திட்டத்தின் கீழ் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள நரகுன்று கிராமத்தில் கிராமப்புற மின்னணு சேவை மையத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் பெம்மசாமி சந்திரசேகர் இன்று தொடங்கி வைத்தார். சம்ருத்தி கேந்திரம் என அழைக்கப்படும் இந்த மையத்தின் மூலம் கிராமப்புற மக்களுக்கு தொலைத்தொடர்பு மருத்துவம், மண்வள பரிசோதனை, திறன் மேம்பாட்டு திட்டங்கள், அதிவேக இன்டர்நெட் வசதி போன்றவை அளிக்கப்படுகின்றன. அரசின் சேவைகள் மற்றும் வாய்ப்புகளை கிராமப்புற மக்கள் எளிதில் பெறும் வகையில் மத்திய அரசு சம்ருத்தி கேந்திரம் திட்டத்தை தொடங்கி இருக்கிறது. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபி சார்பில் 2 உறுப்பினர்கள் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தனர். கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு தருண் சுக் மற்றும் ரஜினீஷ் அகர்வால் ஆகியோர் இன்று போபாலில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். இம்மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருமதி மீனாட்சி நடராஜன் வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளார். இம்மாநிலத்தில் மொத்தம் 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. மனு தாக்கல் செய்ய வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும். மேற்காசிய பகுதியில் உள்ள தீவு நாடான பஹ்ரைன் தங்கள் மீதும் குவைத் மீதும் ஈரான் தொலைதூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. வளைகுடா பகுதியில் உள்ள அண்டை நாடுகள் மீது இதுபோன்ற தாக்குதல் நடத்துவதை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என பஹ்ரைன் நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. குவைத் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரானின் கப்பல்கள் தடையின்றி செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை ஈரானின் ராணுவ ஆலோசகர் மோக்சேன் கேட்டுக் கொண்டுள்ளார். தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டி ஒன்றில் இஸ்ரேலுடன் இணைந்து முடிவுகள் எடுக்கக்கூடாது என கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வேண்டுமென்றால் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் ஈரான் தலைவர் முஜ்தபா கமேனி பேச்சுவார்த்தை நடத்துவார் என்ற தகவல்களையும் அவர் மறுத்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மாசிமுஷி இமாமுரா, ஹயோட்டா மர்சுகோவா இணையை வென்றது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்ஞானந்தாவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணியில் வைபவ் சூரியவம்சி, பிரின்ஸ் யாதவ் உள்ளிட்ட 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டிகள் July 1, 4, 7, 9 மற்றும் 11ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளன. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ பட்டம் வென்றார். உலான் பேட்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் பிரிவு 9வது சுற்றில் 7.5 புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றிருக்கிறது. ஜப்பானில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தனது பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சிறப்பான மருத்துவ திட்டங்களால் நாட்டின் பொது சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என மத்திய அமைச்சர் திரு

0: மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சத்ரபதி சிவாஜியின் 353rd ஆண்டு முடிசூட்டு விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஈரான் கப்பல்கள் தடையின்றி செல்ல அனுமதிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் அந்நாடு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 kHz. பண்ணை செய்தி கேட்கும் முன்,
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலைக்கு இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்பிற்குள்ளான முயல்களின் குண்டுகளில் தீ உமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுக்கள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பின் அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அழற்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும். அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயற்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்துதர வேண்டும். ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடை கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்தலாம். கோடை காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கைப்பூண்டு, சணப்பு, கொளுஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். 1 ஏக்கருக்கு 15-20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45-50 நாட்களில் இவை பூக்க தொடங்கும். பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10-15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை, வேர்கள், கிழங்குகள், விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில்

மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள், நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:30. ஆகாஷ்வாணி. இப்பொழுது கேட்கலாம்

0: யார் அது? செல்வி போல இருக்கு. செல்வி,
1: அட நீயே தானா?
2: யாரு வள்ளி? நீயா இது? என்ன ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்ட. வா வா, இப்படி உட்காரு.
0: அப்படியா நான் அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்டேன்?
2: ஆமா ஆமா, எப்படியும் ஒரு 5 கிலோ வாச்சும் எடை ஏறி இருப்ப.
0: நீ மட்டும் என்னவா, என்னை விட 2 கிலோ அதிகமாவே எடை கூடியிருப்ப.
2: உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? ஆமா, எங்க போயிட்டு இருக்க?
0: டவுனுக்கு தான் செல்வி. காட்டுல அறுப்பு முடிஞ்சிருச்சு, கொஞ்ச நாள் ஓய்வெடுக்கலாம்னு அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
2: என்னென்னலாம் போட்டிருந்தீங்க?
0: நெல்லு தான் செல்வி.
2: வேற
0: வேற என்ன, வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறி போட்டிருந்தோம்.
2: அப்புறம்?
0: அதான் சொல்லி முடிச்சிட்டேனே.
2: அப்படின்னா நீங்க ஒருங்கிணைந்த முறையில விவசாயம் பார்க்கலையா?
0: ஒருங்கிணைந்த முறையில பயிர் செய்யறது நல்ல யுக்தி தான், ஆனா
2: இதுல கிடைக்கிற நன்மைகள் உனக்கு தெரியல, அதனாலதான் இன்னமும் நீங்க பயன்படுத்திக்கல.
0: என்ன அப்படி சொல்லிட்ட?
2: எங்க ஊரு விளை நிலங்களை வந்து பாருப்புள்ள, இவங்களை போல ஒருங்கிணைந்த முறையில தான் நாமளும் விவசாயம் செய்யணும்னு யாரா இருந்தாலும் ஆசை வரும்.
0: செல்வி, இத பத்தி கொஞ்சம் விரிவா தான் சொல்ல.
2: கண்டிப்பா சொல்றேன் வள்ளி. விவசாய கூட்டங்கள்ல இத பத்தி எல்லாம் நிறைய எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. முத ஒருங்கிணைந்த பண்ணையம்னா என்ன, இதுல எப்படி பயனடையலாம், விவசாயத்தோட எதை எதை கூடுதலா வளர்ப்பு செய்யலாம் அப்படின்னும் இன்னும் பல விவரங்களையும் எடுத்து சொல்றாங்க. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர் நரேந்திர பாபு அவங்க. அந்த விவரங்களை கேட்டுக்க.
3: எதுக்காக வந்து ஒருங்கிணைந்த பண்ணையை பத்தி நம்ம பேசுறோம்னா, இருக்கக்கூடிய இடத்துல என்ன தொழில் செய்யலாம், என்ன வருமானத்தை பெருக்கலாம், என்ன விவசாயம் சார்ந்த தொழில்கள் செஞ்சு நம்ம முன்னேற்றம் அடையலாங்கிறதுக்கும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இப்போ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மேய்ச்சலை நம்பி இருந்த இனங்கள் குறைஞ்சிட்டே வருது. முந்தியெல்லாம் வந்து கால்நடைகளை எடுப்பாங்க, குறிப்பாக செம்மறியாடு அது மாதிரி நாட்டு மாடுகளெல்லாம் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. விளை நிலங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அங்கே இரவு தங்க வைப்பாங்க. அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகளை வந்து அந்த நிலத்துக்கு உரமாக்கிட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு அடுத்த இடத்துக்கு போவாங்க. இப்போ விவசாயத்தில் ஏன் நம்ம இதை சேர்க்குறோன்னா, விவசாயம் வந்து தன்னிச்சு இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாச்சு நமக்கு. தட்பவெப்ப சூழ்நிலைகள், கிளைமேட் சேஞ்சு, மான்சூன் ஃபெயிலியரு, இதை மாதிரி பல காரணங்கள்னால நம்ம வந்து இயற்கையை நம்பி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுனால அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் நமக்கு போதுமானதா, அதுலேருந்து வரக்கூடிய இழப்புகளை எப்படி சரி கட்டுறது, இதை மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம வந்து கால்நடை சார்ந்த சில உபத்தொழில்களையும் நம்ம இதோட சேர்ந்து இணைச்சி போடுறது தான் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் மாடு வளர்ப்பு இருக்குது, வெள்ளாடு வளர்ப்பு இருக்குது, செம்மறியாடு வளர்ப்பு இருக்குது, வெண்பன்றி வளர்ப்பு இருக்குது, பசுந்தீவனம் வளர்ப்பு இருக்குது, மீன் வளர்ப்பு இருக்குது, பழங்கள் சாகுபடி, காய்கறிகள் சாகுபடி, அதுபோக வந்து மரப்பயிர்கள் சாகுபடி, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து விவசாயத்தோட கால்நடையும் ஒருங்கிணைத்து நம்ம பயன்படுறது தான் இதோட முக்கியமான ஒரு கருத்து. இதனால் என்ன கிடைக்குதுன்னா, உங்களுக்கு பண்ணையில் மொத்த வருமானம் கூடுது, வருடம் முழுக்கும் தொடர்ந்து உங்களுக்கு தேவையான பண வரத்து இருந்துகிட்டே இருக்குது, ஆண்டு முழுவதும் இந்த தொழிலை நம்பி இருக்கிறவங்களுக்கு வேலையும் இருந்துகிட்டே இருக்குது, பிறகு தீவன பொருட்கள் இருக்குது, விவசாயத்துலேருந்து வரக்கூடிய கழிவுப் பொருட்கள் இருக்குது, அதை வந்து மறுசுழற்சி செய்கிறதுக்கும் இந்த முறை வந்து நமக்கு பயன்படுது. அதாவது எதுவுமே வந்து வேஸ்ட்டாக போகிறதில்லை. அந்த தீவன கழிவுகளை நம்ம வந்து கால்நடைகளுக்கு போட போகிறோம், கால்நடைகள்லேருந்து வரக்கூடிய கழிவுகளை உரமாக மாற்றி பண்ணைகளில் போட்டு நம்ம பயன்படுறோம். நம்ம அதே

0: சரி, அந்த கழிவுப் பொருட்களிலிருந்து நம்ம பலவிதமான மதிப்பு கூட்டிய பொருட்கள் செஞ்சும் நம்ம பயன்படையலாம். அதனால் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது இருக்குது. இதில் நீங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டியது எந்த இடத்துல இருக்கிறீங்க, அந்த மணல் வளம் என்ன, அங்கே உள்ள தட்பவெப்ப சூழ்நிலை என்ன, என்ன மாதிரி கால்நடைகளை நம்ம அங்கே வளர்க்கலாம், என்ன மாதிரி பயிர்கள் நம்ம அங்கே வளர வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பாக பார்த்துக்கணும். அதை மாதிரி பார்த்துட்டு நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தொழிலை வந்து ஆரம்பிக்கணும். ஸோ இதற்கான ஆலோசனைகள் எங்கள் பல்கலைக்கழகங்களில் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணுங்கிறது சொல்லி தருவாங்க. இப்போ கால்நடை சார்ந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பார்த்தீங்கன்னா வாத்துடன் சேர்ந்து மீன் வளர்க்கலாம், பன்றியுடன் சேர்ந்து மீன் வளர்க்கலாம், ஆடு மற்றும் நாட்டுக்கோழி வளர்க்கறது சேர்த்து வளர்க்கலாம், நாட்டுக்கோழி மற்றும் அசோலா வளர்க்கலாம், கறவை மாட்டுடன் உயிர் வாயு மற்றும் மண்புழு உரம் தயாரிக்க முறையை சேர்த்து கொண்டு போகலாம், வான்கோழி மற்றும் மேய்ச்சல் நிலத்தை பயன்படுத்தி கொண்டு வரலாம், முயல் மற்றும் தீவன மர வகைகள் வச்சு நம்ம கொண்டு வரலாம், வாத்து மற்றும் காய்கறி தோட்டங்கள் கொண்டு வரலாம், எருமை மாட்டு வளர்ப்போடு சேர்ந்து இயற்கை வகை காய்கறி தோட்டத்தை கொண்டு வரலாம், கால்நடை கழிவுக்குன்னு தனியாக வேளாண்மையே இன்றைக்கி வந்து தனி ஒரு துறையாக வர்ற அளவுக்கு நம்மள்கிட்ட பயிற்சிகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி ஒருங்கிணைந்து பண்ணையத்தை வச்சு அதிக லாபம் பெறணுங்கிறது தான் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. இதில் குறிப்பாக என்னென்னா அதிக விளைச்சலுக்கு நம்ம போகணுன்னு கிடையாது, அதிகமான இடத்தை பயன்படுத்தணும் கிடையாது, இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை சரிவர பயன்படுத்துறதுக்கான ஒரு மாதிரியாக இதை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதிரி பண்ணை முறைகள் வச்சு செய்கிறதோட முக்கியமான நோக்கமே இதுதான். நமக்கு இந்த மாதிரி சாணத்திலிருந்து உரங்கள் தயாரித்து இது மூலம் நம்ம செஞ்சு அதை வந்து ஒரு ப்ரீமியம் ரேட் பொருளாக நம்ம கொண்டு வரலாம். ஸோ எல்லா மக்களுக்கும் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யணுமாங்கிறது இது மூலம் நம்மளால் செய்ய முடியாது. தேவை இந்த தேவைக்குன்னு சில குரூப் ஆஃப் மக்கள் இருப்பாங்க, டார்கெட் குரூப் இருக்கும். அதை மாதிரி டார்கெட் குரூப்பை நீங்கள் பயன்படுத்தி அந்த தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்கிறதுக்காக இந்த வழிமுறைகளை நம்ம தேர்ந்தெடுத்து செய்யலாம். இதில் வந்து பால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இறைச்சி கிடைக்குது, முட்டை கிடைக்குது. இது போக இதை உற்பத்தி செய்கிறதுக்கான தீவன பயிர்கள் வளர்க்குறதுக்கு உங்ககிட்ட இடம் இருக்குது. இந்த தீவன பயிரத்துக்கு தனி இடம் இல்லாமல் ஊடு பயிராக நீங்கள் செய்யலாம். மற்ற பழத்தோட்டங்களுக்கு நடுவில் இதை கொண்டு வரலாம். தீவனத்துக்கான மரங்களை வந்து வேலி மாதிரி பயன்படுத்திக்கலாம், பார்டரில் வளர்க்கலாம். இது மாதிரி இருக்கக்கூடிய இடத்த மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் எப்படி நீங்கள் பண்ணுவீங்கன்னு பார்க்குறதுக்கு இந்த ஒருங்கிணைந்த பண்ணை திட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது.
1: அடேப்பா, ஆண்டு முழுக்க வருமானம் எடுக்கலாமா இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்துல? குறிப்பா கழனியில எந்த கழிவையும் வீணாக்காம சரியா பயன்படுத்திக்கிறதுனால தேவையில்லாத செலவுகளை குறைக்கலாம் போல இருக்கே.

0: வள்ளி, விவசாயத்துல இப்ப எம்புட்டோ தொழில்நுட்பங்க புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு. இப்படி நமக்காக இருக்கிற எல்லா தொழில்நுட்பங்களையும் தெரிஞ்சு பயன்படுத்திக்கிட்டாதான் சிறப்பா செயல்பட முடியும்னு தொடர்ந்து எடுத்து சொல்றாங்க. அதையும் கேட்டுப்போம்.
1: இன்னைக்கு வந்து மீத்தேன்னு ஒன்று எல்லாருமே நம்ம பயப்படுறோம். ஏன்னா வந்து உலக சுகாதாரத்தை வந்து கெடுத்துருது, நம்மளோட தட்பவெப்ப

0: சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்துக்குமே காரணம் அதான்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி வந்து கார்பன் கிரெடிட்ஸுங்கிற லெவலுக்கு விவசாயத்தில் நம்ம வந்து தொழில்நுட்பத்தை பூத்தி கொண்டு வர்றாங்க. இப்போ ஒரு கால்நடை இருக்குது, அது எவ்வளோ பசுந்தீவனம் சாப்பிடுது, அதுலேருந்து எவ்வளோ கழிவு வருது, இதுலேருந்து எந்த மீத்தேனை கொண்டு போய் அந்த கால்நடை தீவனத்தை வளர்க்குறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது, இது எல்லாமே வந்து இன்றைக்கி பொருளாதார ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வேளாண் பொருளாதாரத்தில் இதையும் சேர்த்தே நம்ம கொண்டு வரணும். ஸோ விவசாயிங்கிறவரும் முந்தி மாதிரி வெறுமனை நாற்று நட்டோமா பயிரெடுத்தோமான்னுலாம் கிடையாது. இன்றைக்கி வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நல்ல பொருள் ஈட்டணும்னா இது எல்லா தொழில்நுட்பங்களையுமே அவங்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கழிவுகள், என்னென்ன கழிவுகள் இருக்கோ, இப்போ சாணம் இருக்குது, அதை வந்து எரிவாயுவாக பயன்படுத்தலாம், பயோகேஸாக யூஸ் பண்ணலாம், அதுலேருந்து கரண்ட்டு தயாரிக்கலாம். அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து என்ன பயன்பாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துவீங்கங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த பறவை இனங்கள் வளர்க்குறீங்க, இதோட கழிவுகள் இருக்குது, இந்த கழிவுகள் வந்து மீனுக்கு வந்து ஒரு நல்ல உணவு, அந்த நீர் வந்து திருப்பி விவசாயத்துக்கு பயன்படுத்தும் போது திருப்பி நம்மளோட மண் வளம் பெருகும். ஸோ இதை மாதிரி ஒரு சுழற்சியை நம்ம ஏற்படுத்தி இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலம் நம்ம வந்து பயன்பட்டு நல்ல விதமாக நம்ம வருவாயை ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் பல்கலைக்கழகத்தில் மாவட்டந்தோறும் பல்கலை பயிற்சி நிலையங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 7 கல்லூரிகள் இருக்குது, கால்நடை மருத்துவக் கல்லூரி இருக்குது. இது போக இதெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்குன்னு சொல்லி தனியாகவே ஒரு இயக்ககமே இருக்குது, அது வந்து விரிவாக்க இயக்ககம்னு இருக்குது. ஸோ சென்னையில் உள்ள மாதவரத்தில் அந்த இயக்ககம் இருக்குது, நீங்கள் அங்கே தொடர்பு கொண்டு இதில் என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதற்கான பயிற்சிகள் கொடுப்பாங்க. இது போக இப்போ தமிழக அரசு ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறன் மேம்பாடு, அதை கூட்டுறதுக்கான பயிற்சி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சென்டர்ஸ்லையும் எங்கள் சென்டர்ஸ் மூலம் கால்நடை வளர்ப்பு சம்மந்தமான இறைச்சி உணவு, பிறகு வந்து முட்டை பால் இதுலேருந்து பரக்கூடிய மதிப்பூட்டிய பொருட்கள், இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து 25 நாட்களாக ஒரு கிரெடிட் அவர்ஸ் இருக்குது, இவ்வளோ நேரம் நீங்கள் பயிலணும்னு சொல்லி அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சேரணும். இது வந்து அரசாங்கம் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் வந்து நல்ல முறையில் பயிற்சிகள், உங்களுக்கு என்ன தேவையான பயிற்சிகள் இருக்கோ அது வந்து எங்களோட வெப்சைட்டில் பார்க்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட விரிவாக்க இயக்கத்தில் கேட்டு எந்த ஊரில் என்ன பயிற்சி தர்றோன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அதில் சேர்றீங்கன்னா அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் முறைகள் எல்லாமே அவங்க சொல்லித்தருவாங்க. நீங்கள் அதில் கலந்து கொண்டு அதிலேருந்து பயன்பெறணுங்கிறது ரொம்ப தாழ்மையோடு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதாவது திறன் மேம்பாட்டு திட்டத்தில் அது போக மாதத்துக்கு ஒரு முறை மாவட்ட அளவில் கால்நடை துறை, பராமரிப்புத்துறை, பல்கலைக்கழகம் நாங்கள்லாம் சேர்ந்து மாவட்ட அளவில் வந்து ஒரு குழு அமைச்சு விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நேரடியாக களத்தில், அதே நேரம் நாங்கள் பல்கலைக்கழகத்திலேருந்து அதுக்கான ஆய்வுகள் எடுத்து உங்களுக்கு முடிவுகள் கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதை 3 மாதத்திற்கு ஒருக்க மாநில அளவில் நடத்துகிறாங்க. அதில் வந்து உங்களோட ஃபீல்டு லெவல் பிரச்சனைகளை எடுத்து அந்த ஃபீல்டு லெவல் பிரச்சனைக்கு என்ன பயன்பாடு இருக்குதுங்கிறத நம்ம கொண்டு போய் உங்களுக்கான விளக்கங்களை கொடுத்து உங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ விவசாயமும் பல்கலைக்கழகமும் தொடர்ந்து பணியாற்றுறதுக்கு அரசும் இணைந்து வந்து ஒரு திட்டத்தை கொடுத்துருக்குறாங்க, அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வந்து நீங்கள் இந்த திட்டங்கள்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா இன்னும் வந்து மக்கள் வந்து புரிஞ்சு நம்ம செய்யக்கூடிய தொழில் என்ன, அந்த தொழிலுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் என்ன, இதோட டார்கெட் குரூப் இதை எப்படி விநியோகம் செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நம்ம புரியறதுக்கு இதை மாதிரி பயிற்சிகளில் நீங்கள் வந்து கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கான தெளிவான விளக்க உரைகள் கிடைக்கும், அதில் எளிதாக செய்வதற்கான பயிற்சி முறைகளும் அவங்க சொல்லித்தருவாங்க.
1: வாஸ்தவம்தான், நமக்கான எல்லா தொழில்நுட்பங்களையும் நாம தெரிஞ்சு பயன்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாம இது போல பயிற்சிகள்லயும் தவறாம கலந்துகிட்டு இன்னும் பல விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு சரியா செயல்படுத்தி

0: செல்வி, இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மீனும் வளர்ப்பு செய்யலாம்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் எந்த மாதிரியான மீன்களை வளர்க்கலாம்னு தெளிவு கிடைக்கல.
1: வள்ளி, உன்னோட சந்தேகத்துக்கும் பதில் இருக்கு புள்ள. அதோட எந்தெந்த பயிர்களோட வேற என்னென்ன வளர்க்கலாம் அப்படின்னும் தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி

0: விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. குமரவேல் அவங்க. விவரங்களை கேட்டுக்க புள்ள.
1: ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்களான பயிர் உற்பத்தி, தோட்டக்கலை, கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு போன்றவற்றை கூட்டாக நம்ம மேற்கொள்வது ஒருங்கிணைந்த பண்ணை முறையாகும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் பார்த்திங்கன்னா உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்யவும் விவசாயிகளுக்கு ஆண்டு முழுவதும் நிலையான வருமானத்தை பெறுவதற்கும் வழிவகுக்குது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகங்கள் ஒருங்கிணைந்த பண்ணை முறைகளில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. தமிழ்நாட்டின் வேளாண் காலநிலை மண்டலங்களுக்கு ஏற்றவாறு ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரிகள் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த பண்ணை ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா பயிர் சாகுபடி, தோட்டக்கலை, ஆடு வளர்ப்பை இணைக்கும் பொழுது கணிசமான லாபம் வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனுடன் கறவை மாடுகள், கோழி வளர்ப்பை மேற்கொள்ளும் போது கூடுதல் வருவாய் கிடைப்பதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. இப்போ ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் பயிர்களுடன் கால்நடைகள் வளர்ப்பதால் என்னென்ன நன்மைகளை பார்ப்போம். ஒரு பண்ணை தொழிலின் கழிவு அடுத்த பண்ணை தொழிலுக்கு இடுபொருளாக அமைகிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நெல் சாகுபடி மூலம் நம்மளுக்கு வந்துட்டு வைக்கோல் கிடைக்குது. இது வந்து கறவை மாடுகளுக்கு தீவனமாக விளங்குகிறது. மேலும் வைக்கோலானது காளான் வளர்ப்பு தொழிலுக்கு ஒரு இடுபொருளாக விளங்குது. இது மட்டும் இல்லாமல் நிலக்கடலை மற்றும் பயிர் வகைகளின் கழிவுகள் பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு உகந்த தீவனமாக அமைகிறது. கால்நடைகளின் கழிவுகள் பார்த்தீங்கன்னா பயிர்களுக்கு உயிர் உரமாக விளங்குகிறது. அடுத்த நன்மை பார்த்தீங்கன்னா பயிர் சுழற்சி முறை மேற்கொள்ளும் போது, அதாவது நெற்பயிர் அறுவடை முடிஞ்ச உடனே பயிர் வகை அல்லது நிலக்கடலை பயிரிடுவதால் மண்ணின் வளம் வந்து பாதுகாக்கப்படுகிறது. வருடம் முழுவதும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்டு இயற்கை வளம் மேம்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒருங்கிணைப்பு பண்ணையத்தில் நிலையான வருமானம் விவசாயிகளுக்கு உறுதி செய்யப்படுகிறது. வேளாண் மக்களின் வாழ்வாதாரமும் மேம்படுகிறது. இப்போ தமிழ்நாட்டில் தற்பொழுது மேற்கொள்ளப்படும் ஒருங்கிணைந்த பண்ணை முறைகளின் பொதுவான கூறுகள், அதாவது என்னென்ன தொழில்களை ஒருங்கிணைக்கலாங்கிறத பார்ப்போம். முதல்ல பயிர் உற்பத்தி. விவசாயிகள் உணவுப் பயிர்களான நெல், பயிர் வகைகளையும் கரும்பு, பருத்தி, நிலக்கடை போன்றவற்றையும் பயிரிடுகிறாங்க. இதோடு கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனங்களான கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல், தீவனச்சோளம், வேலி மசால், முயல் மசால் போன்றவற்றையும் விளைவிக்கின்றனர். இப்போ மானாவாரி நிலங்களில் பார்த்தீங்கன்னா சிறுதானிய பயிர்களான கம்பு, ராகி, சோளம், குதிரவாளி போன்றவை வந்து பயிரிடப்படுகிறது. இப்போ தோட்டக்கலை பயிர்கள் உற்பத்தியை பார்த்தீங்கன்னா காய்கறிகள், பழமரங்கள், மரமரங்கள் மற்றும் மலர்கள் சாகுபடி பெரும்பாலும் ஒருங்கிணைந்த முறையில் பின்பற்றப்படுது. இப்போ கால்நடை ஒருங்கிணைப்பில் பார்த்தீங்கன்னா கறவை மாடுகள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள், வெண்பன்றிகள், கோழி வளர்ப்பு அடங்கும். கலப்பின மற்றும் நாட்டு மாடுகள் மூலம் நம்ம பால் பெறப்பட்டு நேரடியாகவும் பால் பொருட்கள் உற்பத்தி செய்தும் வருமானம் ஈட்டப்படுகிறது. இப்போ தரிசு நிலங்களில் பார்த்தீங்கன்னா செம்மறியாடுகள் மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு பெரும்பாலும் பின்பற்றப்படுகிறது. அதிக சந்தை வாய்ப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள நாட்டுக்கோழிகள் ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் பெருமளவில் வளர்க்கப்படுகின்றன. அதாவது கால்நடைகளிலிருந்து சத்துள்ள உணவுகளான பால், இறைச்சி மற்றும் முட்டை வந்து நமக்கு கிடைக்குது. கால்நடை மற்றும் கோழிகளின் எச்சம் மூலம் பயிர்களுக்கு தேவையான உரம், மண்புழு உரம் மற்றும் உயிர் வாயு அதாவது பயோகேஸ் தயாரிக்கப்படுகிறது. பண்ணை குட்டையில் மீன் வளர்ப்பு மேற்கொள்வதன் மூலம் கணிசமான வருவாய் கிடைக்கிறது. மீன் குட்டைகளில் நன்னீர் மீன் இனங்களான ரோகு, கட்லா, புல்கெண்டை மீன்களும் நாட்டின மீன்களான திலேபியா, விரால் போன்றவையும் வளர்க்கப்படுது. பண்ணை குட்டைகளின் கரைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொட்டகை அமைத்து வாத்து அல்லது கோழிகள் வளர்ப்பது மூலமாக அதிக வருமானம் கிடைக்கிறது. இப்போது தமிழ்நாட்டில் ரெண்டு முறையில் நம்ம வந்துட்டு ஒருங்கிணைந்த பண்ணை மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது நன்சை நிலங்களில் பார்த்தீங்கன்னா, அதாவது நீர் வசதி உள்ள இடங்களில் மீன் வளர்ப்புடன் கறவை மாடு வளர்ப்பு ஒருங்கிணைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதோடு வெண்பன்றி வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, நெல் சாகுபடி, தோட்டக்கலை பயிர்கள், தேனீ வளர்ப்பு போன்றவற்றை ஒருங்கிணைப்பதால் அதிக லாபம் நமக்கு வந்து கிடைக்குது. அதாவது ஒரு ஹெக்டேர் 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிர்களுடன் ஒரு 5-6 கறவை மாடுகள், 10-12 பன்றிக்குட்டிகள், 100-200 நாட்டுக்கோழிகள், 1 ஏக்கரில் மீன் குட்டை மற்றும் அதன் வரப்பில் வாத்துகள், 2 மண்புழு உரத் தொட்டிகள், தேனீ வளர்ப்பு போன்றவற்றை நம்ம வந்து அமைக்கலாம். இவ்வாறு 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்பதற்கு சுமார் 4-7 லட்சம் ரூபாய் நமக்கு

0: முதலீடு தேவைப்படும். இப்போ கலப்பின கறவை மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் 6000 கிலோ பால் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பதன் மூலமாக நமக்கு 2 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைக்குது. ஒரு ஏக்கர் மீன் குட்டையில் சுமார் 1500 to 2000 கிலோ ரோகு, கட்லா, கெண்டை மீன் அறுவடை செய்வது மூலமாக நமக்கு வந்துட்டு 1.5 to 2 லட்சம் ரூபாய் வருமானம் பெறலாம். இது மட்டும் இல்லாமல் 200 நாட்டுக்கோழி மற்றும் வாத்துகள்லேருந்து பெறப்படும் முட்டைகளை விற்பனை செய்வதன் மூலம் 1 லட்சம் ரூபாய் வருவாய் வந்து ஈட்ட முடியும். வளர்ந்த பன்றி குட்டிகளை 8 மாத வயதில், அதாவது 70 to 80 கிலோ அடைஞ்சவுடன் விற்பனை செய்வதன் மூலம் 1 லட்சம் ரூபாய் வருமானம் பெற முடியும். மேலும் 1 ஏக்கர் பயிர்கள் சாகுபடி செய்வதன் மூலம் சுமார் 1 லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டலாம். இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒருங்கிணைந்த பண்ணையை மேற்கொள்ளும் போது வருஷத்துக்கு 6 to 7 லட்சம் ரூபாய் வருமானம் பெற இயலும். அதாவது ஒவ்வொரு கறவை மாடும் வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா 1000 to 4000 கிலோ சாணமும் 3000 to 4000 லிட்டர் சிறுநீரும் கழிக்கின்றன. அதாவது மாடுகளின் கழிவிலிருந்து மண்புழு தயாரித்து விற்பனை செய்து கூடுதல் வருவாய் நம்ம வந்து ஈட்டலாம்.
1: கால்நடைகளை பயிர்களோட ஒருங்கிணைச்சு வளர்க்கறதுனால கிடைக்கக்கூடிய பயன்களை நான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதோட எந்தெந்த மீன்களை குட்டை அமைச்சு வளர்க்கலாம்னு இப்போ நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்.

0: செல்வி, எனக்கு ஒரு சந்தேகம்.
1: என்னது?
0: நீர் வசதி குறைவா இருக்கக்கூடிய நிலங்கள்லயும் ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்ய முடியுமா?
1: அதுக்கும் வழி இருக்கு வள்ளி. அது என்ன அப்படின்னும், ஒருங்கிணைந்த பண்ணையத்தோட எதிர்கால வாய்ப்புகள் பத்தியும் தொடர்ந்து எடுத்து சொல்றாங்க. கவனமா கேட்டுக்க.
2: மானாவாரி நிலங்கள்ல, அதாவது நீர் வசதி குறைவான உள்ள இடங்கள்ல, வேளாண் காடுகள் உருவாக்கி செம்மறியாடு அல்லது வெள்ளாடு வளர்ப்பை நம்ம வந்துட்டு மேற்கொள்ளலாம். ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா பழமரங்களான மா, கொய்யா, சப்போட்டா, மாதுளை போன்றவற்றை பயிரிட்டு வருமானம் ஈட்டலாம். இந்த ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரியில் பார்த்தீங்கன்னா 40-50 செம்மறியாடு அல்லது வெள்ளாடுகளை மேய்ச்சல் கலந்த கொட்டகை முறையில் பராமரிக்கலாம். இந்த ஆடுகளுக்கு தேவையான தீவன மரங்கள், அதாவது அகத்தி, சூபாபுல், கிளரிசீடியா, கல்யாண முருங்கை, மல்பெரி செடிகளை இந்த வேளாண் காடுகள் மாதிரியில் வளர்த்து இந்த ஆடுகளுக்கு பசுந்தீன தேவையை பூர்த்தி செய்யலாம். இப்போ மரங்களுக்கு இடையே இடம் இருக்கு இல்லையா, அந்த இடங்களில் முயல் மசால், கொழுக்கட்டை புல் விதைகளை விதைத்து மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி ஆடுகளை மேய விடலாம். ஒவ்வொரு வளர்ந்த ஆடும் மாதத்திற்கு 100-120 கிலோ எச்சத்தை வெளியேற்றுகிறது. இந்த ஆட்டு எருவை ஒரு ஏக்கர் நந்தியின் மீன்கள் வளர்க்கும் குட்டை அமைத்து அதில் இடுவதன் மூலம் நுண்கிருமிகள் வளரும். இந்த நுண்கிருமிகளை மீன்களுக்கு உணவாக நம்ம அளிக்கலாம். மேலும் 20 சென்ட் நிலப்பரப்பில் காய்கறி பயிர்களான கத்தரி, வெண்டை, தக்காளி மற்றும் முருங்கை செடி சாகுபடி நம்ம வந்து செய்யலாம். ஆடுகளின் கழிவிலிருந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்புழு தயாரித்து விற்பனை செய்யலாம். இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் பார்த்திங்கன்னா 400 நாட்டுக்கோழிகளை கொட்டையை மற்றும் மேய்ச்சல் முறையில் பராமரிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதோட 20 வான்கோழி, 300 காடைகள் வளர்த்து விற்பனையும் செய்யலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரியில் தேன் உற்பத்தி மற்றும் மண்புழு உர உற்பத்தி செய்து விற்பனை செய்வதன் மூலம் கூடுதல் லாபம் வந்து நமக்கு கிடைக்கிது. இந்த மாதிரி 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்பதற்கு சுமார் 400,000 ரூபாய் நமக்கு வந்து முதலீடாக தேவைப்படுகிறது. இப்போது இந்த தரிசு நிலங்களில் எப்படி வந்து வருமானம் கிடைக்கிறதுங்கிற பார்க்கலாம். வருமானத்தை பொறுத்த மட்டில் 40-50 இளம் ஆட்டுக்குட்டிகளை, அதாவது 7-8 மாத வயதில் நம்ம விற்கும்போது நமக்கு வந்துட்டு குறைந்தது 2,00,000 ரூபாய் வருவாயம் கிடைக்குது. சுமார் 1,500-2,000 கிலோ நன்னீர் மீன்களில் 1 ஏக்கரில் அறுவடை செய்து நம்ம விற்பனை செய்வதன் மூலம் 1.5-2,00,000 ரூபாய் வருமானம் பெறலாம். இப்போ 400 நாட்டுக்கோழியில்

0: 30,000-லிருந்து 40,000 முட்டைகள் மற்றும் 500 கிலோ கோழி இறைச்சி உற்பத்தி செய்து விற்பதன் மூலம் சுமார் 1,00,000 ரூபாய் வருமானம் பெறலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஒருங்கிணைப் பண்ணையில் காடை மற்றும் வான்கோழி வளர்க்குறோம். இதை விற்பனை செய்வதன் மூலமும் நமக்கு கணிசமான வருவாய் கிடைக்குது. இவ்வாறு பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கர் தரிசு நிலங்களில் கால்நடை தொழில்களை ஒருங்கிணைத்து வளர்ப்பதன் மூலம் வருடந்தோறும் குறைந்தது 5-6 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்ட முடியும். இப்போது நம்ம வந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் எதிர்கால வாய்ப்புகளை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 20 மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த பண்ணை வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படுது. ஒருங்கிணைந்த பண்ணை மேற்கொள்ளும் பழங்குடியினர் மற்றும் பட்டியல் என பிரிவில் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு அரசு 60%-70% மானியம் வழங்குகிறது. மேலும் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பார்த்தீங்கன்னா முக்கிய அங்கமாக திகழும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக வருகிற நிதியாண்டுகளில் இயற்கை வேளாண் தேசிய இயக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கால்நடை வளர்ப்புடன் பயிர்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் ஆண்டு முழுவதும் சராசரி வருமானம் ஈட்டுவதற்காக 8,440 ஒருங்கிணைந்த பண்ணை முறை அலகுகள் வந்து தமிழ்நாட்டில் நிறுவப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் 20,000 மண்புழு உரக்கூடங்கள் வருகிற ஆண்டுகளில் அமைக்கப்பட உள்ளன. வேளாண் மற்றும் கால்நடை பொருட்களிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துவதை ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சுமார் 100 மதிப்பு கூட்ட மையங்கள் இந்த ஆண்டில் அமைக்கப்பட உள்ளது. இது மட்டுமில்லாமல் கைபேசி பயன்பாடுகள், சந்தை தகவல் அமைப்புகள் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பெருமளவில் நம்ம வந்து மேம்படுத்த முடியும். வருகிற காலங்களில் ட்ரோன்களை கொண்டு கால்நடைகளின் ஆரோக்கியம் மற்றும் நோய் பரவல்களை கண்டறிதல், பயிர்களுக்கு மருந்து தெளித்தல் போன்றவை மேற்கொள்ளும் போது ஒருங்கிணைந்த பண்ணையம் கூடுதல் வலுப்பெறுகிறது. இது மட்டுமல்லாமல் விவசாய கூட்டமைப்பு நிறுவுதல், கூட்டு சந்தைப்படுத்துதல் போன்றவைகளை ஒருங்கிணைந்த பண்ணையத்தை ஊக்குவிக்க மிக்க பங்கு வகிக்கின்றன. பயிர்கழிவுகள் மற்றும் கால்நடை கோழி எச்சங்கள் மறுசுழற்சி முறையில் உரமாக மாற்றப்படுவதன் மூலம் மண்ணின் கரிம கார்பன் குவிப்பு ஒருங்கிணைந்த பண்ணையத்தால் மேம்படுகிறது. வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றத்தை குறைப்பதில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நன்கு பராமரிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரிகளில் வேளாண் சுற்றுலா மேற்கொள்வதற்கான சிறந்த வாய்ப்புகள் வழங்குகின்றன. எனவே வருகிற காலங்களில் விவசாயிகள், இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோர் ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பெருமளவில் மேற்கொண்டு கணிசமான வருமானத்தை ஈட்டி வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் எனக்கு இப்ப நல்ல தெளிவு கிடைச்சிருச்சு. இதனால கிடைக்கிற நன்மைகளும் பலன்களும் எங்களுக்கும் கிடைக்கணும். இந்த விவரங்கள்லாம் என்ன தெரிஞ்சுக்க வச்சு எனக்கு நல்ல தெளிவை கொடுத்துட்ட.
2: இதையெல்லாம் நீங்களும் பயன்படுத்தி முன்னேறினா எனக்கும் சந்தோஷம் தானே புள்ள.
1: இந்த வட்டமே மச்சானோட கலந்து பேசி ஒருங்கிணைந்த முறையில விவசாயம் செய்யறதுக்கான வேலைகளை உடனே ஆரம்பிச்சிடுறேன்.
2: ஏதோ பஸ் வருது, என்ன பஸ்ன்னு பாரு.
1: நான் போக வேண்டிய பஸ் தான் செல்வி, நான் கிளம்புறேன், அப்புறம் பாப்போம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மீனவர்களுக்கான தகவல் தொடர்பு சாதனங்களும் அவற்றின் முக்கியத்துவமும் குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ரா. வேல்முருகன் அவர்களின் உரை.

0: மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். ஏழு மணி 59:55 தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தமது தலைமையில் நடைபெற்ற பொருளாதார ஆலோசனைக் குழு கூட்டத்திற்கு பின் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். உலக அளவில் ஏற்பட்டுள்ள அரசியல் பொருளாதார நெருக்கடிகளால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து மீள்வதற்கும் பொருளாதார வளர்ச்சியை பராமரிப்பதற்கும் தேவையான பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் அன்றாட நடவடிக்கையை எளிமையாக மேற்கொள்வதற்கான பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கையும்

0: நெருக்கடிகளால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து மீள்வதற்கும் பொருளாதார வளர்ச்சியை பராமரிப்பதற்கும் தேவையான பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் அன்றாட நடவடிக்கையை எளிமையாக மேற்கொள்வதற்கான பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கையை கொண்டு வருவது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக பிரதமர் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்பட்டுள்ள தாக்கத்தையும் அதிலிருந்து மீண்டெழுவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இந்த பொருளாதார ஆலோசனைக் கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கான குறிப்பிட்ட எடை அளவுகளை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் நலத்துறை தனது நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது. 200 கிராம், 500 கிராம் மற்றும் 1 கிலோ முதல் 5 கிலோ வரை 15 கிலோ மற்றும் 20 கிலோ எடை அளவுள்ள பாக்கெட்டுகளாக மட்டுமே சமையல் எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாமாயில், பாமோலின், சோயாபீன் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய், கடலை எண்ணெய், எள்ளு எண்ணெய், அரிசி தவிடு எண்ணெய், பருத்தி எண்ணெய், மக்காச்சோள எண்ணெய் ஆகிய எண்ணெய் வகைகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரைமுறையின்றி வெவ்வேறு அளவுகளில் விற்கப்படும் எண்ணெய் பாக்கெட்டுகளால் நுகர்வோர் அதன் விலையையும் அளவையும் ஒப்பீடு செய்வதில் சிரமம் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை கட்டுவதை தடுக்க தமிழக அரசு சட்ட ரீதியாக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் முழுமையான பாதுகாப்பு அளிப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், இந்த முறைகேடுகள் குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சிக்கு 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்த விரிவான மதிப்பீடுகளின் அடிப்படையில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சட்டவிரோதமாக மதுபான பார்களை நடத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் எச்சரித்தார். இவ்வாண்டு மார்ச் மாதம் மேல்நிலை பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தற்போது இணையதளம் வாயிலாக விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலமாக இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், அக்கவுண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடங்களுக்கான விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் புழு பூச்சி இருப்பதாக வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறந்த 2 நாட்களுக்குள்ளாகவே இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநில அரசு விழிப்புடன் செயல்பட்டு இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. இந்த கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் பிரதமர் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்க இருப்பது திரைகானம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக ஒலிக்க இருக்கிறது.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் இனி ஒலிக்க இருக்கும் பாடலின் படம் காதலுக்கு மரியாதை. பாடியிருப்பவர்கள் மலேசியா வாசுதேவன், சித்ரா.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: நேரம் 8:33:40. திரைக்காலத்தில் இனி உன்னிகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல் படம் நேருக்கு நேர்.

0: வானொலிக்கு 90
1: வணக்கம். 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலியின் ரசிகர்களுக்கு நாடக நடிகர் டி வி வரதராஜனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, நம்ம அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. வானொலியால் வளர்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏன்னா நாடக நடிகரான என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நம்முடைய அகில இந்திய வானொலி. ரேடியோவால் எங்களுக்கு ஒவ்வொரு நாடகமும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 காட்சிகள் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரவேற்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை நாடக கலைஞர்களை வளர்த்திருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் இந்த வானொலி. எங்களை போன்ற கலைஞர்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் அந்த காலத்தில் ஏறி ஏறி வரோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு படிக்கட்டிலையும் எங்களை ஏற்றி வைத்த ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனம் நம்முடைய வானொலி. 90வது கொண்டாடுகின்ற வானொலிக்கு என்னுடைய நாடக நடிகர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துடன் டி வி வரதராஜன்.
2: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இதே அலைவரிசையில் நாளை காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இதில் வான்வெளிகள் இசைத்தூரிகை, அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். நேரம் 9:29. நேயர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் இனி ஒலிக்க இருக்கிறது குடியிருந்த கோயில் படப்பாடல். டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

பூதை பொழியலாம். அவள் அருகில் வந்து பழக நான் மெழுகை போல உருக இதை பிழிய பிழிய தேனை எடுத்து எனக்கு தந்தாளே.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: திரைக்கனத்தின் நிறைவாக புனர்ஜென்மம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

திரைகானம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் அகில பாரத இசை நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 10:59.
1: ஒவ்வொரு இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வொரு உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி, உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்
2: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில். எங்கள் இணையதளம்
1: akashvani.gov.in. புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.
0: ஆம் நேயர்களே, ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகளை akashvani.gov.in என்ற இணையதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும், வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்டு ரசிக்கலாம். நேரம் 11:00. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். வானிலை: சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும். அதிகள வெப்பநிலை 40°C, குறைந்தள வெப்பநிலை 30°C ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 39.9°C, இயல்பை விட 2.4° அதிகம். குறைந்தள வெப்பநிலை 30.1°C, இயல்பை விட 2° கூடுதல். பதிவான ஈரப்பதம் 91%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 40.4°C, இயல்பை விட 2.4° அதிகம். குறைந்தள வெப்பநிலை 30.4°C, இது இயல்பை விட 2.9° கூடுதல். பதிவான ஈரப்பதம் 73%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம். வானிலை 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை. இதில் உரிமை குரல், அறிந்திரு விழித்திரு, நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி. தமிழ் அமுதம், வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 7 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு உலக உணவு பாதுகாப்பு தினம் சிற்றுரை. 7:55

ஐந்துக்கு நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:02-8:30 திரைகாணம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி வான்வெளியில் இசைத்தூரிகை, அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள், 9 இசைப்பெட்டகம் டி கே ரங்காச்சாரி அவர்களின் பாட்டு, வைரமங்கலம் எஸ் லட்சுமி நாராயணன் அவர்கள் உடன் பாடியுள்ளார், சி ஆர் மணி ஐயர் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ரகு அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஏ என் பாக்யலட்சுமி அவர்களின் புல்லாங்குழல் இசை, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஏ வி மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ட்ரோன் தொழில்நுட்பத்தின் மூலம் நிலப்பகுதிகளை வரைபடமாக்கும் திட்டம் குறித்த தகவல்கள், பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் ஏ மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன், 2:15 திரைகாணம், 2:40 இசை பயிற்சி.

0: ட்ரோன் தொழில்நுட்பத்தின் மூலம் நிலப்பகுதிகளை வரைபடமாக்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் ஏ மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன். 2:15 திரைகாணம். 2:40 இசை பயிற்சி. ஜோதி ஸ்வரூபிணி என்று தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல். ஜோதி ஸ்வரூபிணி ராகம் கண்ட இயக்க தாளம். நடத்துபவர் கல்பகம் ராமன் அவர்கள். மாணவர்கள் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், எஸ் ஹிரண்மயி ஆகியோர். 3:00 விடுமுறை விருப்பம் நேயர் விருப்ப பாடல்கள். 4:00 விடியலை தேடி நாடகம். எழுதியவர் என் தங்கராஜ் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 5:00 குட்டீஸ் நேரம். சிறிய கைகள் பெரிய தேசப்பணி. மன் கி பாத் நிகழ்ச்சியில் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்ட ஜெயகோபால் கரோடியா பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற தொகுப்பு நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றல். வி எஸ் சுந்தரமூர்த்தி குழுவினர் வழங்கும் வானொலிக்கு 90 கைச்சிலம்பு பாடல்கள் நிறைவு பகுதி. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம். 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். 7:25 பண்ணைச் செய்தி. 7:30 உழவர் உலகம். மீனவர்களுக்கான தகவல் தொடர்பு சாதனங்களும் அவற்றின் முக்கியத்துவமும். பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ரா வேல்முருகன் அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 9:15 9:30 ஆகிய நேரங்களில் திரைகாணம். 10:00 ரவிவாசரி அகில் பாரதிய சங்கீத் சபா. இதில் வித்வான் எம் எஸ் என் மூர்த்தி அவர்களின் வயலின் இசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Renuka. Prime Minister Narendra Modi today chaired a meeting with members of the PM Economic Advisory Council. The Prime Minister and the EAC discussed various ideas and measures to further boost India's economic growth in times of global turmoil. In a social media post, the Prime Minister said they deliberated on a wide range of issues relating to India's economic transformation and long-term development priorities. They also shared perspectives on adding more momentum to the reforms journey and ensuring ease of living as well as ease of doing business. The Economic Advisory Council is an independent body that gives advice to the Government of India, specifically to the Prime Minister, on economic and related issues. Besides the EAC members, two principal secretaries to the Prime Minister, Dr. P.K. Mishra and Shaktikant Das, also attended the meeting. The centre has introduced standard pack sizes for edible oils under the legal metrology framework, bringing greater transparency and uniformity to the marketplace. The Ministry of Consumer Affairs, Food and Public Distribution said that under the revised rules, standard pack sizes have been prescribed for major edible oils, including palm oil, palmolin, soybean oil, sunflower oil, mustard oil, groundnut oil, sesame oil and rice bran oil. The approved pack sizes are 200 gram, 500 gram, 1 to 5 kilograms, 15 kilograms and 20 kilograms. The ministry said this will also help consumers make more informed and transparent purchasing decisions. It added that the initiative will benefit the edible oil industry by bringing greater uniformity in packaging practices. Railway Minister Ashwini Vaishnaw has said that resolving long-pending railway projects in West Bengal will usher in a new era of railway infrastructure development in the state. Addressing a joint press conference with Chief Minister Suvendu Adhikari at Nabarna in Kolkata, Mr. Vaishnaw said that 14,205 crore rupees have been allocated to West Bengal in the railway project for 2026-27. He said 10 Amrit Bharat stations have already been completed in the state, while 9 Vande Bharat Express trains and several Amrit Bharat trains are currently in operation.
2: 60 new generation trains we are planning. In coming 4 to 5 years, these trains will be inducted and Kolkata Metro will get a totally new generation of trains. As the work gets completed on Chingrighatta area, other sections, a lot of improvement will happen in the mobility in Kolkata.
1: External Affairs Minister Dr. S. Jaishankar has said